பாபசமணி ஹரிதஸ்வாதி சேவிதா அஸ்தி கும்போ துங்க குதா.

நேரம் 5:40 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது சூலமங்கலம் சகோதரிகள் குரலில்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகாஹெர்ட்ஸில் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
3: பிரபாகரன், அன்னைக்கு மத்திய அரசோட பசுமை ஆற்றல் திட்டங்கள் பத்தி படிச்சேன், ஆனா சரியா புரியல, உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா?
4: தெரியும் கௌதம், நிச்சயமா. மத்திய அரசு இந்தியா வந்து தொடர்ச்சியான கிளீன் எனர்ஜி சக்தியான நாடாக மாற்ற பல திட்டங்களை செயல்படுத்துது. அதுல வந்து நான் ஒரு முக்கியமான திட்டத்தை பத்தி சொல்றேன், PM சூர்யாகர். அதாவது வீடுகளின் கூரைகளில் சோலார் பேனல் அமைச்சு மின்சார செலவை குறைச்சு பசுமை ஆற்றலை ஊக்குவித்தல் தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். நடுத்தர மற்றும் ஏழை குடும்பங்களுக்கான மின்சார சேமிப்பு என்பது இந்த திட்டத்தின் முக்கியமான ஒரு அங்கம்.
3: அப்போ எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இந்த திட்டம். இது அமைக்கணும்னா பணம் செலவாகும் இல்லையா?
4: அதுக்கு தான் இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு மானியம் வழங்குறாங்க.
3: அப்ப கண்டிப்பா இது எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்.
5: மக்கள் பயன்பெற மத்திய அரசின் பசுமை ஆற்றல் திட்டங்கள்.

நேரம் 5:59. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நட்ராஜ். இன்னும் சில நொடியில் தொடர்வது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கனியப்பன். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இழப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையுமாறு மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் கீர்த்தனா அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது.

இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. ஜெர்மனியில் நடைபெற்ற உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. கோவாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 26-24, 25-15, 30-28 என்ற புள்ளி கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:02 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்று நீங்கள் செய்யும் நல்ல செயல்கள் நலம் பெறட்டும். வாழ்த்துக்களோடு இன்றைய அருள்மணி மாலை.
2: அருள்மணி மாலை.
1: இறை நம்பிக்கை நம் ஒவ்வொருக்குள்ளும் ஆழம் ஆழமாக வேரூன்றி இருக்க வேண்டிய ஒன்று. ஏதோ ஒரு நம்பிக்கையில்தான் நம்முடைய வாழ்க்கையே நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நாம் சில நேரங்களில் தோல்வியை சந்திக்கின்றோம், துயரங்களை சந்திக்கின்றோம். அப்படிப்பட்ட நேரங்களிலெல்லாம் நமக்கு மிகவும் உறுதுணையாக நாம் எடுத்து வைக்கும் அடுத்த அடிக்கு ஒரு நம்பிக்கையாக நமக்கு வேரூன்றி இருக்க வேண்டியது ஒரு நம்பிக்கை, அந்த சக்தி, அது நம்மை வழிநடத்தும் என்ற அந்த எண்ணம். இதனோடு நாம் இறைவனை பின்தொடர்ந்து நாம் செல்லும்போது நிச்சயமாக நமக்குள் ஏதோ ஒரு சக்தி நிச்சயம் இருக்கும், அது நம்மை வழியும் நடத்தும். இன்றைய அருள்மணி மாலையின் முதலில் டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல்

நேரம் 6:16. விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அருள் மணிமா.

அருள்மணி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனி தேரெழுந்தூர் சகோதரிகள் ஆர். மதுரம், ஆர். கமலா இணைந்து பாடிய பாடல்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அருள் அருள்மணி மாலை. இறைவனிடத்தில் நாம் வைக்கும் அன்பு எப்படி இருக்க வேண்டும்? அது ஒரு குழந்தையின் மனதை போல் இருக்க வேண்டும். குழந்தை தான் நினைத்ததை எப்படியாவது நடத்தியே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு மட்டுமே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த மனநிலைதான் நம்மை இறைவனிடத்தில் கொண்டு சேர்க்கும். இறைவனிடத்தில் நாம் அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான அன்பை வைக்க வேண்டும். அதுவே நமக்கு மிகவும் அருள் தரும் விஷயமாக அமைந்துவிடும். அருள்மணி மாலையில் இனி சங்கர் மகாதேவன் பாடியிருக்கும் பாடல்

0: அருள்மணி மாலை.
1: நிறைவு பெற்றது அருள்மணி மாலை. இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் வழங்கப்படும் அன்னதானத்தின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் புனரமைக்கப்பட்ட பாரம்பரிய கலங்கரை விளக்கத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். கப்பல் போக்குவரத்துக்கு கலங்கரை விளக்கங்கள் வழிகாட்டியாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். நேர்மையான வர்த்தக நடைமுறைகளுக்கு உதவிடும் வகையில் சட்டவிரோத கடத்தலை தடுப்பது உள்ளிட்ட பணிகளில் சுங்கத்துறையினரின் சேவைகள் பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் கூறினார். துறைமுகங்கள், விமான நிலையங்கள், சரக்கு போக்குவரத்து கட்டமைப்புகள் முன்னெப்போதும் இல்லாத அளவில் விரிவடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். வர்த்தக நடைமுறைகள் மீது நம்பிக்கையை உருவாக்கும் வகையில் தெளிவான கண்காணிப்பு நடவடிக்கைகளை உறுதி செய்வதில் மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியத்தின் செயல்பாடுகள் இன்றியமையாதது என்று திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும்

0: தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஊக்கமருந்து பயன்பாடு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், ஊக்கமருந்து பயன்பாட்டிலிருந்து விளையாட்டு வீரர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கேலோ விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் விளையாட்டு வீரர்கள் ஊக்கமருந்து குறித்த விழிப்புணர்வு முகாம்களில் பங்கேற்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் தேசிய ஊக்கமருந்து பரிசோதனை ஆய்வகத்தின் செயல்பாடுகள், எதிர்கால திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுத்து நிறுத்துவதற்கும் ஆண்டுதோறும் ஜூன் 26 தேதி இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியையும் முதலமைச்சர் செய்து வைத்தார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைவரின் கருத்துக்களையும் அறிந்து கொண்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை அரசு செயல்படுத்தும் என்று கூறினார். மாநிலத்தின் நிதி நிலைமைக்கு ஏற்ப தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று அவர் தெரிவித்தார். பள்ளி மாணவர்களுக்கான சாதிச் சான்று பெறுவதில் உள்ள சிரமங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். குறுவை சாகுபடி பணிகளை சீராக மேற்கொள்ள உதவிடும் வகையில் டெல்டா பாசனத்திற்கான நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இழப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையுமாறு மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்த பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் ஜூலை 31 தேதிக்குள் இணைத்துக் கொள்ளுமாறு விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எல்னினோ காரணமாக தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறையக்கூடும் என்பதால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு 14 வேளாண் பயிர்களும் 12 தோட்டக்கலை பயிர்கள் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுச்சேவை மையங்கள், தொடக்க வேளாண் கடன் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையலாம் என மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலை வாய்ப்பு திட்டம் குறித்து ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: கோவில்களில் வழங்கப்படும் அன்னதான உணவின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பரிமாறப்பட்ட அன்னதானத்தில் புழுக்கள் இருந்ததாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கோவில் வருவாயை அதிகரிக்கும் நடவடிக்கைகளில் அக்கறை செலுத்தி வரும் மாநில அரசு பக்தர்களுக்கான வசதிகள் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்த நிலையில் நேற்று மாலை பரவலாக பெய்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரி செய்திகள். பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த பயணிகளுக்கான சுற்றுலா விசா வழங்கும் நடைமுறை இம்மாதம் 28 தேதி முதல் மீண்டும் தொடங்க உள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. ராஸ் லஃபான் சம்பவத்தில் உயிரிழந்த 12 இந்தியர்களில் 4 பேரின் உடல்கள் இந்தியாவிற்கு கொண்டுவரப்படுவதாக தோஹாவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ வழித்தடத்தை மட்டுமே கப்பல் போக்குவரத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அயோத்தி

ராமர் கோயில் நன்கொடை தொடர்பான விவகாரத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உத்தரப்பிரதேச மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் கோடைகால பயிற்சி முகாம் புதுதில்லியில் நேற்று நிறைவடைந்தது. புதிய மற்றும் தட்கல் முறையில் வழங்கப்படும் பாஸ்போர்ட்டுகளுக்கான உயர்த்தப்பட்டுள்ள கட்டணம் July 1 முதல் அமலுக்கு வருகிறது. மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் கீர்த்தனா அறிவுறுத்தியுள்ளார். தொழில்நுட்ப ஜவுளி குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தலைமையில் கோவையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வருவாய் தீர்ப்பாய கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். 19,491 காப்புரிமைகள் பதிவு செய்யப்பட்டு நாட்டிலேயே தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. மான்செஸ்டரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பங்களாதேஷ் நிர்ணயிக்கப்பட்ட 20 8 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்தது. இதனையடுத்து 137 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 16.5 5 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன் எடுத்தது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கிடையான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபாஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 50 பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ஐஸ்வர்யா ரவிச்சந்திரா பலஹோசூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 50 பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ராஜ்சந்திரா வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 7 தங்கம் 8 வெள்ளி 10 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3வது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்திய ஏ ஆடவர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 26-24, 25-15, 30-28 என்ற புள்ளி கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் வழங்கப்படும் அன்னதானத்தின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: தமிழசம் 102.3 மனதில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆறு மணி 55 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கு கேட்டுடலாமா? காலை 7 மாப்போ சிவஞானம் பிறந்த நாள், பங்கிம் சந்திர சட்டர்ஜி பிறந்த நாள். இதனுடன் இன்றைய முதன்மை நிகழ்வுகளோடு வணக்கம் தமிழ்நாடு. 8:02 உங்கள் விருப்பம், 9:02 கலக்கல் அரங்கம், 10:02 என் கேள்விக்கு என்ன பதில், 11:02 என்றும் இனியவை. பகல் 12 ரெட்ரோ நேரம், 1 பாடல் உங்கள் சாய்ஸ், 2:15 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்,

0: மந்திரி மீன்வளத்துறை சார் சிறு குறு நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டம் குறித்து இன்று கேட்கலாம். மதியம் 3 மணிக்கு வர்ண ஜாலம், 4-2 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5:10 பூந்தென்றல், 5:45 ஸ்பைஸ் விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சி, 6 மணிக்கு பக்தி மாலை, 6:40 என் விருப்பம். ஏழு மணிக்கு திரைக்காணம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல், 8:05 இசையும் நானும் பாடலாசிரியர் கருமத்தூர் மணிமாறன் அவர்களுடன் நேர்முகம், உடன் ஆர்ஜே ஹேமலதா. 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 9:15 என் இனிய பொன்னிலாவை, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11:00 மனசு மயங்கும். விவித் பாரதி தமிழ் FM 102.3 இன்னைக்கு நிகழ்ச்சிகளை கேட்க மறந்துடாதீங்க.
1: இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கிராமத்தின் வாசம், நாட்டுப்புறத்தின் நேசம், மனதை வருடும் வார்த்தைகளின் அழகு, இவை அனைத்தையும் தனது பாடல்களில் உயிர்ப்பித்து வரும் பாடலாசிரியர் கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடன் ஒரு சிறப்பான நேர்முக சந்திப்பு.
2: வணக்கம், நான் பாடலாசிரியர் கருமாத்தூர் மணிமாறன் பேசுறேன்.
1: மண்ணின் மனம் கமழும் வார்த்தைகளும் மனதை தொடும் இசை அனுபவங்களும் நிறைந்த இந்த நேர்முகத்தை தவறவிடாதீர்கள் நேயர்களே. இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7 மணி.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
5: வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாட்டில் உங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறது நான் உங்க ஆர்ஜே பிரமிளா சிவகுரு. நேத்திக்கு இருக்கக்கூடிய கவலைகள் கஷ்டம் இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு இன்னைக்கு நாளை ரொம்ப ரொம்ப இனிமையாக ஆரம்பமாக நீங்கள் இந்த நாளை ரொம்ப சந்தோஷமாக அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வணக்கம் தமிழ்நாட்டில் உங்களுக்காக ரொம்ப ரொம்ப சூப்பரான பாடல்கள் மற்றும் இன்றைக்கான முதன்மையான நிகழ்வுகள் எல்லாமே காத்துட்ருக்கு. எங்கேயும் போயிடாமல் தொடர்ந்து விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருங்க. வணக்கம் தமிழ்நாட்டில் முதலாவதாக மாப்போ சிவஞானம் அவர்களுடைய பிறந்த நாள். எழுதி வழங்கியவர் நடராஜன்.

0: ஜூன் 26 மாப்போ சிவஞானம் அவர்களின் பிறந்த நாள் இன்று. மக்களால் அன்போடு மாப்போசி என்று அழைக்கப்பட்டவர். தமிழ் தொண்டிலும் விடுதலை போராட்டத்திலும் ஆற்றிய பங்கிற்காக வரலாற்றில் நீங்கா இடம் பிடித்த ஒரு மாபெரும் தலைவர். மாப்போசி அவர்களுக்கு சிலம்பு செல்வர் என்ற பட்டம் மிகவும் புகழ்பெற்றது. இளமை காலத்தில் வறுமையின் காரணமாக முறையான பள்ளிப்படிப்பு இல்லாவிட்டாலும் தமிழ் இலக்கியங்கள் மீது பேரார்வம் கொண்டார். குறிப்பாக சிலப்பதிகாரத்தின் மீது அவர் கொண்டிருந்த ஆழமான புலமையாலும் அதன் பெருமையை மக்களிடம் கொண்டு சேர்த்ததாலும் சொல்லின் செல்வர் ஈபேக்கி சம்பத் அவர்களால் இப்பெயர் இவருக்கு வழங்கப்பட்டது. சுதந்திரத்திற்கு பின் மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது தமிழகத்தின் எல்லைகளை காப்பதில் மாப்போசியின் பங்கு முதன்மையானது. மாப்போசி அவர்கள் 100க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். அவர் எழுதிய வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலுக்காக 1966 அவருக்கு மதிப்புமிக்க சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. தமிழக அரசின் மேலவை தலைவராகவும் அவர் பொறுப்பு வகித்துள்ளார். மாப்போசி அவர்கள் தமிழ், தமிழ்நாடு, தமிழ் பண்பாடு ஆகியவற்றின் அடையாளமாக திகழ்ந்தவர்.
1: மாப்போ சிவஞானம் அவர்களுடைய பிறந்த நாள் உரை எழுதி வழங்கியவர் நடராஜன்.

பாட்டில் ராதா படத்துக்காக பாடல் கேட்டீங்க. வைக்கம் விஜயலட்சுமி குரல்ல தனிக்குடியோட பாடல் வரிகளுக்கு இசை சியான் ரால்டன். விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் தமிழ்நாடு.

0: வணக்கம், நான் எழுத்தாளர் நடிகர் செல்வமுருகன் பேசுறேன். நாளை இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில பேச போறேன், மறக்காம கேளுங்கப்பா. எப்பயுமே நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த முடிஞ்சிருச்சு நான் அந்த நாவல் எழுதிட்டேன் அது கிடையவே கிடையாது, இன்னும் போய்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம், அது எல்லாருக்குமானது. அதுல தன்னிறைவு அடைஞ்சிட்டு அப்படியே அதோட நின்ற கூடாது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரி எழுதிக்க இருக்கிறது.
1: கேட்க தவறாதீர்கள் எனக்குள் நான் நிகழ்ச்சி. உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் தமிழ்நாடு. நேரம் 7:10.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
2: மருமகளே,
3: என்னம்மா?
2: இந்த வீட்டுக்குன்னு சில சட்டம் இருக்கு.
3: அதாவது
2: இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
3: அப்ப கொடுக்கல் வாங்க.
2: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
3: ஓ,
2: அதாவது யூபிஐ ல இருந்து.
3: அப்படியா?
2: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
3: அது என்னம்மா?
2: முகத்தை காட்டுறது கூட யூபிஐ கிட்ட காட்டு.
3: நீங்க வேற அம்மா.
4: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
3: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

0: அது
1: குட் பேட் அக்லி படத்துக்காக ஜி வி பிரகாஷ் குமார், ஆதிக் ரவிச்சந்திரன் பாடின பாடல் கேட்டீங்க. இசை ஜி வி பிரகாஷ் குமார், பாடல் வரிகள் விஷ்ணு ஏதவன். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. இது வணக்கம் தமிழ்நாடு.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயிற்சி முடித்த ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளிடையே அவர் உரையாற்றினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது உள்நாட்டு பாதுகாப்பு திறன் மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பம் இதனை எடுத்துக்காட்டும் வகையில் உள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் பாதுகாப்பு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். திட்டங்களை செயல்படுத்தும் போது வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் நடைபெறுகிறது. போதைப் பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் ஏற்பாடு செய்துள்ள இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய அமைச்சகங்கள், மாநில அரசுகளின் பிரதிநிதி

0: பிரதிநிதிகள், போதைப்பொருள் தடுப்புச் சட்ட அமலாக்க முகமைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் போதைப்பொருள் தடுப்பு குறித்த செயல் திட்ட கையேட்டையும் அவர் வெளியிடுகிறார். இதனையடுத்து ஜம்மு மற்றும் குவஹாத்தியில் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியத்திற்காக புதிதாக கட்டப்பட்டுள்ள மண்டல அலுவலக கட்டடங்களையும் திரு அமித்ஷா திறந்து வைக்கிறார். மேலும் போதைப்பொருள் பயன்பாடு இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கான அரசின் முன்முயற்சிகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பொருளாதார நன்மைகளை கருத்தில் கொண்டு இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். லண்டனில் நடைபெற்ற இந்திய சர்வதேச மன்றத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், இவ்விரு நாடுகளுக்கு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் July 15 முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் அதிகரிப்பதற்கு இது உதவிடும் என்று அவர் கூறினார். சர்வதேச வர்த்தக நடைமுறைகள் பொருளாதார வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளுக்கு இந்த ஒப்பந்தம் உதவிடும் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுத்து நிறுத்துவதற்கும் ஆண்டுதோறும் June 26 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த தினத்தையொட்டி தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு வினாடி வினா போட்டியை மத்திய விளையாட்டு அமைச்சகம் நடத்துகிறது. மை பாரத் செயலி மூலம் நடத்தப்படும் இப்போட்டி அடுத்த மாதம் 15 வரை நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் பங்கேற்க விரும்பும் இளைஞர்கள் மை பாரத் இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம் என்று அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனையொட்டி தமிழ்நாட்டின் சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியையும் முதலமைச்சர் செய்து வைத்தார். நெதர்லாந்து நாட்டின் அரசியும் நிதிசார் நடவடிக்கைகளுக்கான ஐநா பொதுச் செயலரின் சிறப்பு பிரதிநிதியுமான திருமதி மேக்சிமாவுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த சந்திப்பின் போது இந்தியாவின் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு சார்ந்த நிதி சேவைகள் குறித்து விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் அடிப்படையிலான நிதிசார் நடவடிக்கைகளின் அனுபவங்களை உலக நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வதற்கு இந்தியா தயாராக உள்ளது என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலை வாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நுகர்வோருக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது உள்நாட்டு எரிவாயு உற்பத்தி அதிகரித்துள்ளதுடன் இறக்குமதியும் சீரடைந்துள்ளதாக அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. உள்நாட்டில் எரிவாயு விநியோகம் பாதிக்கப்படாமல் இருப்பதை எண்ணெய் நிறுவனங்கள் உறுதி செய்யும் வகையில் திருத்தி அமைக்கப்பட்ட விநியோக நடைமுறைகளை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யவும் தூய்மையான எரிபொருள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையிலும் மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பருவநிலை மாற்றத்தை கருத்தில் கொண்டு குறுகிய கால பயிர்களை சாகுபடி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் அவசர கால திட்டங்களை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், மாநிலங்களின் புவியியல் தன்மைகளை கருத்தில் கொண்டு அதிக மகசூல் தரும் பயிர் உற்பத்திக்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கோதுமை, கொண்டைக்கடலை மற்றும் பருப்பு வகைகளை உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் ரபி பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையிலான கொள்முதல் காலம் July 8 வரை நீட்டிக்கப்படுவதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். நாட்டின் எஃகு உற்பத்தி கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய எஃகு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த மே மாதத்தில் 14.1 மில்லியன் டன்னாக பதிவாகி

உள்ளதாகவும் இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 1.9% கூடுதலாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம், வியட்நாம், பெல்ஜியம், நேபாளம் மற்றும் இத்தாலி நாடுகளுக்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் அரசால் அனுமதிக்கப்பட்டுள்ள வழித்தடத்தில் மட்டுமே கப்பல் போக்குவரத்து நடைபெற வேண்டும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக அந்நாட்டு ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதர வழிகளில் கப்பல் போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கடல்சார் அமைப்புடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல்கள் செல்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ஓமன் நாட்டு கடல்சார் பாதுகாப்பு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பை அடுத்து ஈரான் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபாஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. மான்செஸ்டரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பங்களாதேஷ் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்தது. இதனையடுத்து 137 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 16.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன் எடுத்தது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ஐஸ்வர்யா ரவிச்சந்திரா பலோசூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ராஜ்சந்திரா வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 7 தங்கம் 8 வெள்ளி 10 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3வது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்திய ஏ ஆடவர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி சர்மா 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் இவான லீயை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் தேவிகா சிகாக் 23-21, 23-21 என்ற நேர் செட் கணக்கில் பெருவின் இனேஸ் லூசிகா கேஸ்டிலோவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: சித்துக்குமாரி இசையில விக்னேஷ் ராமகிருஷ்ணாவோட பாடல் வரிகளுக்கு சின்மயி ஆனந்த் அரவிந்தாக்ஷன் பாடின பாடல் கேட்டீங்க. ஆரோமலே படத்துக்காக விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வணக்கம் தமிழ்நாடு கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 7:30.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.

7:30 கடந்து போயிட்டுருக்கு. வணக்கம் தமிழ்நாடு, கேட்டுட்ருக்கீங்க பக்கிம் சந்திர சட்டர்ஜி. பிறந்த நாள் உரை எழுதி வழங்கியவர் செங்கமலம்.

வந்தே மாதரம், தாய் மண்ணே, உன்னை வணங்குகிறேன். இந்த முழக்கம் ஆங்கிலேய அடக்குமுறைக்கு எதிராக விடுதலை முழக்கமாக மாறியது. இந்த சொல்லின் ஆபத்தை உணர்ந்த ஆங்கிலேயர்கள் விடுதலை தாகத்தை தூண்டும் என்று அச்சம் கொண்டனர். இது ஒரு பாடல், வங்காள மொழியில் எழுதப்பட்ட பாடலின் முதல் வரி. இப்பாடலை பொதுவெளியில் பாட தடை விதித்தனர். இந்த பாடலின் சொந்தக்காரர் வீர முழக்கத்தை நம் நாட்டுக்கு பரிசாக அளித்தவர் யார் தெரியுமா? எழுத்தாளர், கவிஞர், பத்திரிகையாளர், நீதியரசர், பல மொழிகள் கற்ற வித்தகர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. வங்காளம் நாட்டுக்கு தந்த பரிசு. ஆம், 1838 ஜூன் மாதம் 26 நைஹாட்டி வங்காளத்தில் ஜாதவ் சந்திரா சட்டோபாத்யாயா மற்றும் துர்கா சுந்தரி தேவி ஆகியோரின் மகனாக பிறந்தார். இவர் பிட்னாபூர் கான்வென்ட் பள்ளியில் சேர்ந்தார். இளம் வயதிலேயே இயற்கை காட்சிகளில் மனதை பறிக்கொடுத்தார்.

0: கொடுத்தார். இளம் வயதிலேயே கவிதைகள் எழுதினார். இதன் தொகுப்பு லலிதா ஓ மானஸ் என்ற தலைப்பில் வெளிவந்தது. ஆங்கிலத்தில் ராஜ்மோகன்ஸ் வைஃப் என்ற கதையை எழுதினார். அது அந்நாளில் மிகவும் புகழ்பெற்றது. கல்லூரியில் BA பட்டம் பெற்று துணை மாஜிஸ்ட்ரேட்டாக பணியாற்றினார். இந்திய கலாச்சாரத்தை நம் நாட்டு மக்கள் மதிக்க வேண்டும் என்று கருதினார். இலக்கியத்தின் வாயிலாக அதை உணர்த்தும் முனைப்புகளை மேற்கொண்டார். அதன் காரணமாக நமது வரலாறு, இலக்கியம், விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் பரவியது. முதல் நாவலான துர்கேஷ் நந்தினி 1865 வெளிவந்தது. தொடர்ந்து பல நாவல்கள் வெளிவந்து வங்க இலக்கியத்திற்கு வளம் சேர்த்தன. எளிய சரளமான நடையில் இவரது படைப்புகள் அனைவரையும் ஈர்த்தது. அது மட்டுமில்லாமல் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டன. 1882 வெளிவந்த வந்தே மாதரம் பாடல் இவரது ஆனந்தமட் என்ற நாவலில் இடம்பெற்று நாடு முழுவதும் பரவியது. வந்தே மாதரம் பாடல் புகழ்பெற்றது. கல்கத்தாவில் 1896 நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் இப்பாடல் பாடப்பட்டது. தாயை வணங்குவோம் என்று பொருள்படும் வந்தே மாதரம் முழக்கம் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களின் தாரக மந்திரமாக மாறி நாடு முழுவதும் ஒலித்தது. இது ஆங்கிலேய அரசை நடுநடுங்க வைத்தது. நாட்டில் வன்முறையை தூண்டுவதாக கூறி ஆங்கிலேய அரசு இந்த கோஷத்தை தடை செய்தது. பின்னர் இப்பாடல் இந்திய தேசத்தின் பாடலாக மாறியது. ஆனந்தமடம், கபாலகுண்டலா, சந்திரசேகரர் போன்ற இவரது படைப்புகள் ஏராளம். வங்காள இலக்கியத்தில் இவரின் பங்களிப்பை போற்றி இவரை சாகித்ய சம்ராட், இலக்கிய பேரரசர் என்று அழைக்கின்றனர். இவர் 1891 தனது பணியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்றார். 1894 ஏப்ரல் மாதம் 8 அவரது 56 வயதில் இயற்கை எய்தினார். வந்தே மாதரம் நாட்டின் தாரக மந்திரமாக காலம் கடந்தும் ஒலிக்கிறது.
1: பங்கிம் சந்திர சட்டர்ஜி. பிறந்த நாள் உரை எழுதி வழங்கியவர் RJ செங்கமலம்.

0: ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் ராஜமுருகன் பாடல் வரிகளை பாடியிருக்காரு புஷ்பவனம் குப்புசாமி இட்லி கடை படத்துக்காக. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க.
1: வணக்கம், நான் எழுத்தாளர் நடிகர் செல்வமுருகன் பேசுகிறேன். நாளை இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் பேச போகிறேன், மறக்காமல் கேளுங்கப்பா. எப்பயுமே நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த முடிஞ்சிருச்சு நான் அந்த நாவலை எழுதிட்டேன் அது கிடையவே கிடையாது, இன்னும் போய்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம், அது எல்லாருக்குமானது. அதில் தன்னிறைவு அடைஞ்சிட்டு அப்படியே அதோட நின்றக்கூடாது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரி எழுதிக்கி இருக்கிறது.
2: கேட்க தவறாதீர்கள் எனக்குள் நான் நிகழ்ச்சி. உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வணக்கம் தமிழ்நாடு கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கான ஃபேஸ்புக் கேள்வி என்ன அப்படின்னா, மாப்பு சிவஞானம் அவர்கள் எழுதிய சுயசரிதை நூலின் பெயர் என்ன? பதில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஃபேஸ்புக்கில் நீங்கள் பதிவிடலாம். உங்கள் பதில்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கேன். இன்றைக்கி மாப்பு சிவஞானம் அவருடைய பிறந்த நாள் இல்லையா, அதனால் இந்த கேள்வி உங்கள் எல்லாருக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. கேள்விக்கு நிச்சயமாக நிறைய பேருக்கு பதில் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவங்க மறக்காமல் ஃபேஸ்புக்கில் பதிவிடுங்க.

0: காளிதாஸ் 2 படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. சாம் சிஎஸோட இசைக்கு மோகன்ராஜனோட பாடல் வரிகளை பாடியிருக்காரு கபில் கபிலன். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. இது வணக்கம் தமிழ்நாடு. இன்றைக்கான ஃபேஸ்புக் கேள்வி என்ன அப்படின்னா, மாப்போ சிவஞானம் அவர்கள் எழுதிய சுயசரிதை நூலின் பெயர் என்ன அப்படிங்கிறது தான். பதில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சவங்க மறக்காமல் பதிவிடுங்க. இப்போது யாரெல்லாம் பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். பிரபாகரன் எனது போராட்டம் அப்படின்னு ரொம்ப சரியான பதிலை கொடுத்துருக்காரு. அடுத்து ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லேருந்து அவரும் எனது போராட்டம் அப்படிங்கிறது தான். மாப்போ சிவஞானம் அவருடைய சுயசரிதை நூலின் பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அடுத்ததாக தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவரும் சரியான பதிலை சொல்லியிருக்காரு. சுயசரிதை நூலின் பெயர் எனது போராட்டமாகும் அப்படின்னு. அந்தோனி ராஜ் காட்டு பக்கத்துலேருந்து எனது போராட்டம்னு மிக சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. சரியான பதில் கொடுத்த நேயர்கள் அனைவருக்கும் பாராட்டுக்களை சொல்லிக்கிறேன். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 7:45.
1: क्यों छोटे साहब, वैक्यूम इवेपोरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके साथ।

0: டியர் ராதே படத்துக்காக எம்எஸ் ஜோன்ஸ் ரூபர்ட் பாடின பாடல் கேட்டிங்க. 7:49 ஆயிடுச்சு. ஃபேஸ்புக்கில் நம்ம கேட்டிருந்த கேள்வி, மாப்போ சிவஞானம் அவர்கள் எழுதிய சுயசரிதை நூலின் பெயர் என்ன அப்படின்னு நிறைய நேயர்கள் திரும்பவும் பதிவுகள் போட்டிருக்காங்க. ரொம்ப சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. சூலையிலேருந்து ரீச்சா மனோகரன், அடையாளம் பட்டு ஆசிர்வாதம், வீரதுரை, காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன், மயிலை பட்டாபி, சிவன் அருண், பத்மா சவுந்தரராஜன், பட்டாளம் அப்துல் ஜலீல், பொன்னியமேடு வன்னை கணேசன், அடையாளம் பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, இவங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. மாப்போ சிவஞானம் அவர்கள் எழுதிய சுயசரிதை நூலோட பெயர் எனது போராட்டம் அப்படிங்கிறது தான். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் தமிழ்நாடு. 7:50
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: குமார சம்பவம் படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. ஹரிச்சரன் சைந்தவி குரலில் பாலாஜி வேணுகோபாலோட பாடல் வரிகளுக்கு இசை அச்சு ராஜாமணி.
1: இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கிராமத்தின் வாசம், நாட்டுப்புறத்தின் நேசம், மனதை வருடும் வார்த்தைகளின் அழகு, இவை அனைத்தையும் தனது பாடல்களில் உயிர்ப்பித்து வரும் பாடலாசிரியர் கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடன் ஒரு சிறப்பான நேர்முக சந்திப்பு.
2: வணக்கம், நான் பாடலாசிரியர் கருமாத்தூர் மணிமாறன் பேசுறேன்.
1: மண்ணின் மனம் கமழும் வார்த்தைகளும் மனதை தொடும் இசை அனுபவங்களும் நிறைந்த இந்த நேர்முகத்தை தவறவிடாதீர்கள் நேயர்களே. இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3
3: 102.3 பாட்டுக்கு.

0: மாமன் படத்துலேருந்து பாடல் கேட்டீங்க. ரவி ஜி அவரோட குரலில் விவேக்கோட பாடல் வரிகளுக்கு இசை ஹேஷம் அப்துல் வாஹப். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. இது வணக்கம் தமிழ்நாடு.
1: மதம் வேறு, நாம் வேறல்ல. அன்போடு பேசுவோம், மரியாதை காட்டுவோம், ஒன்றாய் நடப்போம்.
2: நல்லிணக்கம் மனித மனத்தின் மொழி. மனித நேயம் ஒன்றே நம் அடையாளம். மனங்கள் இணைந்தால் உலகம் அமைதியாகும்.
3: மனிதம்தான் நம் அடையாளமே. வேறுபாடு நம்மை பிரிக்க அல்ல, இணைக்க.
4: ஒற்றுமைதான் உண்மையான வலிமை. கைகோர்த்து நல்லிணக்கத்தை வளர்ப்போம்.
0: நிறைவு பெற்றது வணக்கம் தமிழ்நாடு.
5: வணக்கம் தமிழ்நாடு.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியையும் முதலமைச்சர் செய்து வைத்தார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இழப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையுமாறு மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

வணக்கம் மக்களே, வெரி குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். வாரேவா வாரேவா, செம்ம கிளைமேட்ல நேத்து தீயா இருந்த வெயில் இன்னைக்கு காணுமே செம்மையா இருக்கே அப்படின்னு எல்லாரும் என்ஜாய் பண்றீங்களா? எஸ், இந்த ஃப்ரைடே செம்மா என்ஜாய்மெண்ட் டேவாக இருக்க போகுது. பிகாஸ் நாளைக்கு வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது, அதனால எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. இந்த டேவை இன்றைக்கி ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, அதே மாதிரியே இருக்கட்டும். மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா 8:03 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல இப்போ நீங்கள் கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். உங்கள் கூட இணைப்போகிறது நான், உங்கள் மகி விஜயகுமார். லெட்டர் மூலமாக தன்னோட விருப்ப பாடல்களை அனுப்பியிருக்காங்க. ஸோ அவங்களோட பாடல்கள் தான் நாங்கள் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக டிராகன் படத்துலேருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. மானாம்பதி, மனோகரன், ராஜசேகரன், உத்திரமேரு, ரகிலன், நிர்மல்குமார், பாலாஜாபாத், முனியாண்டி, கௌரி, திருப்புட்குழி, விஜயகுமார், சாந்தி, கருகம்பத்தூர், எத்திராஜ், சரஸ்வதி, சிறுங்களத்தூர், சரஸ்வதி நகர், இருதயமேரி, ஆவடி, திருவிழிஞ்சியம்பாக்கம், சுப்புலட்சுமி, விஜயராஜ், தனராஜ், தனம், அழகு, சுந்தரி, ராகவன், ஆவடி, காமராஜ் நகர், இசை இன்பன், இசை அரசி, லக்ஷ்மி, மேற்கு மாம்பலம், அசோக், கார்த்திக், நாராயணன், ஜெயலட்சுமி, பார்த்தசாரதி, கலைமணி, கணேசன், டி ராஜேந்தர், லக்ஷ்மி, மயிலாப்பூர் காமாட்சி, அஸ்வதி, அசோக், இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு அணைஞ்சிருங்க.

0: 102.3 FM.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
0: 102.3

விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. ஸோ நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததான் உங்களுக்காக என்னை அறிந்தால் படத்துல இருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு. இந்த பாட்டை நெல்லை மூலக்கரைப்பட்டி ராஜு நம்பி தேவேந்திரன் பொள்ளாச்சி கொண்டை கவுண்டன் பாளையம் எஸ் முத்துக்குமார் சேலம் சின்ன கிருஷ்ணாபுரம் நல்ல தம்பி நெல்லை மேலைச்சேவல் மாமுது மைதீன் ரஹ்மத் பேகம் வாகையூர் ராக்கெட் ராமசாமி கொடுங்கல் கமால் பாஷா நிஷா பேகம் திருக்கோவலூர் சீமாட்டி ராஜா ராணிப்பேட்டை மாவட்டம் வாடைப்பந்தல் பாபு இந்திரா உதயகுமார் யுகபாரதி குர்காத்தூர் பா பாரி வள்ளல் பாலதி இவங்களுக்காக இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு அணிஞ்சிருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கிராமத்தின் வாசம், நாட்டுப்புறத்தின் நேசம், மனதை வருடும் வார்த்தைகளின் அழகு, இவை அனைத்தையும் தனது பாடல்களில் உயிர்ப்பித்து வரும் பாடலாசிரியர் கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடன் ஒரு சிறப்பான நேர்முக சந்திப்பு.
2: வணக்கம், நான் பாடலாசிரியர் கருமாத்தூர் மணிமாறன் பேசுறேன்.
1: மண்ணின் மனம் கமழும் வார்த்தைகளும் மனதை தொடும் இசை அனுபவங்களும் நிறைந்த இந்த நேர்முகத்தை தவறவிடாதீர்கள் நேயர்களே. இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழகம்ல. அடுத்ததான் டக்கர் படத்துல அந்த பாட்டு கேட்டிருக்காங்க. மதுரை கைத்தறி நகர், மணிகண்டன், துர்கா தேவி, பரத்குமார், ஸ்ரீனி, சுஜித், இந்திரா தேவதாஸ், பிரணவ், பிரணீதா, மான்சி, யோகேஷ், ரம்யா, ஸ்ரீ, சமந்தா, ஸ்ரீ, சிவானி, ஸ்ரீ, கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மேட்டுத்தெரு, பொன் ஸ்ரீனிவாசமூர்த்தி, சுமதி, திருமலைவாசன், விஷ்ணு பிரியா, சாதனா, ஸ்ரீ, ராமகிருஷ்ணன், அபிநயா, நிமலன், போரூர், மௌலிவாக்கம், ஆர் முருகவதி, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் நாருங்க, இது 102.3 விவத் பாரதி தமிழகம்.

0: it's not her face, it's beyond that.
1: இப்ப அடுத்துதான் உங்களுக்காக வீர தீர சூரன் படத்துல இருந்து பாட்டு வரப்போகுது. உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. வீர தீர சூரன் படத்துலேருந்து பாட்டு கேட்டிருக்காங்க ஜமாலியா, ஹவுசிங் போர்ட் ஃபாத்திமா, பகதூர் சகோதரர்கள், ஷேக் மபூப், பர்வீன் பானு, ஹசீனா, ஹயாத் பாஷா, தாரா பேகம், ஃபர்சானா, தஸ்பியா, கௌசர், நஃபீஸா, இர்ஃபானா, ஹயாத் பாஷா பாய், பெரம்பூர் எம்எச் ரோட் ரிக்ஷா காரன் பகதூர் பாய், ரஃபி பாய், தூத்துக்குடி மாவட்டம் குலசேன் நஜ்முதீன், சலாலுதீன், சிராஜுதீன், சம்சுதீன், தாஜ்நிஷா, வேலூர் ராமநாயக்கன் பாளையம், அகமத் பாஷா, கம்ருநிஷா, தில்லு, ஷானு, ராணிப்பேட்டை மாவட்டம், மேல்விகாரம், அப்துல்லா பாய், ஃபாத்திமா பி, மஹதூத், மசூத் அகமத், இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க.

0: உங்கள் விருப்பம்.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
3: உங்கள் விருப்பம் கேட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல். இப்ப அடுத்ததான் உங்களுக்காக பைரவா படத்துல இருந்து பாட்டு வரப்போகுது. இந்த பாடல காஞ்சிபுரம் தாயார் குளம் திரு ராணி ஆனந்தன், சதீஷ்குமார், கோமதி, புகழேந்தி, மீனாட்சி, கண்ணகி நகர், கஸ்தூரி, அடையாறு, சரஸ்வதி, துறைப்பாக்கம், ஹேமாவதி, திருமழிசை, தீபா, மயிலாப்பூர், சரோஜம்மாள், புளியந்தோப்பு, பூசம்மாள், லைட்ஸ் ரோடு, கிருஷ்ணம்மாள், ஸ்ரீபெரும்புத்தூர், ஓவியா ஸ்ரீ, அச்சரப்பாக்கம், ஜமுனா ஸ்ரீ, இலக்கியா, மேற்கு நடுவங்கரை, நடுவக்கரை, ஜே மாரிமுத்து, ஜெயலக்ஷ்மி, அவங்களுக்காக இந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது.

எனக்குள் நான் நிகழ்ச்சி இல்லைங்க, இது உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி. சில நேரங்களில் மைண்ட் படிக்கிறத மனசு படிக்கிறத மைண்டு சொல்லணுவாங்களா, அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஓகே மக்களே, உங்கள் விருப்பம் கேட்டுட்ருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக தலைவன் தலைவி படத்துலேருந்து பாட்டு கேட்டிருக்காங்க டி நகர் ரமா, ரவி, ரங்கராஜன், எஸ்டேட் பேங்க் காலனி, ஷஃபி ரஃபி, காதர் ஹமை காதர் ஹமீத், காஜா சல்மா, ஷமு அலி, தபசூன், காதர் பாஷா, ரேஷ்மா, நஸ்ரீன், ஷமீம் பிரதர்ஸ், சாயின் ஷா, ஷேக் ஷயாத் பா ரிஸ்வான், ஷம்யா பானு, திருமணிசை ஜெகநாதபுரம் டி ஸ்வாதி, நவீன்குமார், காட்டுப்பாக்கம் இலக்கியா, காவ்யா, எழில், ஓவியா, வீரபாண்டியா, ராணி, செந்தில்குமார், மண்ணலூர்பேட்டை, ராஜேஸ்வரி, லக்ஷ்மி, காயத்ரி, விஸ்வநாதன், குப்பம்மாள், வேலாயுதம், திருமணிசை மார்க்கெட், பி கீர்த்தீஸ்வரன், கீர்த்தீஸ்வரன், பிரீத்திகா, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: 102.3 FM.
1: 102.3 நான் ஸ்டாப் பாட்டு ஃபன்னு.
2: உங்கள் விருப்பம்ல தன்னோட விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க. திருமழிசை கஸ்தூரி, அருணா சேகர், ஜெகநாதபுரம் சரஸ்வதி, தனசேகர் காட்டுப்பாக்கம், ஹேமாவதி, யுவராஜ், காமராஜ், திரு தீபா, பிரகாஷ், மண்ணலூர்பேட்டை, சொரூபராணி, ராஜசேகர், திருமழிசை, பிரியம்பத்தூர், மஞ்சுளா, ஆனந்தன், காரைக்குடி, கனகவல்லி, நாராயணன், அஸ்வினி, கல்யாண், சுகன்யா, ராமநாதன், நிலானி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா, நன்னிலம், நாராயணன், இவங்களுக்காகலாம் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இவங்க பேர்லாம் அப்படியே மனப்படம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க.

0: மாவீரன் படத்தில் வந்து சாங் கேட்டு முடிச்சிங்கல்ல, இந்த பாட்டை மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், புவனா, சூளை மனோகரன், ரீஜா, விக்னேஷ், வினீத், விவேக், நன்மங்கலம், சித்ரா, பாஸ், வெங்கடபதி, ரங்கநாயகி, கதிர்வேல், செய்யார், முத்துவேல், நாகலட்சுமி, ஆற்காடு, வச்சலா, வெள்ளக்கல், நன்மங்கலம், அமிர்தம், முருகன், ஆலகிராமம், தனுசு, கதிர்வேல், வீரப்பாக்கம், புதூர், சிவாஜி ராஜா, சிவகாமி ராஜா, அசினாம்பேட்டை, கணபதி, சரஸ்வதி, சௌமியா, ஸ்ரீகவி, பெரியவளையம், ரவிச்சந்திரன், சாந்தி, பிரபாகரன், தங்க சாமி, சரவணன், அவங்களுக்காக இந்த பாடலை கேட்டு முடிச்சிங்க.
1: கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.
0: எயிட் ஃபிஃப்டி ஆயிடுச்சுங்க, உங்கள் விருப்பம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக கேஜிஎஃப் சாப்டர் 2 படத்துலேருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. திருநெல்வேலி சந்திப்பு எஸ்வி, ஜானகிராமன் அந்தோனி, சாத்தான்குளம் எம்எஸ் மயில், விக்ரம்கோட்டை மணி, பாப்பாங்குடி கவிஞர் ஈரா செல்வமணி, தஞ்சைமணி, திருநெல்வேலி அம்மன் சன்னதி, கே கோபால் சிங், துறைப்பாக்கம் வி குப்பம்மாள், வேலாயுதம், மயிலாப்பூர் லட்சுமி அம்மாள், நித்யானந்தம், புளியந்தோப்பு கே பூசம்மாள், கண்ணன், லாய்ஸ் ரோடு சரோஜம்மாள், அருணாச்சலம், மாதவரம், வாபூசி தெரு, கிருஷ்ணபால், கிருஷ்ணம்மாள், சாமிதாஸ், குமுதம்மாள், ரவிதாஸ், இவங்களுக்காக அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு.

0: இங்க இசைக்கில்ல எண்டு, நாங்க தான் எப்போதுமே ட்ரெண்ட்.
1: ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியோட இறுதி பாடலா காதலிக்க நேரமில்லை படத்துல இருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. குரும்பேட்டையம் சத்யநாராயணன், பத்மா, அனன்யா, ஆதித்யா, அனிதா, வாசுதேவ கிருஷ்ணா, விஸ்வா, எஸ், ஆர்த்தி, வருண், ட்ரீநகர், விஜய பார்த்தன், ஜெயஸ்ரீ, மா மேற்கு மாம்பலம், அசோக், கார்த்திக், ஜெயலட்சுமி, பார்த்தசாரதி, வளச்சேரி, வேல்முருகன், மாலதி, ஆதித்யா, புழல், ஓம் பிரகாஷ், விருகம்பாக்கம் ஜெய பிரகாஷ், மதுரை மணிநகரம், சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய, மீனாட்சி, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. இதோட உங்கள் விருப்பம் ஷோவும் வைண்ட் அப் ஆகுது.

0: வணக்கம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
3: நேரம் 9 மணி. இன்னி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டையில் நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தில் மாநில கூட்டுறவு அமைச்சர் திரு காந்திராஜ் தொடங்கி வைத்தார். போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பணியில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள் 15 பேருக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் சாய தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நேரிட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 235 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.

9:02 தமிழ்ல இப்ப நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி கலக்கல்லரங்கம். மீண்டும் உங்க கூட இணையறது நான் உங்க மகி விஜயகுமார். சில நேரங்களில் சில விஷயங்களை கடந்து தாங்க வரணும், வேற வழி, கடந்து தான் ஆகணும். கடந்து வந்துட்டீங்கன்னா அதுலேருந்து அப்படியே மீண்டு வந்துடலாம். அதுதாங்க மக்களே இன்னைக்கு கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் எப்பவும் போலதான், ஆனால் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால திரைப்படங்கள் தான் சொல்ல போகிறேன்.

எழுத்தோட முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்ல போற நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சே எனக்கு நீங்க சொல்லணும். எனக்கு க்ளூ கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது திரைப்படம்னா. ஸோ அதனால் மக்களை நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 2838 9872952080 இந்த எங்களுக்கு கால் பண்ணுங்கள். ரிப்பீட் பண்ணுற நான் 28 38 98 71 29 58 53 இந்த எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக அட்டகாசு மனசாங்க ஒன்று வெயிட் பண்ணிகிட்ருக்கு. உள்ளம் கேட்குமே படத்துலேருந்து உங்களுக்காக பாட்டு வந்துகிட்டே இருக்குது.

0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: 9:11 ஆகுது. கலக்கலங்கிறம் அரங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்எல். எஸ் மக்களே, நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு படத்தோட முதல் எழுத்து கடைசி எழுத்து தான் சொல்ல போறேன். நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிட போறீங்க. ஓகே, நிகழ்ச்சியோட முதல் நேயர் பேசிடலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: வெங்கடேசன்.
0: ஓகே, உங்களுக்கான முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்லிடலாமா?
1: சொல்லுங்க மேடம்.
0: குரில் ஆ, கடைசி எழுத்து இம்.
1: மேடம்.
0: ஆமா, குரில் ஆ, அம்மாக்கு வர ஆ.
1: ஆனந்தம்.
0: எங்க குரில் ஆங்க, அம்மாக்கு வர ஆ சொன்னங்க, ஆ சொல்லலங்க.
1: அம்மாக்கு வர ஆனந்தம்.
0: ஆமா,
1: சொல்லிட்டேன் மேடம். நன்றி மேடம்,
0: ரொம்ப நன்றிங்க. அவரே ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டாரு. ஹலோ, வணக்கம்.
2: கார்த்திக் பேசுமா மேடம்?
0: கார்த்திக், உங்களுக்கு தெரியுமா? முதல் எழுத்து ஆ, கடைசி எழுத்து இம். கடைசி எழுத்து இம். இந்த படத்துல அஜித் அவர்கள் நடிச்சிருக்காங்க. இம் ராஜ்யம்க்கு வர இம்.
2: அட்டகாசம்.
0: அட்டகாசம் கூட சொல்லலாம். நீங்களும் வந்து நானும் டப்பு டப்புன்னு ஆன்சர் பண்ணுவேங்க, என்னால் முடியுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்கள். 28 38 98 71 29 52 08 53. இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக தீனா படத்துலேருந்து பாட்டு வந்துகிட்டே இருக்குது.

0: வணக்கம், நான் எழுத்தாளர் நடிகர் செல்வமுருகன் பேசுகிறேன். நாளை இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் பேச போகிறேன், மறக்காமல் கேளுங்கப்பா. எப்பயுமே நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த முடிஞ்சிருச்சு நான் அந்த நாவல் எழுதிட்டேன் அது கிடையவே கிடையாது, இன்னும் போய்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம், அது எல்லாருக்குமானது. அதில் தன்னிறைவு அடைஞ்சிட்டு அப்படியே அதோட நின்றக்கூடாது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரி எழுதிக்கி இருக்கிறது.
1: கேட்க தவறாதீர்கள் எனக்குள் நான் நிகழ்ச்சி. உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: கிங்குடா அன்பு கிங்குடா கிங்குடா அண்ணன் கிங்குடா. ஏய் டர்னா கிங் கனா கிங் கனா கிங் தென் தென்.

0: ஏய் மாமே, பிரதர் கிங் ஆகும்.
1: யக்கக்கோ யக்கக்கோ
2: ஃபைனலா உள்ளம் கொள்ள போகுதே படத்துல இருந்து பாடலை கேட்டு முடிச்சிங்க.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
2: கலக்கல அரங்கம் தான் கேட்டுட்டே இருக்கீங்க. இப்ப நிகழ்ச்சியில பங்கு பெறதுக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன்.
2: வணக்கம் வணக்கம். ஓகே, உங்களுக்கான முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்லிடலாமா?
4: கண்டிப்பா சொல்லுங்க மேம்.
2: ஓகே, முதல் எழுத்து இ.
4: இ, அதாவது நெடில் இ, ஈஸ்வரனுக்கு வருது.
2: ஆமா, என்னங்க?
4: ஈஸ்வரனுக்கு வருது.
2: எஸ் அதேதான். கடைசி எழுத்து
4: வர போறீங்களா?
2: இல்ல இல்ல, நீங்க ஏதோ சொன்னீங்களே, எனக்கு கெஸ் ஆகலையே என்னன்னு கேட்டேன். கடைசி எழுத்து இம். என்ன படமா இருக்கும்? மூணே எழுத்து தான்.
4: அப்படியா?
2: ஆமா, மூணு சொற்கள் தான்.
4: ஈசன் ஒரு படம் இருக்கு.
2: ஈசன் இருக்கு. நான் இம் தானே சொன்னேன், இன்னு சொல்லியே.
4: ஈல ஆரம்பிச்சு இம்ல ஒரு படமா?
2: ஆமா, இந்த படம் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. எனக்கு மக்களே, நீங்களும் வந்து இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணி நானும் கரெக்டா ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க, 2952085328389871 இந்த எண்களுக்கு நீங்க கால் பண்ணுங்க, என் கூட பேசுங்க, அண்ட் நான் சொல்ற வார்த்தைகளை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இப்போ உங்களுக்காக சமுத்திரம் படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க.

மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. 102.3 FM.

0: இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கிராமத்தின் வாசம், நாட்டுப்புறத்தின் நேசம், மனதை வருடும் வார்த்தைகளின் அழகு, இவை அனைத்தையும் தனது பாடல்களில் உயிர்ப்பித்து வரும் பாடலாசிரியர் கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடன் ஒரு சிறப்பான நேர்முக சந்திப்பு.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் கருமாத்தூர் மணிமாறன் பேசுறேன்.
0: மண்ணின் மனம் கமழும் வார்த்தைகளும் மனதை தொடும் இசை அனுபவங்களும் நிறைந்த இந்த நேர்முகத்தை தவறவிடாதீர்கள் நேயர்களே. இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: ஃபைனலா ஜெமினி படத்துல வந்து சாங் கேட்டு முடிச்சுங்க. 9:35 ஆகுது, கலக்கல் அரங்கம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. அடுத்ததா நம்ம கூட பேசுறதுக்காக, ஹலோ வணக்கம்.
3: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி.
2: தமிழேந்தி, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
2: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உங்களுக்கான எழுத்துக்களை சொல்லிடலாமா?
3: முதல்
2: எழுத்து உ, குறில். கடைசி எழுத்து பே. பேரின்பம்க்கு சொல்லுவோம் இல்லையா, பே.
3: நெடியில குறில
2: பே, குறில் தாங்க.
3: குறில் தானா, சரி.
2: அதாங்க பேரின்பம்க்கு சொல்லுவோம் இல்லையா, பே கடை முதல் எழுத்து அது. உ பே. இப்போ லேட்டஸ்டா வந்த படம் தான். இந்த படத்தை பாக்குறவங்கலாம் ரொம்ப சென்டிமெண்டா ஃபீல் பண்ணுவாங்க. இந்த படத்துல ஜோதிகா நடிச்சிருக்காங்க, சசிகுமார் நடிச்சிருக்காரு.
3: உடன் திறப்பு.
2: நான் ஹீரோ ஹீரோயின் இவங்க பேர் சொன்னதும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல நீங்க. சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. தேங்க்யூ. உடன் பிறப்பு அப்படின்னு கரெக்டா சொல்லிட்டாங்க. வேற லெவல், வேற லெவல். இப்ப அடுத்ததா உங்களுக்காக இந்திரா படத்துல இருந்து சாங் வரப்போகுது. அண்ட் பிஃபோர் தட், மக்களை நீங்க இந்த நிகழ்ச்சியில கால் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 29-52-08-53-28-38-98-71 இந்த எண்களுக்கு நீங்க கால் பண்ணுங்க.
4: குடும்பம் மகா எட்டு மணி.

0: கேள்விகள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மில் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02 என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.
1: Web on Radio 2.3.

0: ஆல் டே ஜாலி டே தாங்க. மனதை திருடி விட்டாய் படத்துலேருந்து பாடலை கேட்டு முடிச்சிங்க. 9:47 ஆக போகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல கலக்கல அரங்கம் தான் கேட்டுட்டே இருக்கீங்க. இப்போ அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தங்க இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் கோபுரத்னம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: ஹலோ,
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா
0: இருக்கேன், நல்லா இருக்கேன். ரேடியோ வச்சிருந்தீங்கன்னா ரேடியோ வால்யூமை குறைச்சிருங்க. முதல் எழுத்து சொல்லிடலாமா? முதல் எழுத்து இ, இலைக்கு வர இ. கடைசி எழுத்து இம்.
1: முதல் எழுத்து
0: இ, குறில் இ. இதுக்கு மேல நான் கத்துறேன்னா ஊரே எல்லாரும் என்ன வந்து அடிப்பாங்க. முதல் எழுத்து இ, இ. இலைக்கு வர இ.
1: சரியா புரியல,
0: இதுக்கு மேல நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது தெரியல. ஈங்க முதல் எழுத்து இ, குறில் இ, கடைசி எழுத்து இம்.
1: உங்க வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு எனக்கு,
0: என்ன ஆச்சுன்னே தெரியல. ஓகே, நம்ம அடுத்து நேயர்கிட்ட பேசிடலாம். இவர் லைன் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கா என்னன்னு தெரியல. வணக்கம் சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க? எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறோம்மா.
0: சூப்பர். உங்களுக்கான முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்லிடலாமா?
2: சொல்லுங்கம்மா.
0: முதல் எழுத்து இ, கடைசி எழுத்து இம். குறில் இ, இலைக்கு வர இ. இது ஒரு திரைப்படம்.
2: திரைப்படம் தான், யாருமா நடிச்சிருக்கிறாங்க?
0: இந்த உருகி உருகி காதலிப்பாரு, கடைசி வரும் கடைசி வரைக்கும் காதலியே சொல்ல மாட்டார், அப்படி ஒரு ஹீரோ தான் படத்துல இருப்பாரு. நாங்க எப்படி சொல்லிட்டீங்க? கரெக்டா சொல்லிட்டீங்க, இதயம். இதயமே தான் நான் கிளைமேக்ஸ் ரிவீல் பண்ணதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு
2: நினைக்கிறேன்.
0: சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி. இதயம், இதயம் கரெக்டாக சொல்லிட்டாங்க. இதுக்கு முந்தின நேயர் வந்து என்ன ஆச்சுன்னே தெரியல, அவருக்கு நான் சொல்கிறது மட்டும் கரெக்டாக ப்ராப்பராக வரல அப்படின்னாரு. எனிவே கரெக்டாக ஆன்சரை சொல்லிட்டாங்கப்பா. இப்போ அடுத்ததாக என்ன

கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியோட இறுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு கால் பண்ண பார்ட்டிசிபேட் பண்ண நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா நேயர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு இதோட இந்த ஷோவை வைண்ட் அப் பண்ணிட்டு உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மகி விஜயகுமார். மீண்டும் உங்கள் எல்லாரையும் 12 மணிக்கு வந்து சந்திக்கிறேன். அடுத்த ஷோவுக்காக ரெடியாக காத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம ஆர்ஜே. ஸோ ஸ்டேட்னாருங்க, இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வந்தே மாதரம் பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சாட்டர்ஜி பிறந்த தினத்தையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மரியாதை செலுத்தினார். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப் பொருள் பயன்பாடற்ற இந்தியாவை கட்டமைப்பதில் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பணியில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள் 15 பேருக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. நாமக்கல் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் சாய தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நேரிட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 235 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கிடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. ஜெர்மனியில் நடைபெற்ற உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கல பதக்கம் வென்றது. கோவாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 10:02.
2: என் கேள்விக்கு என்ன பதில்?
1: என் கேள்விக்கு என்ன பதில்ல உங்களோட நாவுங்கார்ஜே பிரமிளா சிவகுரு. வழக்கமாக நம்மள யாராவது கேள்வி கேட்டால், அதுவும் நம்ம படிக்கும்போது கேள்வி கேட்டால், ஐயோ என்னடா எப்போ இதெல்லாம் முடியும் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் இப்போ அப்படியே கிடையாது. நம்ம படித்து முடித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா, நம்மளோட நினைவுகள்லாம் எவ்வளோ சரியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ப்ரோக்ராம் தான் என் கேள்விக்கு என்ன பதில். உங்களுக்கு தெரிஞ்சது தெரியாதது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும், அதையெல்லாம் நம்ம கொஞ்சம் இந்த ஒரு மணி நேரத்தில் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பல விஷயங்கள் நமக்கு கைக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும்.

இருக்கும் இல்லையா, அதுவே நமக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டாக கூட இருக்கும். அதனால் எங்கேயும் போயிடாமல் தொடர்ந்து என் கேள்விக்கு என்ன பதில் கேளுங்க. கேள்விகள் அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ பெரிய கஷ்டமாக நீங்கள் பத்து புக்கை புரட்டி பார்த்தா தான் பதில் சொல்ல முடியும் அப்படியெல்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்க போகுது க்வெஸ்சன்ஸை, அதுவும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது. விளையாட்டு அப்படிங்கிறது யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்குமே விளையாட்டு பிடிக்கும் இல்லையா. விளையாட்டு பற்றி தான் இன்றைக்கி கேள்விகள் இருக்க போகுது. கேள்விகள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் இருக்க போகுது. நீங்கள் தொட வேண்டிய தொலைபேசி எண்கள் 044 இந்த இணைப்பு எண்ணோட 295852 0853, இன்னொரு எண் 2838987 இந்த எண்களுக்கு முயற்சி பண்ணுங்கள். கேள்விகள் அப்படிங்கிறது விளையாட்டு சம்பந்தமாக இருக்க போகுது.

0: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கற்பாடையிலிருந்து பேசுறேன்.
1: ஓகே சந்திரசேகர், உங்களுக்கான முதல் கேள்வி, செஸ் விளையாண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? செஸ் விளையாண்டிருப்பீங்கல்ல?
0: சரியான
1: பதில்.
0: ஆமா
1: ஆமா, கருப்பு வெள்ளை அது சம அளவுல இருக்கும், 64. ஆமா, சரியான பதில சொல்லிட்டீங்க. நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு. என் கேள்விக்கு என்ன பதில்? இன்னைக்கு மொத்தமாக விளையாட்டு பற்றி தான் இருக்க போகுது. விளையாட்டு அப்படின்னோன்னு ரொம்ப கஷ்டமாலாம் நான் கேள்விகள் கேட்க போகிறதில்ல. நீங்கள் விளையாட்டு பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது இல்லையா நம்மள? அதனால் ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன்ஸ் தான் இருக்க போகுது. விளையாண்டு நம்ம பழகியிருப்போம் நிறைய விளையாட்டுகள், அந்த விளையாட்டுகளில் சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் இருக்கும். அதையெல்லாம் இன்னைக்கு என் கேள்விக்கு என்ன பதிலில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருங்க. அடுத்ததாக உங்களுக்காக தலைவர் தம்பி தலைமையில் படத்திலிருந்து பாடல்.

லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. அனிருத் ரவிச்சந்தர் குரலில் விக்னேஷ் சிவனோட பாடல் வரிகளுக்கு இசையமைச்சிருக்காரு அனிருத் ரவிச்சந்தர். 10:08 ஆயிடுச்சு. என் கேள்விக்கு என்ன பதில்? ரொம்ப நேயர்கள் ஆர்வமாக இணைப்பில் வராங்க. வணக்கம்.

தலைவர் தம்பி தலைமையில் படத்தில் இருந்து விஷ்ணு விஜய் இசையமைத்து பாடின பாடல் கேட்டிங்க. இது என் கேள்விக்கு என்ன பதில். 10:13 கடந்து போயிட்டுருக்கேன். இந்த நேரம் நம்ம சந்திக்க போகிறோம்.

0: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: காஞ்சிபுரம் சேனபாகத்துல இருந்து பேசுறேன்.
0: பேரு?
1: கோவிந்தராஜன்.
0: கோவிந்தராஜன், சரி. உங்களுக்கான கேள்வி, உலக கோப்பை கால்பந்து போட்டி இல்லையா இப்ப நடந்துட்டு இருக்கு, எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குது அது?
1: உலகப்பந்து
0: கால்பந்து போட்டி தெரியலையா?
1: இருபது வருஷம்
0: இல்லை இல்லைங்க, நம்பரை கொஞ்சம் குறைச்சி சொல்லியிருக்கலாம். நீங்கள் ரெண்டு டிஜிட்டுக்கு போயிட்டீங்க, அப்படியே கிடையாது, ஒன் டிஜிட்டில் தான். பார்க்கலாம் அடுத்த நேர் பதில் சொல்கிறாங்களான்னு.
2: வணக்கம்
0: கலாமா. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குது?
2: ரெண்டு வருஷத்துக்கு.
0: ரெண்டு வருஷத்துக்கு? என்ன இப்படி சொல்லிட்டீங்க, ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடத்தணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல, சரியான பதில் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நன்றி. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் கார்த்திக், கிருஷ்ணாபுரம்.
0: ஓகே கார்த்திக், எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை வேர்ல்ட் கப் இது ஃபுட்பால் மேட்ச் நடக்குதுன்னு சொல்லுங்க.
3: 4 வருஷத்துக்கு
0: ஒரு தடவை தான் இல்லையா? ஃபிஃபா வேர்ல்ட் கப் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது. நல்லா சத்தமாக சொல்லிடலாம், 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்தணும் அப்படின்னு நம்ம ஆசை, அப்படி கிடையாது, 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்குது அப்படின்னு சரியாக பதில் சொல்லிட்டீங்க. நன்றி நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு. அடுத்ததாக உங்களுக்காக கூலி படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது.

0: பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல் என் கேள்விக்கு என்ன பதில் கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி விளையாட்டு சம்மந்தமாக தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் தொட வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-5253, இன்னொரு எண் 2838-9871, 044 இணைப்பெண்ணையும் மறக்காமல் சேர்த்து முயற்சி பண்ணுங்கள்.
1: வணக்கம், நான் எழுத்தாளர் நடிகர் செல்வமுருகன் பேசுறேன். நாளை இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில பேச போறேன், மறக்காம கேளுங்கப்பா. எப்பயுமே நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த முடிஞ்சிருச்சு, நான் அந்த நாவல் எழுதிட்டேன், அது கிடையவே கிடையாது. இன்னும் போய்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம், அது எல்லாருக்குமானது. அதுல தன்னிறைவு அடைஞ்சிட்டு அப்படியே அதோட நின்ற கூடாது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரி எழுதிக்கு இருக்கிறது.
2: கேட்க தவறாதீர்கள் எனக்குள் நான் நிகழ்ச்சி, உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
4: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
3: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
4: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
3: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
5: ओहो, घर का सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी. शुद्ध नमक देना, शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता
6: तो
5: है.
6: ऐसा बोलो ना,
5: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान. ये हुई ना बात.
7: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके सारे गुण.
8: 102.3 பாட்டுக்கு இதான்.
0: 10:22 ஆயிடுச்சு. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம், பத்மா.
0: சரி பத்மாமா, உங்களுக்கான கேள்வியை கொடுத்துடலாம். இந்தியாவின் தேசிய விளையாட்டு தினம் யாருடைய பிறந்த நாளை முன்னிட்டு கொண்டாடப்படுகிறது?
9: கேட்டு
0: தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. வணக்கம்.
10: வணக்கம்
0: வணக்கம். யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
10: நான் மதுரை மாவட்டம் அணிநாரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: சண்முக சுந்தரம் சார், கேள்விக்கு பதில் தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவின் தேசிய விளையாட்டு தினம் யாருடைய பிறந்த நாளை முன்னிட்டு கொண்டாடப்படுகிறது?
10: மேஜர் ஜெயான்சந்த்.
0: சூப்பர்.
10: 29.
0: சூப்பர் சூப்பர். அவர் வந்து ஒரு ஹாக்கி வீரர் இல்லையா, அவருடைய பிறந்த நாள் தான் நம்மளுடைய தேசிய விளையாட்டு தினம். நன்றிங்க. யாருடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுது அப்படின்னு கூட நம்ம நேயர்கள் ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்காங்க ஆன்சர் அப்படின்னு சொல்லணும். சூப்பரா பதில் சொன்னாங்க, நேயர்களுக்கு பாராட்ட தெரிவிச்சுக்கலாம். அடுத்து உங்களுக்காகவும் சூப்பரான க்வெஸ்சன்ஸ் காத்துட்ருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டுடலாம், டீசல் படத்துலேருந்து.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம்

0: டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இது என் கேள்விக்கென்ன பதில். நேரம் 10:30.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
1: என் கேள்விக்கு என்ன பதில் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் வணக்கம் வணக்கம்மா, நுங்கம்பாக்கம் டேக் பேண்டோட சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறேம்மா.
1: போஜராஜன் சார், உங்களுக்கான கேள்வியை கொடுத்துடுறேன். நவீன ஒலிம்பிக், அதாவது மாடர்ன் ஒலிம்பிக்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த போட்டிகள் முதன் முதலில் எங்கு தொடங்கப்பட்டது? சில விஷயங்கள் அந்த வருஷத்தோட நமக்கு ஞாபகம் இருக்கிறது கஷ்டம் தான். இருந்தாலும் யார் சரியான பதில சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: காலை வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: திருவள்ளூர் மாவட்டம் நந்தியம்பாக்கம், கோபாலகிருஷ்ணன்.
1: கோபாலகிருஷ்ணன், பதில் தெரியுமா உங்களுக்கு?
4: தெரியல மேடம், கொஞ்சம் சொல்லுங்க மேடம், கோச்சுக்காதீங்க.
1: கேள்வி இன்னொரு முறை சொல்லிடுறேன். நவீன ஒலிம்பிக், அதாவது மாடர்ன் ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் எங்கு முதன் முதலில் தொடங்கப்பட்டது? லண்டன்ங்கிறீங்க, யோசிக்க வச்சுட்டனா? சரி, பார்க்கலாம் சரியான பதில் யார் சொல்றானு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. வணக்கம். வணக்கம்
5: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்
5: வணக்கம் மேடம்,
1: சொல்லுங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? பதில் தெரியுமா உங்களுக்கு? இல்ல, சரியான பதில் என்னன்னு கேட்டு
5: தெரிஞ்சுக்கோங்க.
1: வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: பெரும்பாக்கம் வனஜா.
1: வனஜாமா, பதில் தெரியுமா உங்களுக்கு?
6: ஜேக்க நாடு மேடம். ஜேக்க நாடு,
1: கரெக்ட்.
6: 1896
1: கரெக்டா சொல்லிட்டீங்க. ஏதென்ஸ் கிரீஸ்ல தான் இது தொடங்கப்பட்டது. சரி, மாடர்ன் ஒலிம்பிக்ஸ் பத்தி எல்லாருக்குமே தெரியும், அது எவ்வளோ வந்து இந்த உலக நாடுகள் எல்லாம் ஒரே இடத்துல கூடி விளையாட்டு அப்படிங்கிற ஒரு புள்ளியில ஒருங்கிணைக்கும் போது நல்லுறவு, கலாச்சாரம், பண்பாடு எல்லாமே வளரும் அப்படிங்கிறதுக்கான அந்த கான்செப்டில் தான் இந்த ஒலிம்பிக் போட்டிகளே நடத்தப்படுது. அதுக்கான முயற்சிகளை உலக நாடுகள் பல வருஷங்களாக எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஒலிம்பிக் போகிறோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம வீரர்களுக்கெல்லாம் அது ஒரு உற்சாகம். விளையாட்டு வீரராக இருந்தால் உங்களோட குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டால், ஒலிம்பிக்கில் நான் தங்கம் வாங்குறது, நம்ம நாட்டோட தேசிய கீதம் அங்கே இசைக்கப்படுறதை கேட்கும்போது நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்கும் சொல்லுங்கள். அந்த மொமெண்ட் வந்து யாராலையும் விவரிக்க முடியாது. அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்கும், அது ஒரு உணர்வு பூர்வமான

ஒரு நேரமாக அமைஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம விளையாட்டு வீரர்களே ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருப்பாங்க. 10:34 ஆயிடுச்சு, என் கேள்விக்கு என்ன பதில் கேட்டுட்ருக்கீங்க. அடுத்ததாக உங்களுக்காக டூட் படத்துலேருந்து பாடல் வருது.

0: டியூட் படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கேன். என் கேள்விக்கு என்ன பதில்? வணக்கம். விளையாட்டு சம்மந்தமாக தான் இன்றைக்கி நம்ம கேள்விகள் கொடுத்துருக்கோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேள்விகள் தான். வணக்கம். வணக்கம், யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம், கோபி கிருஷ்ணன்.
0: கோபி கிருஷ்ணன் சார், எந்த ஊர்?
1: ஹலோ
0: ஹலோ, சொல்லுங்க, கேக்குது.
1: சொல்லுங்க மேடம்.
0: எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க கோபி கிருஷ்ணன் சார்?
1: தஞ்சை.
0: தஞ்சாவூர்ல இருந்து. சரி, இப்போ டெஸ்ட் போட்டி 50-50 T20 இல்லையா?

0: இது எல்லாமே இருக்கு. நம்ம
1: சில்வமணி என்று எப்பவும் கிடையாது,
0: சரி ஓகே. இப்ப கேள்வியை கேட்டுறேன், கிரிக்கெட்ல சரி, இப்ப கேள்வி கேட்கலாமா உங்களுக்கு?
1: ஹலோ,
0: ஹலோ, கேள்வியை கேட்கலாமா உங்களுக்கு?
1: சொல்லுங்க.
0: கிரிக்கெட்ல ஒரு அணியில எத்தனை வீரர்கள் இருப்பாங்க?
1: தெரியல மேடம், எனக்கு ஒரு அப்பம் ஒன்று வாங்கி கொடுமா.
0: வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? குடமாண்டப்பட்டியிலன் ஜெயசீலன் சார். சரி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கேள்விக்கான பதில். கிரிக்கெட்ல ஒரு அணியில எத்தனை பேர் வீரர்கள் இருப்பாங்க? ஒரு அணியில எத்தனை பேர் வீரர்கள் இருப்பாங்க? இல்லையே, எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. முடியலையா? கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? நன்றி, வணக்கம்.
2: வணக்கம், பழைய வண்ணாரப்பட்டிலிருந்து
0: ஹரி. சொல்லுங்க
2: மேடம்.
0: கேள்வி என்னன்னா, டெஸ்டா இருந்தாலும் சரி, 50-50 இருந்தாலும் சரி, T20 இருந்தாலும் சரி, ஒரு கிரிக்கெட் போட்டியில ஒரு அணியில எத்தனை வீரர்கள் அதிகபட்சமா இருப்பாங்க? சூப்பருங்க, சூப்பர். பேட்டிங்கா இருந்தாலும் சரி இல்லையா, விக்கெட் கீப்பிங், பவுலிங், எல்லாமே ஆல்ரவுண்டர் அப்படின்னு மொத்தமே 11 பேர் தான் இருப்பாங்க. அது எந்த மேட்ச் நடந்தாலும் சரி. ஓகே, நன்றிங்க, நன்றி. இப்படிதான் ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன்ஸ் தான் உங்களுக்கு கேட்கப்பட போகுது. அதனால விவித் பாரதி தமிழ் FM 102.3 என் கேள்விக்கு என்ன பதில்ல, உங்களுக்கு விளையாட்டு சம்பந்தமா கேள்விகளுக்கு பதில் தெரியும் அப்படின்னு சொன்னால் நீங்களும் இணைப்புக்கு வரலாம். நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படத்திலிருந்து அடுத்த பாடல்.

0: இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கிராமத்தின் வாசம், நாட்டுப்புறத்தின் நேசம், மனதை வருடும் வார்த்தைகளின் அழகு, இவை அனைத்தையும் தனது பாடல்களில் உயிர்ப்பித்து வரும் பாடலாசிரியர் கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடன் ஒரு சிறப்பான நேர்முக சந்திப்பு.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் கருமாத்தூர் மணிமாறன் பேசுறேன்.
0: மண்ணின் மனம் கமழும் வார்த்தைகளும் மனதை தொடும் இசை அனுபவங்களும் நிறைந்த இந்த நேர்முகத்தை தவறவிடாதீர்கள் நேயர்களே. இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் கேட்டுட்டு இருக்கீங்க? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: ராயப்பேட்டை வெங்கட் மேடம்.
2: ராயப்பேட்டையிலிருந்து வெங்கட். உலக புகழ் பெற்ற கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி, அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? சரி, பதில் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. வணக்கம்.
4: வணக்கம்மா.
2: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
4: பத்மாவதி அம்மா. நல்லா
2: இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சரி, இந்த கால்பந்தெல்லாம் பார்க்கறது உண்டா?
4: கால்பந்து டிவியில தான் பாப்பமா.
2: பாப்பீங்களா? சரி, லியோனல் மெஸ்ஸி அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி. தெரியல. சரிம்மா, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றிம்மா. வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. வணக்கம்.
5: ஹலோ.
2: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கேன், நீங்க யாரு, எங்கேருந்து பேசுறீங்க? சொல்லுங்க. அர்ஜென்டினா. சூப்பருங்க, சரியான பதிலை சொல்லிட்டீங்க. நன்றி.
5: நன்றி மேடம்.
2: உலக புகழ் பெற்ற கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்தவர். அவர் அர்ஜென்டினா அணிக்காக விளையாண்டுட்டு இருக்காரு. லாஸ்ட் டைம் கூட 3 அடித்து அந்த அணியை வந்து வெற்றி பெற வச்சாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். என் கேள்விக்கு என்ன பதிலில் தொடர்ந்து உங்களுக்காக இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கேன். நம்ம நேயர்கள் ஃபேஸ்புக்லேயும் பதிவு போட்டிருக்காங்க. வித்யா ரவிசங்கர், நம்ம செஸ் போர்டில் எத்தனை கட்டங்கள் இருக்குது மொத்தமாக அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா, 64 சரியான பதிலை கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இணைப்பு கிடைக்காதவங்களாம் இங்கே ஃபேஸ்புக்கில் வந்து பதிவுகள் போட்டுகிட்டே இருக்காங்க. சத்யநாராயணன் அவரும் மிக சரியான பதிலை சொல்லியிருக்காரு. 32, பிளாக் 32, மொத்தம் 64 அப்படிங்கிற சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்குது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஹரிஹரன் ரொம்ப சரியான பதிலை சொல்லியிருக்காரு, 4 ஒரு முறை அப்படிங்கிறத. அடுத்த நேயர் யார் சரியான பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். வித்யா ரவிசங்கர், மேஜர் தியான் சந்த் அப்படிங்கிற சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 29 தான் இந்தியாவின் தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்படுது. அதற்கு காரணம் மேஜர் தியான்சந்த் அவருடைய பிறந்த நாள், ஹாக்கி போட்டியோட தொடர்புடையவர் அவர். அது சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. சத்யநாராயணனும் சரியாக பதில் சொல்லியிருக்காரு. பதில் போட்ட நேயர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிடலாம். ஹரிஹரன் அவர் வந்து ஒலிம்பிக் போட்டி 4 முதன் முதலில் எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்ற கேள்விக்கு 1896 ஏத்தன்ஸ் நகரில் கிரீஸில் தொடங்கப்பட்டது அப்படின்னு சரியான பதிலை சொல்லியிருக்காங்க. சரியான பதில் கொடுத்த நேயர்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்களை சொல்லிடலாம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. கிரிக்கெட்டில் ஒரு அணியில் எத்தனை வீரர்கள் மொத்தம் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு கமலாவரதன் 11 அப்படின்னு சரியான பதிலை சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமனும் சரியாக சொல்லியிருக்காங்க. ராஜா அவரும் மிக சரியான பதிலை சொல்லியிருக்காரு. பதில் சொன்ன நேயர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். அடுத்ததாக உங்கள் எல்லாருக்காகவும் ரெட்ரோ படத்துலேருந்து பாடல்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், முகப்பேர் மேற்கிலிருந்து பாபு டெய்லர்.
0: பாபு டெய்லர் சார், சரி, உங்களுக்கான கேள்வியை கொடுத்துட்றேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன், அதோட நம்ம முடிச்சுக்கலாம். தமிழ்நாட்டோட மாநில விளையாட்டு எது?
1: மாநில விளையாட்டு கபடி. மேடம்,
0: கபடி. சூப்பருங்க, அருமை, நன்றி. அதாவது இந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் யாருமே இருக்க முடியாது. கபடி அப்படிங்கிறது தான் நம்ம மாநில விளையாட்டு. கபடி பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது இல்லையா? நம்ம ஊரில் திருவிழா வச்சாலும் சரி, அந்த சம்மர் ஹாலிடேஸ்லேயும் சரி, நீங்கள் பார்க்கலாம் கிராமப்புறங்கள்லாம் கபடி அழகாக விளையாடிட்டு இருப்பாங்க.

தேசிய அளவுலேயும் கபடி விளையாட்டு ரொம்ப ரொம்ப பிரபலம் அப்படின்னு தான் சொல்லணும். விவித் பாரதி தமிழ் FM 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் கேட்டுட்ருக்கீங்க. நிறைவா தக்லைஃப் படத்திலிருந்து உங்களுக்காக பாடல்.

என் கேள்விக்கு என்ன பதிலில் இணைப்பு கிடைக்காம நிறைய நேயர்கள் அவங்களுடைய மனக்குமுறல்களை ஃபேஸ்புக்கில் கொடுத்துருக்காங்க. தயவுசெய்து நேயர்கள், தினம் தினம் வர்றவங்க அவங்களா மனசு வச்சா மட்டும்தான் புது நேயர்களுக்கு வழிவிட முடியும். வித்யா ரவிசங்கர் அர்ஜென்டினா அப்படிங்கிற சரியான பதிலை சொல்லியிருக்காங்க. லியோனல் மெஸ்ஸி அவருடைய சொந்த ஊர் கேம் கார்டன். எம்ஜி செல்வகுமார் கிட்டத்தட்ட ஒரு 3 கேள்விகளுக்கு சரியான பதிலை கொடுத்துட்டே இருக்காரு. செஸ்ஸில் 64 அப்படிங்கிற சரியான பதில், அப்புறம் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அர்ஜென்டினா அப்படின்னும் 11 பேர் அப்படி

அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் தமிழ்நாட்டோட மாநில விளையாட்டு கபடி அப்படிங்கிற சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. நேயர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மொஹரம் தினத்தில் ஹஸ்ரத் இமாம் உசேனின் தியாகத்தை போற்றுவோம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நேர்மை மற்றும் நீதியை நிலைநாட்டுவதில் ஹஸ்ரத் இமாம் உசேனின் தியாகம் மக்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வந்தே மாதரம் பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சட்டர்ஜியின் பிறந்த தினத்தையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். தமிழினத்தின் மொழி, பண்பாடு மற்றும் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்போ சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப்பொருள் பயன்பாடற்ற இந்தியாவை கட்டமைப்பதில் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்து குற்றங்களை தடுக்கவும், போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கவும், போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. போதைப்பொருள் கடத்தல் தடுப்புப் பணியில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள் 15 பேருக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. வெனிசுலாவில் நேரிட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 235 அதிகரித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், ரவுனக் சௌஹான், தன்வி சர்மா, தேவிகா ஷிகாக், ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 10:11:03. என்றும் இனியவை காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். என்றோ பார்த்தது கேட்டது அப்படின்னு நம்ம மனசில் பதிஞ்சிருக்கக்கூடிய அந்த பாடல்கள், பார்த்துருப்போம் படங்களை, அந்த படங்களில் இருந்து வரக்கூடிய முக்கியமான பாடல்கள். ஒரு படம் ஹிட் ஆகுறதுக்கே இந்த பாட்டு தான் பெரிய துணையாக இருந்திருக்கும். அந்த மாதிரி பாடல்கள் அந்த படத்தோட, ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை எல்லா பாடலுமே ஹிட் ஆகிருக்கும், அந்த மாதிரி பாடல்கள் அப்படின்னு தேர்ந்தெடுத்து உங்களுக்காக என்றும் இனிய வயில மிக அருமையான பாடல்கள் வளம் வரப்போகுது. 1950, 60, 70 காலகட்டங்களில் உள்ள பாடல்கள், காலத்தால் அழிக்க முடியாத காவிய கானங்கள். முதல் பாடல் அலிபாபாவும் 40 திருடர்களும். படமே ரொம்ப ஹிட்டான படம், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படமாக கூட இருக்கும். இந்த படத்திலிருந்து நீங்கள் கேட்க போகிற பாடல் ஏ.எம். ராஜா, பி. பானுபதி குரலில், மதுரகாசியோட பாடல் வரிகளுக்கு இசை S. தட்சிணாமூர்த்தி.

என்றும் இனியவை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் கோமதியின் காதலன் படத்திலிருந்து டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஜிக்கி இணைந்து பாடின பாடல். கூமா பாலசுப்ரமணியமோட பாடல் வரிகளுக்கு இசை ஜி ராமநாதன்.

என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். எங்க வீட்டு பிள்ளை படத்துக்காக டிஎம் சவுந்தரராஜன் எல்லார் ஈஸ்வரி இணைந்து பாடின பாடல். வாலியின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், ராமமூர்த்தி.

0: இருக்கே அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும் பார்சலா இருந்தாலும் அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
0: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்று இனியவை கேட்டுட்ருக்கீங்க. அடுத்து நீங்கள் கேட்க போகிற பாடல் இதே கமலம் படத்திலிருந்து.

0: இன்றும் இனியவை கேட்டுட்ருக்கீங்க. இதே கமலம் படத்திலிருந்து பி சுசிலா பாடின பாடல் கேட்டிங்க. பாடல் வரிகள் கண்ணதாசன், இசை கே வி மகாதேவன்.
1: இன்று இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3

0: கிராமத்தின் வாசம், நாட்டுப்புறத்தின் நேசம், மனதை வருடும் வார்த்தைகளின் அழகு, இவை அனைத்தையும் தனது பாடல்களில் உயிர்ப்பித்து வரும் பாடலாசிரியர் கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடன் ஒரு சிறப்பான நேர்முக சந்திப்பு.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் கருமாத்தூர் மணிமாறன் பேசுறேன்.
0: மண்ணின் மனம் கமழும் வார்த்தைகளும் மனதை தொடும் இசை அனுபவங்களும் நிறைந்த இந்த நேர்முகத்தை தவறவிடாதீர்கள் நேயர்களே. இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
3: சொல்லுங்க.

என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். காதலிக்க நேர்மில்லை படத்துக்காக பிபி ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்கும் பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடல் வரிகள் கண்ணதாசன்.

என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். ஆயிரத்தில் ஒருவன் படத்துக்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடல் வரிகள் கண்ணதாசன்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

என்றும் இனியவை. காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். கருப்பு பணம் படத்துக்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் எல்லா ஈஸ்வரியுடன் இணைந்து பாடியிருக்கும் பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடல் வரிகள் கண்ணதாசன்.

உங்கள் வித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

என்றும் இனியவை. காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க என்றும் இனியவை. இனி அடுத்த பாடல் மிஸ்ஸியம்மா படத்திலிருந்து.

என்றும் இனியவை. காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். கணவனை கண் கண்ட தெய்வம் படத்துக்காக கண்டசாலா பாடிய பாடலுக்கு இசை அடப்பள்ளி ராமாராவ், ஹேமந்த் குமார், பாடல் வரிகள் கே வி ஸ்ரீனிவாசன்.

என்றும் இனியவை. காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். என்றும் இனியவை இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது. ஆண்டவன் கட்டளை படத்துக்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியிருக்கும் பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடல் வரிகள் கண்ணதாசன். இந்த பாடலோடு நான் உங்கள் எல்லார்கிட்டேயும் இருந்து விடைபெற்ற நேரம் வந்தாச்சு. மீண்டும் சந்திப்போம்.

0: ரெட்ரோ நேரம்.
1: வெரி குட் ஆஃப்டர்நூன் மக்களே, வெரி குட் ஆஃப்டர்நூன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:01 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல ரெட்ரோ நேரம் கேட்க போறீங்க. உங்க கூட இணைப்போறது நான் உங்க மகி விஜயகுமார். உங்களுக்காக அட்டகாசமான பாடல்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அரிய மருந்து, அரிய மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சுன்னா இந்த அரிய மருந்து எடுத்துக்கோங்க, இந்த மருந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மக்கிட்டேயே ஒரு சூப்பரான மருந்து இருக்குது, அந்த மருந்தை நம்ம பயன்படுத்துறது ரொம்ப கம்மியாக தான் பயன்படுத்துகிறோம். அது என்ன தெரியுமா? தூக்கம். எல்லா நோய்க்கும் தூக்கம் தான் மிகப்பெரிய அரிய மருந்துன்னே சொல்லுவாங்க. போனீங்கன்னா டாக்டரே உடம்பு சரியில்லைன்னா இது வந்து இந்த மாத்திரை போட்டிங்கன்னா ஸ்லீப்பிங் டோசேஜ் மாதிரி இருக்கும், தட் மீன்ஸ் தூக்கம் வர மாதிரி இருக்கும் அப்படின்வாங்க. தூங்கிட்டாவே பாதி நோய் சரியாயிடுங்க, மனசில் இருக்க பாரமும் குறைஞ்சிருங்க. அதுக்காக நான் இப்போ தூங்குங்கன்னு சொல்ல, ஆக்சுவலி லன்ச் டைமில் சாப்பிட்டதுமே தூங்குறதும் நல்லது தான், ஆனால் டைமுக்கு தூங்குங்க நைட்டில் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இந்த தூக்கலைன்னா எவ்வளோ பிரச்சனைகள்லாம் வரும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஓகே மக்களே, ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக முதல் பாடலாக எந்த படத்துலேருந்து போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஜானி படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்கு, ஜென்சி வாய்ஸில் உங்களுக்காக.
2: Just listen.

0: ரெட்டோ நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழ்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
0: மறுக்கவே கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம், ஆனா அந்த விஷயத்தை தான் அடிக்கடி மறப்போம். 12:09 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல ரேஷோ நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக கல்லுக்குள் ஈரம் படத்துக்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடின பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு.

ஒரு படத்துக்காக ஜானகி அம்மா வாய்ஸில் பாடலை கேட்டு முடிச்சிங்க. 12:17 ஆகுது. எல்லாருமே இந்த கடைசியில் வந்த ரா பா பா பா ரா பா பா பா பண்ணியிருப்பீங்கள்ல, தட் இஸ் த மேஜிக் ல. சில பாட்டோட அந்த ஹம்மிங்கு இந்த மாதிரி மியூசிக்லாம் பண்ணுறது தானேங்க ஒரு சூப்பரான விஷயம். ரெட்ரோ நேரம் கேட்டுட்ருக்கீங்க, 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக எந்த படத்துலேருந்து பாட்டு போடலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். நிழல்கள் படத்துலேருந்து பாட்டு வந்துட்டே இருக்குது. தீபன் சக்கரவர்த்தி மற்றும் உமா ரமணன் பாடியிருக்காங்க.

0: இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கிராமத்தின் வாசம், நாட்டுப்புறத்தின் நேசம், மனதை வருடும் வார்த்தைகளின் அழகு, இவை அனைத்தையும் தனது பாடல்களில் உயிர்ப்பித்து வரும் பாடலாசிரியர் கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடன் ஒரு சிறப்பான நேர்முக சந்திப்பு.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் கருமாத்தூர் மணிமாறன் பேசுறேன்.
0: மண்ணின் மனம் கமழும் வார்த்தைகளும் மனதை தொடும் இசை அனுபவங்களும் நிறைந்த இந்த நேர்முகத்தை தவறவிடாதீர்கள் நேயர்களே. இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: இது 102.3 கொண்டாடலாம் ஜம்மனு. 102.3 FM.

மூடு மணி படத்துக்காக கேஜேஎஸ் தாஸ் குரலில் பாடலை கேட்டு முடிச்சிங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:28 ஆகுது. இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழணுன்னா கஷ்டப்பட்டே ஆகணும். இப்படி ஒரு வாசகத்தை ஒருத்தர் வண்டியில் எழுதியிருந்தார். அதை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல ரெட்ரோ நேரம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக ஆனந்த கும்மி படத்துக்காக எஸ் ஜானகி மற்றும் எஸ்பி சைலஜா குரலில் பாடல் வந்துகிட்டே இருக்குது.

0: வணக்கம், நான் எழுத்தாளர் நடிகர் செல்வமுருகன் பேசுறேன். நாளை இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில பேச போறேன், மறக்காம கேளுங்கப்பா. எப்பயுமே நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த முடிஞ்சிருச்சு நான் அந்த நாவல் எழுதிட்டேன் அது கிடையவே கிடையாது, இன்னும் போய்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம், அது எல்லாருக்குமானது. அதில் தன்னிறைவு அடைஞ்சிட்டு அப்படியே அதோட நின்றக்கூடாது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரி எழுதிக்கி இருக்கிறது.
1: கேட்க தவறாதீர்கள் எனக்குள் நான் நிகழ்ச்சி, உங்கள் விவத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: இது ஃபன் ஜோன்.

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் ஆக்கர்மேன் கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழ் மொழியின் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாபொ சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள நெதர்லாந்து அரசி மேக்சிமா உடனான சந்திப்பு குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் டிஜிட்டல் கட்டமைப்பு நாட்டு மக்கள் அனைவரையும் சென்றடைந்துள்ளதாக கூறினார். கூடுதல் செலவினங்கள் ஏதுமின்றி மக்கள் இதனை பயன்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் டிஜிட்டல் கட்டமைப்பை உலக நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வதில் இந்தியா மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் பிரதமர் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச் செயலாளரின் நிதி தொடர்பான சிறப்பு வழக்கறிஞராகவும் செயலாற்றி வரும் மேக்சிமாவின் இந்திய பயணம் மின்னணு பொது கட்டமைப்பின் வளர்ச்சி மற்றும் நீடித்த பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் ஆக்கர்மேன் கூறியுள்ளார். புதுதில்லியில் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி அளித்த அவர், இந்தியாவும் ஜெர்மனியும் பசுமை மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான எரிசக்தி திட்டங்களில் இணைந்து பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். வர்த்தகம், அரசியல் உள்ளிட்ட துறைகளிலும் ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய தாராள வர்த்தக ஒப்பந்தம் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஜெர்மன் தொழிலதிபர்கள் அதிக அளவில் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு பிலிப் ஆக்கர்மேன் குறிப்பிட்டார். மொஹரம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி இஸ்லாமியர்கள் நாடு முழுவதும் முகமது நபியின் பேரனான ஹஸ்ரத் இமாம் ஹுசைன் மற்றும் அவருக்கு துணையாய் நின்றவர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர். இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் இமாம் ஹுசைனின் தியாகத்தை நினைவு கூர்ந்துள்ளார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் மன உறுதியுடன் போராடி தியாகம் செய்ததை மக்கள் என்றும் நினைவில் கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அமைதி மற்றும் சமூக நல்லிணக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்நாள் அமைந்துள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் ஹஸ்ரத் இமாம் ஹுசைனின் தியாகம் போற்றுதலுக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். உயிரையும் துச்சமென மதித்து மன வலிமையுடன் போராடிய அவரது செயல் என்றும் போற்றுதலுக்கு உரியது என்றும் பிரதமர் கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் போதைப்பொருள் பயன்பாடற்ற இந்தியாவை கட்டமைப்பதில் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப்பொருள் பழக்கம் மற்றும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் நடைபெற்று வரும் நிலையில் பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகள் போதைப்பொருளுக்கு எதிரான இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்வதில் சிறப்பாக பணியாற்றி வருவதற்கு திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டு தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில் போதைப்பொருளுக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொண்டு வரும் அனைவரின் முயற்சிகளுக்கும் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் புழக்கத்திற்கு துணையாக நிற்கும் கட்டமைப்புகளை ஈவு இரக்கமின்றி அழிக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள செய்தியில் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்து குற்றங்களை தடுக்கவும் போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கவும் போதைப்பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் அவசியம் என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டங்கள் நடைபெற்றன. போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் குறித்து சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியின் இணை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி செல்வராஜன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: போதைப்பொருள் பயன்பாடு என்பது ஒருவரின் உடல் நலத்தை மட்டுமல்ல, குடும்பம், கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சமூக வாழ்க்கையையும் பாதிக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகும். ஆர்வத்திற்காகவோ நண்பர்களின் அழுத்தத்தினாலோ மன அழுத்தத்தை சமாளிக்கவோ போதைப்பொருளை ஒருபோதும் முயற்சிக்க வேண்டாம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் திறந்த மனதுடன்

0: பேசுங்கள். ஆசிரியர்கள், நண்பர்கள் மற்றும் சமூகமும் இணைந்து போதைப்பொருள் இல்லாத ஆரோக்கியமான சூழலை உருவாக்குவோம். போதைக்கு இல்லை என்று சொல்லுங்கள், ஆரோக்கியமான வாழ்விற்கு ஆம் என்று சொல்லுங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்து ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக நாளை செஷல்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். அந்நாட்டின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பிரதமர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். இந்த விழாவில் இந்திய ராணுவ படைப்பிரிவினரும் 2 கடற்படை கப்பல்களும் பங்கேற்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் தமது பயணத்தின் போது செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். மண்டல மற்றும் சர்வதேச அளவிலான முக்கிய விஷயங்கள் குறித்தும் அதிபருடன் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். செஷல்ஸ் நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து பேசவுள்ளார். வந்தே மாதரம் பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சட்டர்ஜியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். தமிழ் இனத்தின் மொழி, பண்பாடு மற்றும் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்பு சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாப்பூசியின் பிறந்த நாளையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழுக்காக அவர் ஆற்றிய பணிகளையும் அர்ப்பணிப்பையும் நன்றியுடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மொழி வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பங்களிப்பு போற்றுதலுக்கு உரியது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமரின் இல்லங்களில் சூரிய மின்சக்தி அமைக்கும் திட்டம் தமிழகத்தின் அரியலூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மானிய உதவியுடன் கடனுதவியும் அளிக்கப்படுவதால் பொதுமக்கள் இத்திட்டத்தில் ஆர்வம் காட்டி வருவதாக இத்திட்டத்தின் பயனாளி ராஜா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: மத்திய அரசாங்கத்தில் இந்த சோலார் திட்டங்களை வந்து மானியத்தோட தராங்கிறத கேள்விப்பட்டு அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற சிறப்பாக செயல்படக்கூடிய கம்பெனியை தேர்ந்தெடுத்து நான் அவங்ககிட்ட 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3500 ரூபா நான் பில் கட்டுறேன் அப்படின்னோடனே அவங்க என்னோட வீட்டுக்கு வந்து 2 கிலோவாட் சோலார் பேனல் போட்டிருக்காங்க. 2 கிலோவாட் சோலார் பேனல் வந்து ஆன்கிரிடு மெத்தட் அப்படிங்கிற மெத்தடில் பண்ணியிருக்காங்க. அதாவது பேட்டரி கிடையாது, ஒன்லி இதில் இன்வெர்ட்டர் மட்டும் தான். இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து என்னால் மொத்தமாக பணம் எடுக்க முடியலன்ட்டு பாரத ஸ்டேட் வங்கி அரியலூர் வங்கி கிளையில் வந்து நான் லோனுக்கு அப்ளை பண்ணேன். உடனே லோனும் கொடுத்தாங்க. இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து எனக்கு வங்கி கடன் வசதி 5.75 தான் வட்டி. இந்த வட்டியில் எனக்கு கிடச்சிது. இதுக்கு மானியம் வந்து 60,000 ரூபா கொடுத்தாங்க. நான் லோன் அப்ளை பண்ணேன், 1 மாதத்துக்குள்ளே எனக்கு மானியம் 60,000 ரூபா வந்துருச்சு. இப்போ நான் 3500 ரூபா போல பில் கட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த பில்லும் இப்போ எனக்கு வரதில்லை. அதனால் இப்போ நான் என்னோடய வீட்டில் வந்து ஏசி, மிக்சி கிரைண்டரு, லைட்டு, ஃபேன் எல்லாமே நான் சொல்லல் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. பாரத பிரதமருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கோங்க.
0: வலுவான நம்பிக்கை மிகுந்த விநியோக கட்டமைப்பை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைப்பதற்கான 2வது பாக்சிலிகா உச்சி மாநாடு வாஷிங்டனில் நடைபெற்றது. அமெரிக்கா தலைமையேற்று நடத்தும் இம்மாநாட்டில் இந்தியா உள்ளிட்ட 34 நாடுகள் பங்கேற்றன. இந்தியாவின் சார்பில் மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகள் பங்கேற்றனர். செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு மற்றும் விநியோக கட்டமைப்பிற்கான தொழில்நுட்பம் உள்ளிட்டவை குறித்து இந்திய பிரதிநிதிகள் தங்களது கருத்துக்களை இம்மாநாட்டில் முன்வைத்தனர். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜி ஜியா லீயை வென்றார். இப்போட்டியின் ஒற்றையர் பிரிவுகளில் ரவுனக் சௌகான், தன்வி சர்மா, தேவிகா ஷிகாக், ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. லண்டனில் இப்போட்டி 12:30 தொடங்குகிறது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரன் சியான் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் அக்கர்மேன் கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழ் மொழியின் வரலாற்றுப் பெருமையை உலகறிய செய்தவர் மாப்பு சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: 102.3 FM விவித் பாரதி தமிழகம் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். இப்போ அடுத்ததா உங்களுக்காக கடல் மீன்கள் படத்துக்காக பி ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி குரல்ல பாடல் வந்துட்டே இருக்கு.

0: தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ரெட்டோ நேரம் நிகழ்ச்சியோட இறுதி பாடலாக உங்களுக்காக எந்த படத்துலேருந்து பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூரல் நின்று போச்சு படத்துக்காக கேஜே ஏசாஸ் குரல பாடல் வந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. இந்த நிகழ்ச்சி மட்டும்தான் நிறைவு பெறுது. அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் ஆகுங்க.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.

1-1 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழகம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்க போறீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்க ஃபோன் பண்ணி எங்ககிட்ட கேட்க போறீங்க. அந்த பாடலை நான் உங்களுக்காக பிளே பண்ண போறேன். ஸோ மீண்டும் உங்க கூட இணையிறது நான் உங்க மகி விஜயகுமார். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2952085328389871. இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச சாங்கை சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு புது நேயர்களுக்கு கொஞ்சம் வழிவிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து எங்களுக்கு லைன் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் புது நேயர்களுக்கு கொஞ்சம் வழி விடுங்க, அவங்களுக்கு பிடிச்ச பாட்டும் கேட்டு ரசிக்கட்டுமே. நிகழ்ச்சியோட முதல் பாடலாக உங்களுக்காக கலைஞன் படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது.

0: 102.3 FM.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
2: பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. இப்ப நிகழ்ச்சியோட முதல் நேரம் ஒருத்தங்க இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம் சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் பினாயூர், காஞ்சிபுரம் மாவட்டம். ஞானப்பிரகாசம் பேரு. படம் பேரு ரத்த திலகம். பனிப்படர்ந்த மலையின் மீது.
2: கண்டிப்பா உங்களுக்காக போட்டுடலாங்க. நான் ஓபன் பண்ணதுமே நீங்க டக்கு டக்கு டக்கு டக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு மேடம்.
2: சூப்பர். உங்களுக்காக அந்த பாட்டு வருது. ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு.
3: ரொம்ப நல்லது. நல்லது.
2: நன்றி.

இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கிராமத்தின் வாசம், நாட்டுப்புறத்தின் நேசம், மனதை வருடும் வார்த்தைகளின் அழகு, இவை அனைத்தையும் தனது பாடல்களில் உயிர்ப்பித்து வரும் பாடலாசிரியர் கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடன் ஒரு

0: சிறப்பான நேர்முக சந்திப்பு.
1: நெத்திக்கு போட்டு
2: வணக்கம், நான் பாடலாசிரியர் கர்மாத்தூர் மணிமாறன் பேசுறேன்.
0: மண்ணின் மனம் கமழும் வார்த்தைகளும் மனதை தொடும் இசை அனுபவங்களும் நிறைந்த இந்த நேர்முகத்தை தவறவிடாதீர்கள் நேயர்களே. இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
4: ஒன்று 16 ஆகுது பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்ருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழகம்ல. இப்போ அடுத்ததா யார் வந்திருக்காங்க? ஹலோ வணக்கம்.
5: வணக்கம் அம்மா, தேவராஜ் அம்பத்தூர்லேருந்து பேசுகிறேன்.
4: தேவராஜ் எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
5: ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் படத்துல இருந்து கண்விழியே கண்விழியே அந்த பாட்டு மேடம்.
4: கண்டிப்பா உங்களுக்காக அந்த சாங் பிளே பண்ணிடுறோம். ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு.
5: ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்.
4: நன்றி நன்றி. ஸோ நேர்களே, நீங்களும் வந்து இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். 28 38 98 71 29 52 08 53 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள்.

0: வணக்கம், நான் எழுத்தாளர் நடிகர் செல்வமுருகன் பேசுறேன். நாளை இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில பேச போறேன், மறக்காம கேளுங்கப்பா. எப்பயுமே நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த முடிஞ்சிருச்சு நான் அந்த நாவல் எழுதிட்டேன் அது கிடையவே கிடையாது, இன்னும் போய்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம், அது எல்லாருக்குமானது. அதுல தன்னிறைவு அடைஞ்சிட்டு அப்படியே அதோட நின்றக்கூடாது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரி எழுதிக்க இருக்கிறது.
1: கேட்க தவறாதீர்கள் எனக்குள் நான் நிகழ்ச்சி, உங்கள் விவத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: AM PM உங்களோட 102.3 தமிழ் FM.
3: பாடல் உங்கள் சாய்ஸ் தான், கேட்டுகிட்டே இருக்கீங்க 102.3 விருத் பாரதி தமிழ் எஃப்எம்ல. இப்போ தனக்கு பிடிச்ச பாட்டை சொல்றதுக்காக ஒருத்தர் காத்துக்கிட்டே இருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க அது பேசுறீங்க?
4: ஈரோடு மாவட்டம் குழந்தைப்பாடி செல்வி பட்டம் சென்னியப்பனங்க மேடம்.
3: ஓகே, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கிறோம் மேடம், நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
3: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சோ உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
4: சத்தம் படுத்தலைங்க, அம்மம்மா சரணம் சரணம் உன் பாதங்கள், அந்த பாட்டுங்க மேடம்.
3: ஓகே, கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு.
4: தேங்க்யூ மேடம்.

0: இமைக்கானோடிகள் படத்துல இருந்து பாடலை கேட்டு முடிச்சிங்க. 135 ஆகுது, 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ மக்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் வந்து பேசி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 28 38 98 71 29 53 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். சூப்பராக உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க. இப்போது அடுத்ததாக ஒருத்தர் இருக்காரு. ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, நரசிங்கபுரம் கூப்பா பொன்னுசாமி பேசுகிறேங்க.
0: சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேம்மா.

0: ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: சிரித்து வாழ வேண்டிய படம் பேரு. கொஞ்ச நேரம் உன்னை மறந்து அந்த பாட்டு போடுங்க.
0: ஓகேங்க, உங்களுக்காக அந்த பாட்டு வருது. ரொம்ப நன்றி, நீங்க கால் பண்ணதுக்கு நன்றி.
1: ரொம்ப நன்றி ஐயா.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுட்டே இருக்கோம். உங்க சாய்ஸ் ஆஃப் சாங்ஸ் தான் வந்துட்டே இருக்கு. இப்போ அடுத்ததா தனக்கு பிடிச்ச பாட்டை சொல்றதுக்கு வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: ராஜா பேசுறேன்.
1: ராஜா, எப்படி இருக்கீங்க? ராஜா
2: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எல்லாம் இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். என்ன பாட்டு வேணும் ராஜா உங்களுக்கு?
2: எனக்கு மேடம் இந்த துலாமணம் துள்ளம் படத்துல இருந்து பாடி சொல்லி விஜய் சார் போடுவாங்க, அந்த பாட்டு மேடம்
1: போட்டுருவோம் உங்களுக்காக. அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு.
2: ரொம்ப தேங்க்ஸ் மேடம்.

0: 102.3 FM.
1: இது 102.3 கொண்டாடலாம் ஜம்மனு. ஜம்முனு கொண்டாடுற மாதிரிதான் சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டே இருக்காங்க. பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. அடுத்ததா ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வீரதுரை அரியலூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
1: வீரதுரை எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி
1: இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: படம் வந்து இன்றினி நாளை நான் மேடம். பாடல் வந்து பொதுவானம் பண்ணிருத்துவோம் என்ற பாடல் மேடம்.
1: போட்டுருவோம் உங்களுக்காக.
2: ஏன்னா ரெண்டு நாள் ஒரு வாரமா நல்லா மழை பெஞ்சிட்டு
1: இருந்ததுங்க.
2: ரெண்டு நாளா அந்த மழை பெஞ்ச ஈரத்தெல்லாம் ஈர்த்துருச்சு, ரெண்டு நாளா வெயில் அடிச்சு.
1: அதனால
2: பாட்டு போட்டா திருப்பி வருதான். ஆமா மேடம்,
1: பாப்போம் பாப்போம். வந்தா சந்தோஷம் தான். ஓகேங்க, ரொம்ப நன்றி
2: மேடம். நன்றி மேடம், நன்றி.

ஆனந்த் படத்துல இருந்து சாங் கேட்டு முடிச்சிங்க. பாடல் உங்கள் சாய்ஸோட இறுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ நிகழ்ச்சியில் இப்போதைக்கு ஒரு குட்டி சாங் வருது. இதோட இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு உங்ககிட்டருந்து விடை பெறுவது நான் உங்கள் மகி விஜயகுமார். மீண்டும் உங்கள் எல்லாரையும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டேடியூனாக இருங்க. இது 102.3 விவத் பாரதி தமிழகம். மனங்களில் ஏன் என்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 2:15:40. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு உங்களோடு இன்று பயணிக்க இருப்பது உங்களின் அன்பு அறிவிப்பாளர் கே மோகனசுந்தரி. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விபத் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான

பாடல்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா நேர்களே? அதே போல இன்றும் நாம் பயணிக்க இருப்பது மேடை பாடல்களோடு இணைந்து பயணிக்க இருக்கிறோம். அதாவது இனிமையாய் அந்த பாடல்கள் என்றாலே இனிமை. அதுவும் கவிஞர்களின் கற்பனையில் பல அழகான சொற்களை கொண்டு வரும் பாடல்களை கேட்கும் பொழுது மிகவும் அந்த இன்னிசையோடு கேட்கும் பொழுது அப்படி ஒரு உற்சாகம் நமக்குள் பிறக்கும் இல்லையா? அப்படித்தான் இன்றும் மேடையில் பாடும் பாடல்கள் எப்படியெல்லாம் வந்து அழகாக அதை கொண்டு போயிருக்காங்க கவிஞர்களும் இசையமைப்பாளர்களும் அப்படிங்கிறதுக்கு இந்த பாடல்கள் எல்லாமே சான்றுன்னு சொல்லலாம். இது எங்கள் ஸ்டைல்.

தேன் சிந்தும் பாடல்களோடு சங்கீதமும் சந்தோஷமும் நம்மை இசை மழையில் நனைய செய்ய இனியதொரு பாடலில் இவ்வேளையில் கேட்டு ரசித்தோம் நேயர்களே. உதயகீதம் இந்த திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய பாடல் அது. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல்தான் என்ன? இது உங்களுக்கான அடுத்த பாடல்.

காற்றிலேயே காற்றலையில் கலந்து வந்த அந்த கீதம் அது. நம்மிடையே இவ்வேளையில் உலாவர கேட்ட சித்தோம் நேயர்களே, ஜானி திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிய பாடல் அது. உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல்

0: வாங்கம் இனியா சொந்தம் வரணும். இடை தங்கம் நடை வைரம் இதழ் பவளம் நகை முத்து நீ விண்ணுலக பூந்தோட்டமா.
1: பருவம் காலங்கள் அழகே தானங்கள் சுகமே

0: சந்தோஷ வானில் சிறகடித்து பறந்து சென்ற இளம் சிட்டுக்கள் இசை மேடையில் நமக்காக கொண்டு வந்த அந்த பாடல் நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எல்லாரீஸ்வரி பாடியது. நேரம் 2:31:50 நொடி ஆயிடுச்சு. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோமே. அடுத்து வரும் பாடல்தான் என்ன கேட்போம். அதற்கு முன்னதாக
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
0: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் பாடல்கள் எங்கள் ஸ்டைல்.

இசை மேடையிலிருந்து மிதந்து வந்த கானம் அது. நமது மனதையும் கொள்ளை கொண்டு செல்ல ஏதொரு பாடலை இவ்வேளையில் உலாவர கேட்ட சித்தோம். இளமை காலங்கள் இந்த திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலது. உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

0: வலம் வந்து கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். அடுத்து வரும் பாடல் தான் என்ன கேட்போம் நேர்களை. அதற்கு முன்னதாக
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

இதமான இவ்வேளையில் மணமக்களுக்கு வாழ்த்து மலர்தூவி வாழ்த்து சொல்லிவிட்டு சென்ற அந்த இனிமையான பாடல் கீழ்வானம் சிவக்கும். இந்த திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பாடியது. நேரம் 2:45. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. மேடை பாடல்களாய் இனிய கீதங்கள் உலாவர நாம் கேட்டுக்கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள்.

இளர்களே, வசந்தத்தை தேடி வந்த அந்த அழகான மலருக்கு இனிமையாய் இனியதொரு வசந்தம் இவ்வேளையில் தொட்டுச் செல்ல கேட்டு ரசித்தோம் இல்லையானீர்களே. மலரை மட்டுமா தொட்டுச் சென்று தந்த பாடல் நம் உள்ளங்களையும் தொட்டுச் சென்றதல்லவா? இனிமையாய் மறந்து வந்த அந்த பாடல் ஒருதரை ராகம் இந்த திரைப்படத்திலிருந்து பலம் பெற கேட்டு ரசித்தோம் நீர்களே. பாடலை பாடியிருந்தார் எஸ்பி பாலசுப்ரமணியம். இனிமையான பாடல்களோடு பலம் வந்து கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் நிகழ்ச்சி. அடுத்து எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் வந்து நேர்களும் தங்களை பதிவுகளை வந்து அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க, அதையும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அதாவது இனிய மதிய வணக்கத்தோடு பர்வதவர்தினி ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து வந்து தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கலீல் அகமது பொன்னேரியிலிருந்து இனிய மதிய வணக்கம் மோகனசுந்தரி அவர்களே, வெல்கம். நீங்கள் வந்தால் அருமையான பாடல்களை போடுவீர்கள், நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக இருக்கும், வாழ்த்துக்கள் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. ஓம் பிரகாஷ், பர்வதவர்தினி, அடுத்து வந்து இவங்கெல்லாம் வந்து வாழ்த்துக்களையும் அந்த கிரீட்டிங்ஸ் அனுப்பியிருக்காங்க. ஒரு முத்துக்குமரன் வெள்ளிவாக்கத்திலிருந்து அனைவருக்கும் மதிய வணக்கம். மதியம் 2 மணிக்கு தொடங்கி எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கு

மற்றும் அடுத்து வரும் வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை வரவேற்பையும் கொடுத்துருக்காங்க. கார்த்திகேயன் சிவ சுப்பிரமணியமும், புருஷவாக்கம் சௌந்தரராஜன், மதுரேஷோ சண்முகசுந்தரம், அடுத்து வந்து முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து காட்சியில் கலந்து வந்த இனிமையான பாடல்கள் அருமை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் இவங்களும் வந்து இனிய வெள்ளி பிற்பகல் வணக்கம், நிகழ்ச்சிகள் சிறப்பாக உற்சாகமாக தொடர சகோதரி அவர்களுக்கு வாழ்த்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. அந்தோணி ராஜா எங்கர்ஸ்டை நிகழ்ச்சியில் வரும் பாடல்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து அழகான ஒரு கிரீட்டிங்ஸையும் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. இளங்கோ காஞ்சிபுரத்திலிருந்து எங்கல் ஸ்டைல் பாடல்கள் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் முரளிதரன் விழுப்புரத்தில் இனிமையை நிறைந்த பாடல் சூப்பர் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வீரராகவனும் இனிமையான இந்த நிகழ்ச்சி எங்கல் ஸ்டைலில் இன்னிசை பாடல்களாக வருது. ஆனந்தம் மெல்லிசை தருவது மென்மையான தென்றல் காட்சி வீசுவது போல மணக்கும் அப்படின்னு மாதவரம் வீரராகவன் பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்த குப்பராமன் நல் வரவு மேடம், குரும்பேட்டை மிடிச்சேரி உங்கள் ஸ்டுடியோவில் நடந்த கலாச்சார நிகழ்ச்சிக்கு நானும் வந்தபோது உங்கள் அதாவது நீங்கள் பாடலை ஒளிபரப்ப வந்தால் எப்பொழுதும் எனக்கு பிடித்த பழைய பாடல்கள் மட்டுமே ஒளிபரப்பீர்கள். ஏனெனில் நான் 40 ஆண்டுகளுக்கு மேலாக வானொலி கேட்பவன், இப்பொழுதெல்லாம் நான் முழுவதும் வானொலி கேட்கிறேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து கமலாஷன் முகமோ வந்து அழகா அண்ட் எக்ஸ்பெஷலி டிஸ்டிங்ஷ் கான்செப்ட் இன்னும் தேங்க்யூ ஆர்ஜே ஃபார் ஸோ மச் ரிமார்க்கபிள் மியூசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அடுத்து சேகர் வந்து குட் ஆஃப்டர்நூன் கொடுத்துருக்காங்க. கண்ணியப்பன் கண்ணியன் நடராஜன் அவங்க அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ராஜமாணிக்கம் மதிய நேர இனிமையான பாடல்கள் வாழ்த்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. சுகுணாதேவியும் வாழ்த்துக்களை எங்கள் ஸ்டாய் அருமை பாடல்களை கலை கொட்டி கொண்டு வருகிறது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்த இணைதளங்களே விவேத் பாரதியின் தமிழ் பண்பலையோடு

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இதுவரை உலாவர நாம் கேட்டது எங்கள் ஸ்டைல். அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:55. நேர்களே, இப்பொழுது கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில்.

பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம். பிரதான் மந்திரி மத்ஸ்ய கிசான் சம்ருதி யோஜனா, அதாவது மீன் விவசாய பதப்படுத்தும் குழுக்கள் மேம்பாட்டு நிதி உதவி திட்டம் குறித்து. மனிதன் இந்த பூமியில் தன் வாழ்வை தொடங்கிய காலந்தொட்டே எதெல்லாம் தனக்கு பயன் தர வல்லதோ அதையெல்லாம் தனக்கு தொழிலாக ஆக்கி கொண்டான். ஆடு, மாடு, நீர், நிலம், மீன் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். கடலில் வலை வீசும் மீனவர்கள் வாழ்வும் உழவர்கள் வாழ்வு போலவே இடர்கள் நிறைந்தது. தனது குடிமக்கள் துயருற்றால் ஆதரவு கரம் நீட்டுவது அரசின் ராஜ தர்மம். பல்வேறு காரணிகளால் அவதியுற்ற விவசாயிகளுக்கு வருடந்தோறும் 6,000 ரூபாய் அளிப்பது போல மீனவர்களுக்கும் நீர் வாழ் உயிரினம் சார்ந்த மதிப்பு கூட்டு நிறுவனங்களுக்கும் நிதியுதவி அளிக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டதே பிரதமரின் மீன் விவசாய பதப்படுத்தும் குழுக்கள் மேம்பாட்டு நிதியுதவி திட்டம். அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் 2023-24 நிதியாண்டு முதல் 2026-27 நிதியாண்டு வரையிலான 4 ஆண்டுகளில் மீன்வளத்துறையை முறைப்படுத்துவதற்கும் மீன்வள குறு மற்றும் சிறு நிறுவனங்களுக்கு ஆதரவளிப்பதற்கும் பிரதமரின் மத்ஸ்ய சம்பதா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் துணை திட்டமான பிரதமரின் மத்ஸ்ய கிசான் சம்ருதி சா திட்டத்திற்கு 2024 ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த துணை திட்டம் மத்திய துறை துணை திட்டமாக 6,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். இதில் 50%, அதாவது 3,000 கோடி ரூபாய் உலக வங்கி மற்றும் AFD

நிதி உட்பட பொது நிதி மீதமுள்ள 50%, அதாவது 3000 கோடி ரூபாய் பயனாளிகள் தனியார் துறையிடமிருந்து எதிர்பார்க்கப்படும் முதலீடாக இருக்கும். இது அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 2023-24 நிதியாண்டு முதல் 2026-27 நிதியாண்டு வரை 4 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும். பயனாளிகள் குறித்து அறியலாம். மீனவர்கள், நீர்வாழ் உயிரின வளர்ப்பு விவசாயிகள், மீன்பிடி தொழிலாளர்கள், மீன் விற்பனையாளர்கள் அல்லது மீன்பிடி மதிப்பு சங்கிலியில் நேரடியாக ஈடுபட்டுள்ள நபர்கள், இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட தனியுரிமை நிறுவனங்கள், கூட்டாண்மை நிறுவனங்கள், சங்கங்கள், வரையறுக்கப்பட்ட பொறுப்பு கூட்டாண்மை LLP கூட்டுறவுகள், கூட்டமைப்புகள், சுய உதவி குழுக்கள், மீன் உற்பத்தியாளர் அமைப்புகள் FFPO, மீன்வளம் மற்றும் மீன் வளர்ப்பு மதிப்பு தொடர்களில் ஈடுபட்டுள்ள புத்தொழில் நிறுவனங்கள் போன்ற கிராம அளவிலான அமைப்புகள் இதில் பயன்பெறலாம். வேலைவாய்ப்பை உருவாக்கும் திறன் உட்பட முக்கிய தாக்கங்கள் குறித்து அறியலாம். 40 லட்சம் சிறு மற்றும் குறு தொழில் நிறுவனங்களுக்கு வேலை அடிப்படையிலான அடையாளங்களை வழங்க தேசிய மீன்வள டிஜிட்டல் தளத்தை உருவாக்குதல், மீன்வளத்துறையை படிப்படியாக முறைப்படுத்துதல் மற்றும் நிறுவன கடன்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகரித்தல். இந்த முன்முயற்சியால் 6.4 லட்சம் குறுந்தொழில் நிறுவனங்களுக்கும் 5500 மீன்வள கூட்டுறவு அமைப்புகளுக்கும் நிறுவன கடன் கிடைக்க உதவும். இந்த திட்டம் மதிப்பு தொடர் செயல்திறனை மேம்படுத்தி 55,000 குறு மற்றும் சிறு நிறுவனங்களுக்கு ஆதரவளிப்பதன் மூலம் பாதுகாப்பான தரமான மீன்களை உறுதி செய்வதில் கவனம் செலுத்துகிறது. சுற்றுச்சூழல் மற்றும் நிலைத்தன்மை முயற்சிகளை ஊக்குவிக்கின்றது. வணிகம் செய்வதை எளிதாக்குதல் மற்றும் வெளிப்படை தன்மையை ஏற்படுத்துதல், உள்நாட்டு சந்தையில் மீன் மற்றும் மீன் உற்பத்திகளின் தரத்தை மேம்படுத்துதல், உள்நாட்டு சந்தைகளை வலுப்படுத்துதல், வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் வியாபார வாய்ப்புகளை உருவாக்குதல், வேலைகள் மற்றும் பாதுகாப்பான பணியிடத்தை உருவாக்குவதன் மூலம் பெண்களுக்கு அதிகாரமளித்தல், 1.7 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும், 75,000 மகளிருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கவும், குறு மற்றும் சிறு தொழில் மதிப்பு தொடரில் தொடர்ந்து 5.4 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம். பிரதான் மந்திரி மத்ஸ்ய கிசான் சம்ருதி சா யோஜனா, அதாவது பிரதமரின் மீன் விவசாய பதப்படுத்தும் குழுக்கள் மேம்பாட்டு நிதி உதவி திட்டம் குறித்து.

இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் கேட்டு ரசித்தோம். அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 3:10 ஆயிடுச்சு. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இவ்வேளையில் உலவர நாம் கேட்டு ரசிக்க இருப்பது வர்ணஜாலம்.

இளமையான தென்றல் காற்று அது. அழகான ரோஜாவை தாலாட்டி விட்டு செல்ல இதமான பாடல் இவ்வேளையில் உலாவர கேட்ட சித்தோம் நேர்கடி. நினைவில்லாம் நித்யா இந்த திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி பாடியிருந்தாங்க. நாம கேட்ட சித்த அந்த பாடலை உலாவர நாம் கேட்ட சித்த கொண்டிருப்பது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல்

மாலை சூடும் அந்த இனிய நன்னாளை எதிர்பார்த்து இங்கு இளம் தளிர்கள் காத்திருக்க இனியதொரு பாடலை இவ்வேளையில் உலாவரை கேட்ட சித்தோம் நேர்களே. பன்னீர் புஷ்பங்கள் இந்த திரைப்படத்திற்காக மலர்ந்து வந்த பாடல்தான் பாடலை பாடியிருந்தார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. உலாவரை நாம் கேட்ட சித்துக்கொண்டிருப்பது வர்ண ஜாலம் அளிக்கும் பாடல்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. அடுத்து மலரும் பாடல்

வானில் உலவி வந்த வெண்ணிலவு அது தரையிறங்கி பூமிக்கு வந்ததோ என்ற ஐயம். இந்த கவிஞனுக்கு இழ இப்படி ஒரு பாடல் மலர்ந்திருக்கும் இல்லையானீர்களே. எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல் அது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதயத்தாமரை. நேரம் 3:16:20. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை. இது வர்ண ஜாலம் அளிக்கும் பாடல்கள்.

0: தன் மழலைக்கு வரவேற்பு கொடுக்க. இனியதொரு பாடல் இவ்வேளையில் இந்த தந்தையின் மனத்திலிருந்து உலாவரை கேட்டு ரசித்தோம் இல்லையா நேர்களே. இணைந்த கைகள் இந்த திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பி ஜெயச்சந்திரன் பாடிய பாடலை கேட்டோம். பலம் பெற நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள். இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். அடுத்து மலரும் பாடல்தான் என்ன, இதோ உங்களுக்கான அடுத்த பாடலை கேட்போம். அதற்கு முன்னதாக
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும்.

இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஹெச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

இசையும் இனிமையும் ஒன்று கலந்தது போல் இந்த பூக்களின் மனதும் ஒன்று இணைய மலர்ந்து வந்து நாம் கேட்ட ரசித்த அந்த பாடல் செம்பருத்தி இந்த திரைப்படத்திலிருந்து வலம் வர கேட்டோம். மனு எஸ் ஜானகி பாடியது நாம் கேட்ட ரசித்த அந்த பாடலை. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை.

புதிதாய் பூத்த அழகிய ரோஜா மலரை கண்டதும் ஏதொரு எண்ணம் இவர்களுக்குள் மலர, இவ்வேளையில் மலர்ந்தது நாம் கேட்ட ரசித்த அந்த பாடல் கோகுலம் திரைப்படத்திற்காக மனோ சுனலதா குழுவினர் பாடிய பாடல் அது.

இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இருந்திருக்கிறோம் நேர்களே. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது வர்ணஜாலமளிக்கும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல்

ஆசைகள் பலவிதம். அதில் ஒரு விதம்தான் பேர் சொல்லி மகிழ்வது போலும். அப்படித்தான் மலர்ந்து வந்தது நாம் கேட்ட சித்தந்த பாடல். ஹரிஹரன் சுஜாதா பாடியது மென்சார கண்ணா. இந்த திரைப்படத்திற்காக வரம்பர கேட்ட சித்தோம் நேர்களே. வலம் வந்து கொண்டிருப்பது வர்ற ஜாலம் அளிக்கும் பாடல்கள்.

என்ன சொல்வது, எப்படி சொல்வது என்று வார்த்தைகள் இவர்களுக்குள் கோலமிட இனிதொரு பாடல் இவ்வேளையில் வலம் வர கேட்டு ரசித்தோம் நேர்களே. எஸ்பி பாலசுப்ரமணியம் சாதனா சர்க்கம் பாடிய பாடல் இது. இனிமையான பாடல் இவ்வேளையில் வலம் வர கேட்டு ரசித்தோம் இல்லையா நேர்களே? இது போன்ற பாடல்கள் உலாவர நாம் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது வர்ணஜாலம். அடுத்து மலரும் பாடல் தான் என்ன கேட்போம். நேரம் 3:44 20 இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இருந்திருக்கிறோம். அடுத்து மலரும் பாடல்

துள்ளி வரும் காற்று அது இவங்கள் காதோரத்தில் தாய்மொழியை பேசிவிட்டு சென்றதோ என்ற ஐயம் நமக்கே தோன்றுகிறது அல்லவா? அப்படி ஒரு அழகான பாடல் இவ்வேளையில் ரதம் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் கவிதா கிருஷ்ணமூர்த்தி பாடியிருந்தாங்க, கேட்ட சித்தோம். இதை 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது வர்ணஜாலம்.

தமிழ் தமிழ் தமிழ், அந்த இனிமை மலை காற்று அள்ளிக்கொண்டு வந்து இவர்களிடம் தூதாய் தந்துவிட்டு செல்ல, இனியதொரு பாடலை வேளையில் உலாவரை கேட்டு ரசித்தோம் நீர்களே. ஹரிஹரன் மகாலட்சுமி பாடியது வேதம் திரைப்படத்திலிருந்து வலம் வர கேட்டோம். அடுத்து மலரும் பாடல்

அன்பினால் இணைந்த இரு உள்ளங்கள் தங்கள் இனிமையை அழகாய் இங்கு பகிர்ந்து கொள்ள இவ்வேளையில் இதமான ஒரு பாடலை கேட்டு ரசித்தோம் இல்லையானீர்களே. ஹரிணி சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். இதுவரை வலம்பெற நாம் கேட்டது

0: ஹரிஷ் சித்ரா பாடிய பார்வை ஒன்றே ஒன்றே போதுமே அந்த பாடலை கேட்ட சித்தம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய வர்ணஜாலம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: திமுக குறை கூறியுள்ளது. தாவேக அரசின் திறனற்ற நிர்வாகத்தின் காரணமாக மருத்துவ கட்டமைப்பு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. காவிரி கோதாவரி இணைப்பு பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியாருடன் இணைந்து மேற்கொள்வதற்கான ஆலோசகர்களை நியமிப்பதற்கான ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் 3% பங்குகளை விற்பனை செய்யும் முடிவினை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் நடைபெறவுள்ளது. கல்லையில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் எடுப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான 2வது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகந்த் கதம் மற்றும் நவீன் சிவகுமார் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:02. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நேர்களை இப்பொழுது கேட்கலாம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இதில் வழக்கம் போல் பாடல்களிலிருந்து உங்களுக்கான கேள்வி ஒளிந்திருக்கிறது நீர்களே. ஆம், கேள்விகளை நாங்கள் தொடுக்க, பதில்களை நீங்கள் கொடுக்க, இனிமையான பாடல்களை இவ்வேளையில் நாம் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். பாடல்களை முழுவதுமாக கேளுங்கள், அதிலிருந்து தான் உங்களுக்கான கேள்வி ஒளிந்திருக்கிறது. இதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-295-2-08-53, 2-8-3-8-9-8-7-1. இந்த எண்களில் வாங்க உங்களோட பதில்களை எங்களோட பகிர்ந்துக்கங்க, சரிங்களா? நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் என்னவாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு காத்துட்ருப்பீங்க இல்லையா? இதோ உங்களுக்கான முதல் பாடல்.

0: இளைஞர்களே, மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் இந்த திரைப்படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம் இளையாளர்களே. இனிமையான பாடல் முதல் பாடலாக அரங்கேறியிருக்கிறது. எந்த பாடலுக்கான கேள்வி என்ன, பதில் என்ன அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. சரி, அடுத்து வரும் நேயர் யார்? வணக்கம், வாங்க, யாருங்க? ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம்,
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: கோவிந்தராஜன், காஞ்சிபுரம்.
0: காஞ்சிபுரம் கோவிந்தராஜன். சரி, பாடலை முழுமையா கேட்டீங்களா?
1: முழுமையா கேட்டேன். சென்றிலாடும் பூந்தலை கண்டேன்.
0: சரி, அந்த விழிகள், இந்த விழி இருக்கு இல்லையா, விழிகளை எதோடு ஒப்பிட்டு கவிஞர் இந்த பாடலில் குறிப்பிட்டிருந்தார்? விழிகளை எதனோடு ஒப்பிட்டிருந்தார் கவிஞர் இந்த பாடலில்?
1: அதாங்க, விழி வெள்ளம் பார்த்திருந்து பூத்திருந்தேன்.
0: அப்படி இல்ல, நான் என்ன கேட்டேன், விழி விழிகளை எதோடு ஒப்பிட்டிருந்தார் கவிஞர்னு கேட்டிருந்தேன், எதனோடு அப்படின்னு. அப்படி யோசிச்சுட்டே இருக்க, அடுத்த நேரம் கேட்போம். வணக்கம், வாங்க, யாருங்க?
2: சரியான
0: விடையா?
2: அருமையான பாட்டு மேடம், நிகழ்ச்சி துவக்கமே ரொம்ப அருமை.
0: நன்றி, நன்றி. சரி, ரொம்ப சந்தோஷம்.
2: கேட்டுட்டே
0: இருக்கலாம் எப்பவுமே இல்லையா, கருவண்டு அப்படிங்கறது சரியான விடை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றி மேடம்,
0: நன்றி, நன்றி. அடுத்து அடுத்து வரும் பாடல் தான் என்ன அப்படின்னு ஆர்வத்தோட காத்துட்டு இருப்பீங்க இல்லையா. நேர்களை, பாடலை முழுவதுமாக கேளுங்கள். இந்த பாடலில் இருந்தால் உங்களுக்கான கேள்வி, சரிங்களா?

0: டி எம் சௌந்தரராஜன் வாணிஜராம் பாடிய பாடலது. அவன் ஒரு சரித்திரம் இந்த திரைப்படத்திலிருந்து பலம் பெற கேட்டோம். நேர்களே, இந்த பாடலுக்கான கேள்வி கேட்போம். அதற்கு முன்னதாக,
1: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
0: நேரம் 4:15 20 ஆயிடுச்சு. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இதில் பாடல்களில் இருந்தால் உங்களுக்கான கேள்வி ஒளிந்திருக்கிறது அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? சரி, இந்த பாடலில் வரும் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி அடுத்து வரும் நேயர் யார் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவோம். வணக்கம். வணக்கம், யாருங்க?
3: சந்திரசேகர் வேலூர் கட்பாடிலிருந்து பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க, பாடலை கேட்டீங்களா? பாடலை கேட்டீங்களா?
3: நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடிலிருந்து பேசுறேன்.
0: கேக்குதுங்க, பாடல் கேட்டீங்களா? முழுவதுமா கேட்டீங்களா?
3: கேளுங்க மேம், எனக்கான கேள்வி என்னன்னு. அம்மா அடி பாட்டு சூப்பரா போட்டீங்க.
0: அதாவது தேவதையாய், அதாவது பெண்ணை தேவதையா உருவகித்து பாடியிருப்பாங்க இல்லையா, அந்த தேவதையை இங்க வேறொரு ஒரு பெயரோடு ஒப்பிட்டு சொல்லியிருப்பார் கவிஞர். தேவதைக்கு மற்றும் ஒரு பெயர் என்னவாக இருக்கும் இந்த பாடலில்?
3: இன்னொரு பெயரா
0: யோசிச்சுட்டே இருங்க, அடுத்த நேரம் கேப்போம். வணக்கம் சொல்லுங்க, யாருங்க?
4: வணக்கம்மா, திருமணத்துல இருந்து எட்டே பிரசவம் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கம்மா.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
4: வணக்கமாங்க,
0: யாருங்க? சொல்லுங்க ஜெயசீலன் சார்.
5: பாடல் கேட்டமா அம்மானே அவன் ஒரு சரித்திரம்.
0: சரிங்க, கேட்டீங்களா? தேவதையை மற்றொரு பெயரில் குறிப்பிட்டிருப்பார் கவிஞர். சரி யோசிச்சுருங்க, அடுத்த நேரம் கேப்போம். வணக்கம் வாங்க, யாருங்க?
6: ஹலோ, வணக்கம், மாதவத்துல இருந்து நித்யா பேசுறேன்.
0: நித்யா சொல்லுங்க மேடம்.
6: அம்மானே அழகு மிகு

0: கண்மானே ஆடி வரும் பெண்மானேன்னு வரும்
1: பாடல். பாடலே அவங்க பாடுறாங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதிலா சொல்லுங்க. வணக்கம், யாருங்க? நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு.
2: நன்றி,
1: நன்றி, நன்றி. அதாவது ஒவ்வொரு நேர்களும் எப்படியான நுணுக்கமா அப்படியே அழகா கவனிச்சு சொல்லும் போது நமக்கே ஒரு சந்தோஷம் இல்லையா? தொடர்ந்து நேர்களை விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு. இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அடுத்து மலரும் பாடல் தான் என்ன? இது உங்களுக்கான அடுத்த பாடல்.

0: நேர்களை நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல் என்னை போல் ஒருவன் இந்த திரைப்படத்திலிருந்து வலம் வர கேட்டோம். டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடியிருந்தாங்க. நாம் கேட்டு ரசித்த அந்த பாடலை சரி, இதற்கான கேள்வி என்ன தெரிஞ்சுக்கோம்.
1: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும் பார்சலா இருந்தாலும்.

0: அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் நின்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இருக்கிறோம் நேயர்களே. இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இதில் வந்து பாடல்களிலிருந்து உங்களுக்கான கேள்வி நாங்கள் கேட்க நீங்கள் பதில்களை பகிர அழகாய் வலம் வந்து கொண்டிருக்கிறது இன்றைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். சரிங்களா? சரி, இப்போ அடுத்து வரும் நேயர் என்ன, யார், அவருக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறது தான். வாங்க, யாருங்க? ஹலோ,
3: ஹலோ, வணக்கம்.
2: யார், உங்க பேர் சொல்லுங்க.
3: எம்கேபி நகர்ல இருந்து முருகேஷ் பேசுறேன்.
2: முருகேசன் சார், உங்களுக்கான கேள்வி கேட்கவா?
3: கேளுங்க கேளுங்க. பாட்டு எல்லாம் நல்லா இருக்குமா? எனக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச பாட்டு, எல்லா பாட்டுமே.
2: மங்கை அவளிடம் பட்டம் போல் விளையாடி மகிழ்வது எது அப்படின்னு கவிஞர் குறிப்பிட்டிருப்பார். வணக்கம், வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம், வாங்க. யாருங்க?
4: அருணாச்சலம்.
2: அருணாச்சலம் சார், பாடல கேட்டீங்களா? சரி, நன்றி. வணக்கம், வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம், கேட் லைன்லயே இருக்கீங்க, பேசுங்க. யாருங்க, எங்க இருந்துங்க? சொல்லுங்க. கேக்கலையா? வணக்கம், வாங்க.
5: நுங்கம்பாக்கம் போஜராஜன் பேசுறேம்மா.
2: சொல்லுங்க. பட்டு போல் விளையாடும் மங்கையிடம் பட்டு போல் விளையாடியது எது அப்படின்னு சொல்லி கவிஞர் குறிப்பிட்டிருப்பார், அது
5: என்ன?
2: நன்றி. வணக்கம், வாங்க, யாருங்க? அதாவது தெரியலன்னா மற்ற நேர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லைங்களா? ஆனா வந்து போன் வச்சுட்டு பேசாம இருந்தா எப்படி? சொல்லுங்க. வணக்கம்.
6: வணக்கம்,
2: யாருங்க? அருமை அருமை, ரொம்ப அழகா சொன்னீங்க. அப்படியே மனப்பாடமா இருக்கும். அப்படிங்களா? சரி, நன்றி. அதான் கரெக்டா சொல்லிட்டீங்களே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, நன்றி மேடம்,
6: நன்றி.
2: அதாவது ஒவ்வொரு அந்த ரசனை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து அந்த பாடல்கள் அந்த வரிகளை எப்படியெல்லாம் மனசில் பதிஞ்சிருக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாமே ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? நேரம் 4:25 இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் நின்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. அடுத்த மலரும் பாடல்

0: உலகம் சுற்றும் வாலிபன் இந்த திரைப்படத்தில் எழுதட்டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடலை கேட்டோம். இளைஞர்களே, இனிமையான பாடலோடு உலகம் வர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அல்லவா? சரி, இந்த பாடலுக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லுங்க. வணக்கம், வாங்க. யாருங்க?
1: வணக்கம் மேடம்.
0: யாரு? ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ,
0: யாருங்க? வாய்மொழி எந்த இசைக்கு ஒப்பானது அப்படின்னு கவிஞர் குறிப்பிட்டிருந்தார். சரியான விடையாது. சரி, அடுத்த நேரம் கேட்டு தெரிஞ்சுக்கோ. சரிங்களா? நன்றி, நன்றி. வணக்கம், வாங்க. யாருங்க? இருவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. அருமை, அருமை, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி. யாழிசையின் ஒலியாக வாய்மொழிதான் மலர்ந்தவளோ அப்படின்னு ரொம்ப அழகா, எப்படி எப்படி ஒரு கற்பனை கவிஞர்களுக்கு இல்லையா? ரொம்ப அழகாக இருந்தது அந்த பாடல். சரி, இந்த பாடல் வந்து உலகம் சுற்றும் வாலிபனில் இருந்த டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல். அது அடுத்து மலரும் பாடல் தான் என்ன? இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்.

0: நேர்களை நாம் கேட்டது இதய வீணை திரைப்படத்தில் இருந்த டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல். அது இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இனிமையான பாடல்களோடு இதமாய் இவ்வேளையில் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். இந்த பாடலுக்கான கேள்வி என்ன, பதில் என்ன தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வரும் நேயர் யார்? வணக்கம், வாங்க. யாருங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க? குப்பசாமி சார் பாடுறத கேட்டீங்களா?
1: இல்ல, கேட்டேன். பாடின பாட்டு, நானே ஒரு பாடகன் மேம்.
0: ஓ, அருமை அருமை. சரி சரி சரி, கேக்கவா?
1: சொல்லுங்க, என்ன கேள்வி?
0: அதான், மலருடை அணிந்து வந்த மகள் யார்?
1: மலைமகள் மலருடை அணிந்தாள்.
0: அப்படியா?
1: வெள்ளி பனிவிழ முழுவதும் நனைந்தாள்.
0: அப்படியா கவிதை? சரி, நன்றி. அடுத்த நேரம் கேட்டுக்கோ. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் திருவான்மீர் மீரா.
0: மீரா மேடம், அவர் சொன்ன பதில் சரியா? மலருடை அணிந்து வந்த மகள் யார்?
2: அதான், மலைமகள் மலருடை அணிந்தாள், வெள்ளி பனிவிட முழுவதும் நனைந்தாள்.
0: அருமை அருமை அருமை, ஒரு பாடதே பாடிட்டீங்க. நன்றி நன்றி, ரொம்ப அழகாக பாடினீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் மா இருவருக்கும். நன்றி. அதாவது அழகாக அந்த பதில் அப்படின்னு அப்படியே அது உள்ளே நுழைஞ்சு அழகாக அந்த பாடலையே அழகாக பாடியிருக்காங்க பார்த்தீங்களா. இதுதான் எல்லா நேயர்களுக்கும் உள்ளும் இப்படி ஒரு அந்த உணர்வுகள், அந்த பாடல்களோட அந்த இனிமை பதிஞ்சிருக்கும் அப்படின்னே சொல்லணும் இல்லையா. அதுதான் அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க. சரி, அடுத்து வரும் பாடல் தான் என்ன கேட்போம். அதற்கு முன்னதாக
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
0: நேரம் 4:40 50 நொடி ஆயிடுச்சு. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நேர்களை, அடுத்து மலரும் பாடல் இதோ உங்களுக்காக.

0: சிவகாமியின் செல்வன் என்ற திரைப்படத்திலிருந்து பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 4:45. அடுத்து வருவீங்க யார்? இங்கிருந்து வணக்கம் வாங்க, யாருங்க?
1: வணக்கம், மதுரை மாவட்டம் மேலூர் கோத்தனத்தம்பட்டி ராதாகிருஷ்ணன்.
0: ராதாகிருஷ்ணன் சார், பாடலை கேட்டீங்களா?
1: கேட்டேன்.
0: இந்த பாடலில் மதிப்பான உலோகம் ஒன்று வலம் வந்தது, அது எந்த உலோகம்? அதாவது இந்த பாடலில் மதிப்பிற்குரிய உலோகம் ஒன்று உலா வந்தது, அது எந்த உலோகம்? அப்படியே யோசிச்சு அடுத்த நேரம் கேட்போமா? நன்றி. அதாவது யோசிச்சுட்டே இருக்காங்க. வணக்கம் வணக்கம் வாங்க, யாருங்க அடுத்து? தேவா சார் சொல்லுங்க, கண்டுபிடிச்சிங்களா? அருமை அருமை. மண்ணில் உள்ள தங்கத்திற்கும் மதிப்பிற்கும், அழகா அவர் சொன்னாரு. அதான் இவர் வந்து கரெக்டா யோசிச்சார், ஆனால் சரியா டக்குன்னு முடிப்படலை. அதான் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சரி, அடுத்து வரும் பாடல்தான் என்ன கேட்போமா நேயர்களே?

0: சிவந்த மண் இந்த திரைப்படத்தில் இருந்த டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடலை கேட்டோம். நேர்களே, இந்த பாடலுக்கான கேள்வி என்ன, பதில் என்ன அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்டுருப்பீங்க இல்லையா? வாங்க, வணக்கம், வாங்க. யாருங்க? ஹலோ. அதாவது ஃபோனை வச்சுட்டு வேற எங்கேயோ பேசிட்டு இருந்தா மற்ற நேர்களுக்கு வழிபடணும் இல்லைங்களா? அதுதான். இது 102.3 விபத் பாரத் தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. அடுத்து வரும் நேயர் யார், எங்கிருந்து, வணக்கம், வாங்க, யாருங்க? வணக்கம், வாங்க, யாருங்க?
1: ஹலோ,
0: யாருங்க?
1: வணக்கம் மேடம், எர்ணாவூர்ல இருந்து மாலா பேசுறேன் மேடம்.
0: மாலா சொல்லுங்க மேடம்.
1: சொல்லுங்க.
0: அதாவது கால் வண்ணம் சதிராட, கை வண்ணம் விளையாட, மலர்ந்து வந்தது எந்த வண்ணம்?
1: தேன் வந்துச்சு.
0: அப்படியா? சரி, அப்படியே யோசிச்சே இருங்க, அடுத்த நேரம் கேட்போமா?
1: சரி,
0: நன்றி, வணக்கம், வாங்க. யாருங்க? வணக்கம், யாருங்க? பாடல்கள் இருந்து கேள்வி, இந்த பாடல்கள் முழுதா கேட்டு வரீங்க இல்லையா? ஒவ்வொரு வரிகளுக்கும் ஒரு ஒரு அழகு இருக்கும் இல்லையா? அந்த எந்த அளவுக்கு நீங்க கேட்டிருக்கீங்கிறதுக்காக தான், ஒரு சின்ன ஒரு இது,
2: அவ்வளவுதான்.
0: சரிங்க, சரிங்க, சரிங்க, அடுத்த பாடல் கேட்டு வரங்க. நன்றி, வணக்கம், வாங்க. யாருங்க? ஹலோ,
3: வணக்கம். ஹலோ,
0: யாருங்க? சொல்லுங்க. இல்லையே, கால் வண்ணம் சதிராடும், கை வண்ணம் விளையாடும், அதில் மலர்ந்து வந்தது எந்த வண்ணம்? அருமை. அப்படியே யோசிச்சு அடுத்த நேரம் கேட்போமா? நன்றி, வணக்கம், வாங்க. யாருங்க? ஹலோ, வணக்கம். சொல்லுங்க. ஹலோ, என்னங்க?
4: பொன்வண்ணம்.
0: எந்த நாட்டு பொன்வண்ணம்? நன்றி, அப்படி யோசிச்சுட்டே இருங்க, பாதி விடைக்கு வந்துட்டீங்க. வணக்கம், வாங்க. யாருங்க?
4: வணக்கம்மா.
0: யாருங்க?
4: தென்னாட்டு
0: பொன்வண்ணம். ஆஹா, ரொம்ப அழகா அருமையா கேட்டிருக்கீங்க.
4: போன புதன்கிழமையில இருந்து

வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்து வரும் பாடல் தான் என்ன, இது உங்களுக்கான அடுத்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேளுங்க.

0: இளைஞர்களே, அருமையான பாடல். இதற்கான கேள்வி என்ன? வணக்கம், வாங்க. யாருங்க? வணக்கம், யாருங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம், வாங்க. யாருங்க?
1: வணக்கங்க,
0: கணபதி சார். பொன் மாலையில் மலர்ந்து வந்தது எத்தனை வைரங்கள்?
2: பொன்
0: மாலையில் மலர்ந்து வந்தது எத்தனை வைரங்கள் அப்படின்னு கவிஞர் குறிப்பிட்டிருப்பார்.
2: 1000 வைரங்கள் அப்படி வருமா?
0: இல்லையே. அப்படியே கேட்டுட்டே இருங்க, அடுத்த நேரங்க. இப்போ நன்றி, வணக்கம், வாங்க. யாருங்க? ஹலோ, வணக்கம்.
3: 300 வைரங்கள் பொன்னோவியம் கண்டேன்.
0: ஆஹா, 300 வைரங்கள் பொன்மாலை மின்னிடும். அருமை, நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள். எத்தனை எத்தனை அழகாய் நேர்களெல்லாம் ரொம்ப அழகாக ஆர்வத்தோடு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிட்டே வராங்க இல்லையா?

சரி, அதாவது பொன்மாலை, பொன்மாலையில் சூடிய வைரங்கள் 300 அப்படிங்கிறது சரியான விடை. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இதுவரை நாம் கேட்ட ரசித்த பாடல்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். நேர்களாக ரொம்ப அழகாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாடலை கேட்டுட்டு தங்களோட கருத்துக்களை அழகாக எங்களோட பகிர்ந்துக்கிட்டாங்க. அனைத்து நேர்களுக்கும் வாழ்த்துக்கள்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.
1: இனி தொடரவிருப்பது 5 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர் தலைமையிலான மேம்பாட்டில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் ஜன் விஸ்வாஸ் சட்ட திருத்தங்கள் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். தமிழக அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அது தொடர்பான ஏமாற்று அறிவிப்புகளை வெளியிடுவதாக திமுக குறை கூறியுள்ளது. தமிழக அரசின் திறனற்ற நிர்வாகத்தின் காரணமாக மருத்துவ கட்டமைப்பு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. காவிரி கோதாவரி இணைப்பு பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியாருடன் இணைந்து மேற்கொள்வதற்காக ஆலோசகர்களை நியமிப்பதற்கான ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் 3% பங்குகளை விற்பனை செய்யும் முடிவினை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பெல்ஃபாஸ்டில் நடைபெறவுள்ளது. காலையில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான 2வது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகந்த் கடம் மற்றும் நவீன் சிவகுமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நிகழ்ச்சியில உங்களுக்கு ஒரு அட்டகாசமான டாபிக் காத்துட்டு இருக்கு. அப்படியே உங்களை சைல்ட்ஹுட்க்கு கொண்டு போக போறேன்.

சின்ன வயசுல ஏறின முதல் மேடை முதல் பரிசு என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில இருந்து நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் அந்த முதல் மேடையில நடந்திருக்கும் இல்லையா. ஸோ அந்த முதல் மேடையை பத்தி என்கிட்ட நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டயல் பண்ணி என் கூட ஷேர் பண்ணலாம். 2952-0353, 2838-9871. பூந்தென்றல் நிகழ்ச்சிக்கான தலைப்பை நான் வந்து விவத் பாரதி தமிழ் எஃப்எம் ஓட ஃபேஸ்புக் பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அங்கே போய் நீங்கள் அழகாக கமெண்ட் பண்ணலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. 5:10 ஆயிட்டு இருக்கு ஸ்டுடியோ கிளாக்ல. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பூந்தளிர். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் நம்ம வாங்கின முதல் பரிசு, அந்த மேடை, அந்த நினைவுகள் அப்படின்றது அப்படியே எப்பவுமே மனசுல பசுமையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? சோ அந்த விஷயத்த பத்தி தான் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமா இருக்கேன். லிஸ்னஸ் லைன்ல இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ
1: ஹலோ மேடம்,
0: ஹலோ வணக்கம். யார் பேசுறீங்க? சொல்லுங்க கலா. நல்லா இருக்கேன். உங்களோட முதல் மேடை எந்த வயசுல நடந்துச்சு? என்ன விளையாடி கப்
1: வாங்கினீங்க?
0: ஆக்சுவலி அவங்க வந்து கால் பண்ண விஷயத்துல பதட்டத்துல எதுக்காக வாங்கணும் அப்படின்றதே அவங்க மறந்துட்டாங்க போல. எனிஹவ் அடுத்த லிசனர், ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம வணக்கம
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: பூந்தமல்லி ஜி, போஜராஜன் பேசுறேம்மா.
0: சொல்லுங்க போஜராஜன், உங்களோட முதல் மேடை அனுபவம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு?
2: நான் 4th படிக்கும் போது திடீர்னு மேடை நாடகம், அந்த ஸ்கூல்ல ஒரு நாடகம் போட்டாங்கம்மா. அதுல வந்து நான் நடிச்சிருக்கேன். நான் எல்லாமே பொண்ணாயிடும், அதாவது பேராசை பெருநஷ்டம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த தலைப்புல போட்டுருக்காங்க பொழுது. ஒரு சின்ன வயசு அது ஞாபகம் இல்ல. நான் எல்லாரையும் தொடறேன், மனைவி தொட்டாலும் பொண்ணாயிடுறாங்க.
0: ஓகே ஓகே. சோ இந்த நாடகத்துல தான் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்க?
2: நான் நடிச்சிருக்கேன்மா.
0: ஓகே, அதுக்கான தான் முதல் மேடை உங்களுக்கு இருந்துச்சு? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு இந்த முதல் மேடை?
2: இப்ப எனக்கு 68 வயசு ஆகுது, நான் 4th படிக்கும் போது.
0: ஆனா நீங்க இன்னைக்கும் அன்னைக்கு நடந்த விஷயங்களை அப்படியே நினைவுபடுத்தி சொல்றீங்க.
2: ஆமாமா, என் ஞாபகம் வருது.
0: அதோட பிரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போனப்ப அப்பா அம்மா எல்லாம் என்ன சொன்னாங்க உங்ககிட்ட?
2: அது
0: ஞாபகம் இல்ல. ஆனா அந்த முதல் மேடை உங்களுக்கு இன்னைக்குமே ஒரு பெரிய சிலிர்ப்ப கொடுக்குது இல்லையா?
2: ஆமாமா ஆமா.
0: நன்றி நன்றி நன்றி. ஆக்சுவலா அந்த ஸ்டேஜ் ஃபியர் எல்லாம் தெரியாத ஒரு காலகட்டத்தில் குழந்தையா சில பேர் வந்து ஸ்டேஜ் ஏறியிருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல அந்த மேக்கப் எல்லாம் இருக்கிறதோட போட்டோஸ் நிறைய பேர் வீட்டில் பார்க்க முடியும். அந்த சின்ன குழந்தையோட கனவுகள் அந்த மேடையில் நின்று அந்த ப்ரைஸை வாங்கும் போது அப்படியே அந்த முகத்துல தெரியும் அப்படின்னு சொல்லலாம். எஸ் இன்னும் நிறைய லிஸ்னஸ் கிட்ட அவங்க என்னெல்லாம் சொல்ல போறாங்கன்னு காத்துட்டு இருக்கேன். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க, இங்க இருந்து பேசுறீங்க?
3: சென்னை கோவூர் டவுனி.
0: சொல்லுங்க உங்களோட முதல் மேடை அனுபவம்.
3: மேடம் நான் போட்டோகிராஃபர் மேடம்.
0: ஓகே.
3: நான் போட்டோ எடுக்கும் ஒரு பெரிய போட்டோ

0: ஐஎஸ் ஆபீசர் எனக்கு பூங்கல் கொடுத்தாங்க.
1: ஓகே, பூங்கொத்து குடுக்கறதெல்லாம் நிஜமாவே வந்து ஒரு பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க சொன்ன அந்த விஷயத்த கேட்டு. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி,
0: மூணு மணி நேரமா அந்த சிகிச்சை முகத்தோட
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பகிர்வு வந்து நிஜமாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் முக்கியமா பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, இந்த மாதிரியான அங்கீகாரங்கள் வந்து சில சில கலைஞர்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுக்கும் அந்த மாதிரியான சந்தோஷத்தை கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். நன்றி இணைப்புல வந்ததுக்கு. என்னால புரிஞ்சுக்க முடியுது. நன்றி. நிச்சயமா புரிஞ்சுக்க முடியுது, புரிஞ்சுக்க முடியுது. நன்றி நன்றி நன்றி நன்றி. நெகிழ்ச்சியான தருணங்கள், பல விஷயங்கள் நடந்திருக்கும் இந்த முதல் மேடையில பேசலாம் நிறைய. ஹலோ வணக்கம்.
2: வணக்கம். மதுரை மாவட்டம் மேலூர் கோட்டநத்தம் பற்றி ராதாகிருஷ்ணன்.
1: சொல்லுங்க ராதாகிருஷ்ணன், உங்களோட முதல் மேடை எப்ப நடந்துச்சு?
2: முதல் மேடை வந்து எனக்கு வயசு 12, நான் 6வது படிக்கிறேன். ஸ்கூல் ஆண்டு விழாவில் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம், அதுல நான் வந்து சாப்ஷன் துறையா
1: நடிக்கேன்.
2: அப்படியே வெள்ளக்காரை மாதிரி கோட்டெல்லாம் போட்டு அப்படியே, ஏன் நிக்கிறீர்கள், உட்காருங்கள்,
1: அப்படின்னு
2: பயந்தவர்களே உட்காருங்கள்,
1: டைலாக் எல்லாம் மறக்காம வச்சிருக்கீங்களே.
2: ரொம்ப சிறப்பா நடிச்சதுக்காக டிஓவே எனக்கு தனியா கூப்பிட்டு பரிசு கொடுத்தாரு.
1: சூப்பர் சூப்பர். சோ நல்ல நல்ல நினைவுகள் இல்ல, இன்னைக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வருது இல்ல?
2: ஆமா, 1967.
1: சிறப்பு சிறப்பு சிறப்பு. நன்றி நன்றி நன்றி இணைப்புல வந்ததுக்கு. நன்றி. எஸ், தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி யார் இந்த முயல்குட்டி சாங் கேட்கலாமா? எனக்கு இந்த பாட்டுல லிரிக்ஸும் சரி, அதை விஷுவல் பண்ண விதமும் சரி, சூப்பரா இருக்கும். வாங்க கேட்டுடலாம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: 5:21 ஆயிட்டிருக்கு ஸ்டுடியோ கிளாக்ல. எஸ் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பூந்தென்றல். முதல் மேடை அனுபவங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருக்குமே சின்ன வயசுலயே முதல் மேடை கிடைச்சிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கிடைக்கிறதுக்கு நிறைய காலங்கள் ஆயிருக்கலாம். ஆனாலும் முதல் மேடை இஸ் அ ஸ்பெஷல். எத்தனை வருஷம் கழிச்சு ஒரு விஷயம் நடந்தாலும் அது வந்து ரொம்ப முதல் முதலாக நடக்கும்போது அது நல்ல ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான முதல் மேடை தருணங்கள், முதல் மேடையில் நடந்த விஷயங்கள், அது எல்லாத்தையும் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களை அப்படியே உங்களோட சின்ன வயசுக்கு நல்ல நினைவுகளுக்கு கூட்டிட்டு போகிறதுக்காகவே இந்த விஷயத்த பத்தி இன்னைக்கு உங்க கூட பேசிட்டு இருக்கோம். எஸ் லிசனர்ஸ் லைன்ல இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: அம்மா வணக்கம்மா, வாழ்க வளத்துடன். கேவி ஜெயசீலன்,
0: நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சொல்லுங்க, உங்களோட முதல் மேடை அனுபவம் எது, எதுக்காக ஒரு பரிசு?
1: 1966-68 ஆர்கட்ல ஆசிரியர் கல்லூரி பயிற்சி பெற்று தேர்ச்சி பெற்ற முதல் மாவட்டத்தில் முதல் மாணவனா.
0: ஓகே, சிறப்பு. ஓகே,
1: அது என்ன பாராட்டி வந்து அந்த கல்வி, இது அந்த மாவட்ட கல்வியோட எனக்கு சர்டிபிகேட் காரமா.
0: ஓகே,
1: அது முதல் பரிசு. அதனால எனக்கு என்ன ஒரு லாப் பெனிஃபிட்னா, ஆசிரியர் பணி உடனடியா
0: கிடைச்சது. முதல் மாணவரா தேர்வான அந்த தருணம் இருக்குல்ல, என் வாழ்க்கையில இத்தனை வருஷம் கழிச்சும் அது வந்து மறக்காம தான் இருக்கீங்க. நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
1: நன்றி.
0: அடுத்த லிசனர், ஹலோ. ஹலோ, வணக்கம்
2: மேடம்.

0: பார்த்திபன்.
1: எங்க இருந்து பார்த்திபன்?
0: கோயம்பேடு.
1: கோயம்பேடு பார்த்திபன், சொல்லுங்க பார்த்திபன்.
0: நல்லா இருக்கீங்க மேடம்?
1: நல்லா இருக்கேன் பார்த்திபன், சொல்லுங்க.
0: அதாவது நான் வந்து ஃபுட்பால்ல பிரைஸ் வாங்கியிருக்கேன் மேடம்.
1: ஓகே, என்ன மேட்ச் விளையாடுனீங்க ஃபுட்பால்?
0: பேச்சு
1: போட்டியிலும் பிரைஸ் வாங்கிருக்கீங்க. சோ பேச்சு போட்டியில உங்களுக்கு யார் கைட் பண்ணாங்க அந்த டைம்ல? ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டே இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
2: நானும்
1: உங்ககிட்டதான் பேசுறேன், சொல்லுங்க.
2: நல்லா இருக்கு மேடம், வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு,
1: ரொம்ப நன்றி.
2: என்ன
1: விட ஒரு மார்க் அதிகமா எடுத்திருக்கீங்க நீங்க, சொல்லுங்க.
2: அறிவியல் அறிவு கல்வி சொல்லி ஒரு புக்கும் ஒரு 10 ரூபாய் பணம் வச்சு கூட்டாங்க. 88ல மேடம் அது.
1: ஓகே,
2: அது ரொம்ப எனக்கு சந்தோஷமா. அப்பா அம்மா வந்தாங்க மேடம் கூட.
1: ஆமா, எவ்வளவு பெருமையா இருக்கும், என் பிள்ளை எவ்வளவு அறிவாளி அப்படின்னு பாத்துருப்பாங்கல்ல அவங்களும்.
2: ஆமா மேடம், அது ரொம்ப எனக்கு அந்த தருணம் எனக்கு மேலே ஏறினது காலா நடந்துச்சு மேடம். அப்புறம் மேல போனோடனே நல்ல ஒரு அப்பா அம்மா பார்த்தா உற்சாகம் வந்தது மேடம். வாலியார் அப்புறம் கை கூட்டு அப்பா அம்மா கூட்டு நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுத்தாங்க மேடம்.
1: இல்ல, அது ஒரு திருப்தியான மூமெண்ட் இல்ல?
2: ஆமா மேடம், ரொம்ப சந்தோஷம் மேடம். இப்ப நினைச்சாலும் அது மனசு ரொம்ப திருப்தியா இருக்கும் மேடம்.
1: சந்தோஷமா இருங்க, பரவாயில்ல. அப்பா அம்மாவை பெருமைப்படுத்துறதுக்கான ஒரு மேடையை அமைச்சு கொடுத்துருக்கீங்க. நிஜமாவே நீங்க இதுக்கு இப்பவும் சந்தோஷப்படணும். நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
2: உங்களோட பேச நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி. 5:25 ஆயிட்டு அடுத்த லிசனர். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம், யாரு பேசுறீங்க?
3: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன் பேசுறேன்.
1: முருகன், சொல்லுங்க முருகன்.
3: முத முத மேடை கேட்டிருக்கீங்க மேடம், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் வந்து இங்க பள்ளியில்தான் மேடம் முதல் வந்து மேடை ஏறி அனுபவம் வாங்கலாம். ஆமா, அது வந்து சிறப்புரை வந்து நம்ம ஆற்றுவாங்க பாத்தீங்கன்னா, நம்ம பள்ளி வந்து முடிச்சு போகையில வந்து நம்ம ஆசிரியர்ல எப்படி
1: எல்லாம் அன்பாடம்
3: வாழ்த்து இந்த மாதிரி சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த பேரலிட்ரிஸ், அது வந்து ஸ்டார்டிங்ல கூப்பிட்டப்ப கொஞ்சம் அப்படி கைகாலாம் நடுங்கிருச்சு. போய் சேச்சிருமா லேண்டு, அது கொஞ்சம் பேச பேச பேச கொஞ்சம் தைரியமா இருக்கு. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் போறப்ப மைக்க பிடிக்கிறப்ப கொஞ்சம்
1: அப்படி படபடப்பா இருந்திருக்கோம், காலெல்லாம் கிடுகிடுன்னு ஆடி இருக்கோம் இல்ல?
3: ஆமா, கையெல்லாம்
1: சூப்பருங்க, இப்பவுமே நீங்க அதே பதட்டத்தோட அதே பரபரப்போட பேசுறீங்க, ரொம்ப நன்றி.
3: நன்றி மேடம்.
1: நன்றி. யாசிப்பா, உங்களுக்காக பாக்காத பாக்காத சாங் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துல இருந்து வந்துட்டே இருக்கும், இணைந்திருங்கள்.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: முதல் மேடை பல நினைவுகள் அப்படின்னு சொல்லலாம். 5:31 ஆயிட்டு இருக்கு ஸ்டுடியோ கிளாக்ல. சோ எல்லாருமே அவங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. முதல் மேடையை மறக்கவே முடியாது இல்லையா? நமக்கான கிடைச்ச முதல் அங்கீகாரம் இல்லையா? நம்மளோட சேர்ந்து நம்மளோட பேரண்ட்ஸும் அந்த இடத்துல நமக்காக நின்றுப்பாங்க. அந்த மாதிரியான தருணங்கள் நிஜமாவே எத்தனை வருஷங்கள் ஆனாலும் மனசுல அப்படியே இருக்கும் அப்படின்றது தான் ஒவ்வொருத்தரோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, எஸ் யாரெல்லாம் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிரபாகரன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட முதல் மேடை 6 வகுப்பு படிக்கும்போது நடந்துச்சு. திருக்குறள் ஒப்புவிக்கும் போட்டியில் நான் கலந்துக்கிட்டு 6 இடம் பிடித்தேன். அதோட கருப்பு வெள்ளை புகைப்படம் இன்றும் என்னிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னோட பள்ளிக்கால நினைவுகளை திரும்பி பார்க்க வச்சதுக்கு நன்றி அப்படின்னும் சொல்லியிருக்காரு. கலில் அகமத் பொன்னேரிலேருந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவரோட முதல் மேடை பேச்சு அப்படின்றது எனக்கு என்ன, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க மிமிக்ரி பண்ணுறதுக்காக. நான் அங்கே போனேன், அங்கே போய் 50 வாய்ஸ் கிட்ட மிமிக்ரி பண்ணி காமிச்சேன். அந்த சம்பவத்தை என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த பள்ளிக்கூடத்தோட தலைமை ஆசிரியர் எனக்கு பொன்னாடையெல்லாம் போற்றி கௌரவம் செஞ்சாங்க. ஸோ அந்த நிகழ்வை இப்போ வரைக்கும் என்னால் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா முதல் மேடை அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய கனவாக இருந்துச்சு. அந்த கனவு ஒரு லட்சியமாக

0: அந்த லட்சியம் வந்து நினைவான அந்த விஷயத்த எப்படி மறக்க முடியும் அப்படின்னு அழகா அவரோட பதிவை கொடுத்துருக்காரு. அண்ட் எஸ் பர்வதவர்த்தினி அவங்களோட விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட முதல் மேடை வந்து அவங்க வேலை செஞ்ச கம்பெனியில் ஆண்டு விழா வந்தப்போ நான் போய் பாட்டு பாடினேங்க. ரோஜா படத்துலேருந்து சின்ன சின்ன ஆசை பாட்டு பாடி எனக்கு பால் குக்கரை பரிசாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட அழகான மெமரியை பதிவு பண்ணியிருக்காங்க. எஸ் மெமரிஸ் அப்படின்னு வந்துட்டாலே அதில் வந்து அழகான நினைவுகளுக்கு வந்து எப்போவுமே அதிகமான இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை தான் நம்மளோட லிஸ்னர்ஸ் ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க அடுத்த லிஸ்னர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுடலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கற்பாடியிலேருந்து பேசுகிறேன்.
0: சொல்லுங்க சந்திரசேகர்.
1: எஸ் என்னோட ஃபர்ஸ்ட் மீடிய அனுபவம் பாத்தீங்கன்னா மேம், தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல தான் மேம் இருந்தது. நீங்க சொன்னது அப்படியே ரெஜுனேட் பண்ணி பாக்குறேன். அப்பா என்னுடைய அம்மா கமான் சந்திரசேகர் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ பத்தி நான் பேசுறதுக்கு ரொம்பவே ஊக்குவிச்சாங்க. அப்பாவோட ஃபுல் பாயிண்ட்ஸ் அப்படிங்கறது எழுதினாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டியே நான் பேசி நான் வந்து ஒரு மெடல் அப்படிங்கறது வாங்கி ஒரு கப்பும் நான் அடிச்சேன். என்னுடைய அப்பாவுக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. அப்பா எழுந்து கை தட்டி சூப்பர் சந்திரசேகர்
0: நினைவாக்குறோம் அப்படின்ற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்களுக்கு
1: யாரையுமே எனக்கு ஷிவரிங் ஆயிடுச்சு எல்லாரையும் பாக்குறதுக்கு. பட் அவங்க பார்த்து பேசினோட ரொம்ப ஹாப்பியா வின்னும் பண்ணிட்டு அதுதான் ஹைலைட்.
0: சூப்பர் சூப்பர், அழகான மெமரிஸ் ஷேர் பண்ணதுக்கு நன்றி. எஸ் அடுத்த லிசனர் ஹலோ வணக்கம். ஹலோ
2: கார்த்திக் பேசலாம்.
0: சொல்லுங்க கார்த்திக்.
2: எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் படிச்சிருந்தேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காம்படிஷன் தான் எனக்கு.
0: ஓகே,
2: டாபிக் கொடுத்து பேச சொன்னாங்க, எனக்கு பேச்சே வரல, கஷ்டப்பட்டேன்.
0: சில விஷயங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை நினைச்சு பார்த்து இதெல்லாம் நம்ம மாத்தி இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு ரீகரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அப்படின்னா நடந்திருக்கா கார்த்திக் உங்களுக்கு? ஓகே கார்த்திக், சூப்பர், தேங்க்யூ சோ மச் அழகா வந்து சொன்னதுக்கு.
3: பள்ளியில வந்து மாணவர் மன்றத்துல அம்பையார பத்தி என்ற தலைப்புல பேசினேன்
0: மேடம்.
3: அது பிறகு வந்து நிறைய பொதுமறைகள்லாம் பேசுவேன், நான் ஒரு அரசியல்வாதியால பொதுமறை நிறைய பேசுவேன். அப்புறம் நான் அரசு ஊழியர் பணி நிறைவு பாராட்டுவெல்லாம் கலந்து பேசுவேன்.
0: ஓகே,
3: அப்புறம் மேடை பேசி எனக்கு அப்படியே ஒரு
0: வழக்கமான ஒரு ஓகே. நீங்க அழகா பேசி அதை அழகா கோர்த்து தொகுத்து கோர்வையா பேசுறீங்கல்ல, அந்த போல்ட்னஸ்லயே தெரியுது நீங்க எப்படி வந்து ஒரு சிறந்த மேடை பேச்சாளரா இருப்பீங்க.
3: வேற எனக்கு ஒரு புத்துணர்ச்சி மாதிரி நீங்க சொல்றது மேல் மேல எனக்கு ஊக்கம்.
0: நிச்சயமா நிறைய பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க, நிறைய நல்ல விஷயங்களை பேசுங்க. நன்றி நன்றி இணைப்புல வந்து.
3: நன்றி.
0: ஓ மை காட் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் ஒவ்வொரு லிஸ்னரும் அப்படியே வந்து எனக்கு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. எனிஹவ் டயல் பண்ணுங்க 2952033238389781 அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது பாத்தீங்கன்னா லிஸ்னர்ஸ் வந்துட்டாங்க. ஹலோ வணக்கம். ஹலோ
4: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜபாத் ஜே இஸ்மாயில்.
0: ஓகே இஸ்மாயில் சொல்லுங்க, உங்களோட முதல் மேடை அனுபவம்.
4: மேடை அனுபவம் முதல் ஸ்கூல்ல தான் மேடம், எனக்கு மேடை அனுபவம்.
0: எல்லாருக்கும் ஸ்கூல்ல இருந்து தான் ஆரம்பிக்கும் சொல்லுங்க.
4: ஆமா ஸ்கூல்ல தான் வாலாஜபாத் சின்ன சாதாரண சின்ன ஸ்கூல்
0: தான்.
4: அதுல நல்லா பேசணும், எல்லாரும் நல்லா கை தட்டினாங்க மேடம்.
0: கை தட்டினாங்க, நல்லா இருந்துச்சு அந்த மொமெண்ட் உங்களுக்கு?
4: ஆமா அந்த மொமெண்ட் தான் எனக்கு இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு மேடம்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி.
4: தேங்க்யூ.
0: ஹலோ வணக்கம்.
5: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: நான் சென்னை பெருமுள்ள இருந்து வள்ளி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க வள்ளி.
5: நான் 6 வயசுல 1வது படிச்சிருந்தேன்.
0: ஓகே,
5: தவளை ஓட்ட பத்தி வச்சாங்க.
0: ஆஹா,
5: அதை ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன்.
0: ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குனீங்களா?
5: ஆமாங்க மேடம்.

0: வந்து சேர்ல ஏறுத்தாங்க. அப்புறம் பஸ்ட் ரேங்க் வர ரெண்டு பிரைஸ் கொடுத்தாங்க.
1: ரெண்டு பிரைஸ்.
0: ஆமா, கைகாலாம் ஒத்துட்டு நான் போக மாட்டேன் அழுதா. அப்புறம் அம்மா கூட்டிட்டு போய் சேர்த்துல விட்டாங்க.
1: அப்புறமா வாங்கிட்டு வந்துட்டீங்க. அப்படியே இன்னும் நீங்க ஒன்னாவது படிக்கிற மாதிரியே சந்தோஷமா அந்த விஷயத்த சொன்னீங்க பாத்தீங்களா வள்ளி, சூப்பர் வள்ளி. தேங்க்யூ.
0: தேங்க்யூ மேடம்.
1: எஸ், அடுத்த லிசனர். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம். கேட்கத்தாம ராஜசேகர் மேடம்.
1: சொல்லுங்க ராஜசேகர்.
2: நான் 8th படிக்கும் போது ஓவிய போட்டியில கலந்துங்க மேடம்.
1: ஓவிய போட்டியில?
2: ஆமா, அதுல செகண்ட் பிரைஸ் கிடைச்சிரு மேடம். அதுல சூரியகாந்தி பூ இல்ல, அதே சாமி படம் எல்லாம் வரைவேன். அதுல செகண்ட் பிரைஸ் கிடைச்சிரு மேடம்.
1: செகண்ட் பிரைஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர்.
2: தேங்க்யூ மேடம்.
1: நன்றி.
2: அழகா சூரியகாந்தி பூ வரைய மேடம்.
1: ஓகே, ரொம்ப சந்தோஷம். நன்றி. எஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஸ்டோரிஸை ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது போல. அதே மாதிரி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மெசேஜஸ்லாம் நம்ம மிஸ் பண்ணாமல் படிக்கணும் இல்லையா? மிஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்காது. காட்டுப்பாக்கம்லேருந்து அந்தோனி ராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட பள்ளி பருவத்தில் பேச்சு போற்றி அண்ட் பள்ளி நாடகங்களில் நடித்தது மறக்க முடியாத முதல் மேடை அனுபவம், நல்ல தலைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. எஸ், வீரராகவன் வந்து நான் உலகின் தலை சிறந்த தலைவர், அதுதான் அந்த டாபிக்ல தான் நான் பேசினேன். திக்கி திக்கி எப்படியோ பேசி கைத்தட்டல்லாம் வாங்கிட்டேன். அந்த சம்பவம் எனக்கு நினைவில் வந்துட்டு போச்சு நீங்க இந்த முதல் மேடை பத்தி பேசும்போது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. எஸ், ஹோப்ஃபுல்லி நம்ம எல்லாரோட கமெண்டியும் படிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம ஷோல உங்களுக்காக ஒரு செம்ம பாட்டு காத்துட்டு இருக்கு. ஜீவா மூவில இருந்து ஒவ்வொன்றாய் திருடுகிறாய் சாங் தான். இந்த பாட்டு கேட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ உங்களுக்கும் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க கேட்கலாம்.
3: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்.

ஸ்பான்சர்ட் பை அட்வென்டிஸ் மீடியா சென்டர். யூ கேன் ஆல்வேஸ் கால் ஆர் மெசேஜஸ் ஆன் 09515227039. ஐ ரிப்பீட், 09515227039. ரைட் டு அஸ் ஆன் ஃபீட்பேக் amc1@gmail.com. ஐ ரிப்பீட், ஃபீட்பேக் amc1@gmail.com. திஸ் இஸ் சேத்தன் சேயிங் பாய் ஃபார் நவ் ஃபார் ஷேரிங் யுவர் டைம் வித் மீ.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:40. நேர்களே, இதமான இந்த மாலை வேளையில் இனிமையான கானங்களோடு வலம் வர இருப்பது
2: பக்தி மாலை.
1: தெய்வீக மனம் கமழும் பாடல்களோடு உலா வர இருப்பது பக்தி மாலை. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல்

மேல்மருவத்தூர் அற்புதங்கள் இந்த திரைப்படத்திலிருந்து வாணி ஜெயராம், மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தியில் திரைப்படத்திலிருந்து வாணி ஜெயராம் பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம் நேர்களே. தெய்வீக கானங்களோடு உலா வர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பக்தி மாலை.

மஞ்சள் நிலா திரைப்படத்திற்காக டாக்டர் சிர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடலை கேட்டோம். வலம் வர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பக்தி மாலை.

மங்களநாயகி. இந்த திரைப்படத்திற்காக பி. சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 6:15. உலாவரணம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பக்தி மாலை. அடுத்து மலரும் பாடல்

நந்தனார் திரைப்படத்திற்காக எம்எம் தண்டபாணி தேசிகர் பாடிய பாடலை கேட்டோம். பலம்பெற நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பக்தி மாலை.

ஆடு புலியாட்டம் இந்த திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எல்ஆர் அஞ்சலி பாடிய பாடலை கேட்டோம். உலா வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை.

0: புனித அந்தோணியார் திரைப்படத்திலிருந்து வாணி ஜெயராம் பாடிய பாடலை கேட்டோம். பலம் வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை.
1: மலை மன்ன

0: கந்தன் கருணை திரைப்படத்திற்காக எஸ் வரலட்சுமி பாடிய பாடலை கேட்டோம். இதுவரை உலாவர நாம் கேட்டது பக்தி மாலை. இனி தொடர்பது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக்கா அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தாவேக்கா அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் திரு பி எல் வர்மா எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் நிதி நெருக்கடி உள்ளது என்பதை வெள்ளை அறிக்கை எடுத்துரைப்பதாக தெரிவித்தார்.
2: வருவாய்த்துறையை பொறுத்தவரை தேவையான பணிகள் நிரப்பப்பட்டிருக்கிறது. கூடுதலாக பணிகள் எங்கெங்கே தேவை என்பதை நிறைவேற்றுவதற்கு பல்வேறு நடவடிக்கை விரைந்து எடுக்கப்பட்டு வருகிறது. இன்று தமிழ்நாட்டில் இருக்கிற நிதிநிலையை பார்க்கின்ற போது வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. நிதி நெருக்கடி இருக்கிறது என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற முறையில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய முதல்வரை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டிலே வாழ்கிற அத்தனை பேருக்கும் முழு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு அறிவித்து வருகிறார். பெண்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, போதையில்லா நகரத்தை தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சிய பயணமாக இருக்கிறது.
1: தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக்கா அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வாக்குறுதியை நிறைவேற்றுவது போல் ஏமாற்று அறிவிப்பு வெளியிடப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளது. இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தாவேக்கா அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திமுக கோரியுள்ளது. தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தாவேக்கா அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த சில நாட்களாக நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகளை தாவேக்கா அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியார் பங்களிப்புடன் மேற்கொள்வதற்காக ஆலோசகர்களை நியமிக்க கோரப்பட்ட ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூய்மைப் பணியாளர்களின் ஊதியத்தையும் நிரந்தர பணி வாய்ப்பையும் பறிப்பதற்கான எந்த நடவடிக்கையையும் அரசு மேற்கொள்ளக்கூடாது என்று கூறியுள்ளார். தூய்மைப் பணியாளர்களை தமிழக அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் மாநில அரசின் இந்த முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். காவிரி கோதாவரி இணைப்பு பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும்

0: விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலை வாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஹெச் வி ஹண்டேயை இன்று சென்னையில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் மற்றும் நாட்டின் வளர்ச்சிப் பயணம் குறித்த சிறப்பு நூலை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஹண்டேயிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தினத்தந்தி குழுமத்தின் தலைவர் திரு பாலசுப்பிரமணியனையும் டாக்டர் எல் முருகன் சந்தித்து பேசினார். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சாதாரண சாமானியர்களும் பத்ம விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்றனர். இதன் அடிப்படையில் பத்மஸ்ரீ விருதினை பெற்று சேலம் திரும்பிய சிற்பி ராஜா ஸ்தபதிக்கு கண்ணங்குறிச்சி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சேலம் கண்ணங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த ராஜா ஸ்தபதி கடந்த 51 ஆண்டுகளுக்கு மேலாக உலோகங்களால் ஆன கடவுள் சிலைகளை இயந்திரங்களின்றி கை வேலைப்பாடுகளால் உருவாக்கி வருகிறார். கடந்த ஆண்டு உலகிலேயே உயரமான நர்த்தன நடராஜர் சிலையை வடிவமைத்த ராஜாஸ்தபதி மலேசியாவில் உள்ள வெண்கல முருகன் சிலை, 2013 ஆம் ஆண்டு மலேசியாவில் ராஜராஜேஸ்வரி கோயில் கட்டுமான பணி வடிவமைப்பு, சிங்கப்பூரில் தர்ம முனீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள வாராகி அம்மன் வெண்கல சிலை உள்ளிட்ட பல்வேறு சிலைகளை வடிவமைத்துள்ளார். இவரது சிற்பக்கலைத்திறனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாகவும் சிற்பக்கலையை அங்கீகரிக்கும் விதமாகவும் மத்திய அரசு ராஜாஸ்தபதிக்கு பத்மஸ்ரீ விருதினை வழங்கியுள்ளது. விருதினை பெற்ற பிறகு முதல் முறையாக சொந்த ஊருக்கு வந்த ராஜாஸ்தபதிக்கு கண்ணங்குறிச்சி ஊர் மக்கள் 1-2 உற்சாக வரவேற்பு அளித்தனர். சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
1: தன்னை போன்ற சாமானியர்களுக்கும் நாட்டின் உயரிய விருது கிடைத்ததற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக ராஜாஸ்தபதி தெரிவித்தார்.
3: கடந்த 51 ஆண்டுகாலம் சிற்பக்கலைத்துறையில் என்னை இணைச்சி பயணிச்சுட்டு வரேன். பல்வேறு சிறப்பம்சங்கள் கொண்ட இந்த சிற்பக்கலையில் 100% ஆகமத்துக்குட்பட்டு செய்யக்கூடிய ஒரு சிற்பக்கலை கூடம் என்பது சொல்லிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு மாநில அரசு, மத்திய அரசு போன்ற பல்வேறு நிலையில் விருதுகள் வழங்கியிருந்தால் கூட இந்த பத்மஸ்ரீ விருதானது சாதாரண ஒரு கிராமத்தில் சாமானியனாக பிறந்த என்னுடைய சிறப்பம்சங்களை கண்டறிஞ்சு மத்திய அரசாங்கம் இதற்கு இந்தியாவினுடைய உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவப்படுத்தியிருப்பது நமது தேசத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் தேர்வுக்குழு அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன்.
1: தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவில் தேரோட்டத்திற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக நெல்லை மாநகர காவல்துறை ஆணையர் திரு தேஷ்முக் சேகர் சஞ்சய் கூறியுள்ளார். இன்று திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
4: வர 28ஆம் தேதி திருநெல்வேலி மாநகரத்தில் நெல்லையப்பர் கோவில் தேர் ஊர்வலம் நடக்க போகுது. இந்த தேருக்காக லட்சக்கணக்கான மக்கள் பக்தர்கள் வருவாங்க. நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தேவையான சட்ட ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் நெல்லை மாநகர் காவல்துறை சார்பாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். 1200க்கும் மேற்பட்ட காவலர்கள் மற்றும் காவல் அதிகாரிகள் பணி செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் சுமார் 250 சிசிடிவி கேமராக்கள், 3 ட்ரோன், 10 கிரைம் டீம்ஸ் இந்த பகுதியில பணி செய்வாங்க. வர பக்தர்களுக்காக பார்க்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் 18 இடங்கள்ல நாங்க செஞ்சிருக்கோம். அதே மாதிரி ஆம்புலன்ஸ் அண்ட் மெடிக்கல் டீம்ஸ், ஃபயர் சர்வீஸ் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல ரிக்வெஸ்ட் கொடுத்து போதுமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஞாயிற்றுக்கிழமை இங்க ரெடியா இருக்கும். காவலர்களோட நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். நெல்லை மாநகர் காவல்துறை சார்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் வேண்டுகோள்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். திருவண்ணாமலையில் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. நாமக்கல்லில் நடைபெற்ற போதைப்பொருளின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியில் 5000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே இருசக்கர வாகனத்தில் 12 கிலோ போதைப்பொருளை கொண்டு சென்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை கான்பூர் இடையே அடுத்த மாதம் 4ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை சனிக்கிழமை தோறும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. இந்தியா முதல் போட்டியில் 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் பிலிப்பைன்ஸை வென்றது. இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி சற்றுமுன் பெல்பாஸ்டில் தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச

0: தீர்மானித்ததை அடுத்து அயர்லாந்து பேட் செய்து வருகிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. கல்லேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:40. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நேர்களே, இப்பொழுது கேட்கலாம். என் விருப்பமான பாடல்கள்.

நேயர்களே, தூரத்து இடி முழக்கம் இந்த திரைப்படத்திற்காக கேஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி பாடியிருந்தாங்க. குமா பாலசுப்ரமணியம் இயற்றிய பாடலுக்கு இசையமைத்திருந்தார் சலீல் சௌத்ரி. உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது என் விருப்பம் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்

இடையில் உலாவரை கேட்டோம். பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடிய பாடல். இடம்பெற்ற திரைப்படம் கிராமத்து அத்தியாயம். கங்கை அமரன் இயற்றிய பாடலுக்கு இசையமைத்திருந்தார் இளையராஜா. உலாவரை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது என் விருப்பம்.

ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, பண்ணைபுரம் மணிகண்டன், இவங்க முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து கிரீட்டிங்ஸோடு வந்து வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தன் இவங்களும் முரளிதரன் விழுப்புரத்து பூந்தளிராட இந்த பாடல்கள் எக்காலத்திற்கு ஏற்று என்றும் விரும்பப்படும் சிறந்த பாடல்களின் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாளைக்கு பிறகு இதை கேட்டுக்கோ நன்றின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பரதோரின் அருமை இதய தாமரை படத்தில் ஒடுத்த பாடலுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கருப்பண்ணன் ராகசுவாமி இவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாமல் இளங்கோ காஞ்சிபுரம் வர்ணஜாலம் ரோஜாவை தாளாட்டும் பூந்தளி மெலோடிஸ் பாடல்கள் இதமான சுகமான காற்றலைகள் சூப்பர் அருமை சகோதரிக்கு இனிய வாழ்த்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. மேலப்படுதையாளன் வர்ணஜாலம் நிகழ்ச்சியை பற்றி பதிவு பண்ணியிருக்காங்க. ஹேமலதாவும் ஹேமலதா அப்புறம் வந்து பர்வதவர்தனி மயிலை பட்டாபி ரங்கராஜன் முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து இயக்குனர் தீபா சாந்தி ரமேஷ் அந்தோணி ராஜ் பர்வதவர்தனி அன்புராணி இவங்கெல்லாம் கூட பாட்டு பூ மெட்டு பாடல் இனிமை பாடல்கள் வர்ணம் வர்ணஜாலம் அருமை வாழ்த்துக்கள் மேடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட சோமசுந்தர பிரபு அருமையான பாடல் உன் பேர் சொல்ல ஆசைதான் அதை பற்றி பதிவு பண்ணியிருக்காங்க. கனகராஜ் கிருஷ்ணகிரி மாவட்டம் துருக்கணக்கொள்ளு அள்ளி கோயில் கொண்டாய் தி கனகராஜ் ஜெயக்கொடி அவங்க வந்து விவித் பாரதி வானொலி இன்று மாலை 3 மணி முதல் 4 மணி வரை வர்ணஜாலம் நிகழ்ச்சி இடைக்கால இணைய வேதங்களை வர்ணஜாலமாக வழங்கி கொண்டிருக்கும் சகோதரிக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கொடுத்துருக்காங்க. நிகழ்ச்சி ஒழிக்கும் பாடல்கள் இனிமே மேடம் அப்படின்னு சாந்தி ரமேஷ் வீரராகவன் அப்புறம் அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் சூளை ரீஜா மனோகரன் அடுத்து வந்து பர்வதவர்தினி மீரா வங்கட்ராமன் சாந்தி ரமேஷ் இவங்கள்லாம் வந்து பாடலை வந்து வாழ்த்து சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. இழுக்குனர் தீபா இவங்களாம் கூட ஆட்டம் பாட்டம் கொண்டாடும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மேடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து நேர்கள் பதிவுகளும் தெரிஞ்சுக்குவோம். இன்னும் ஒரு பாடலை கேட்டுட்டு சரிங்களா. அடுத்து வரும் பாடல் தான் என்ன இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்

இளம் நெஞ்சங்களின் நினைவுகளும் கனவுகளும் மனமெனும் தேரேறி மகிழ்ச்சியாய் வலம் வர இனியதொரு பாடல் இவ்வெளியில் புலாவர கேட்டு ரசித்தோம் நேயர்களே. கரும்புவில் இந்த திரைப்படத்திற்காக ஜென்சி பாடிய பாடல் அது. நேயர்கள் பதிவுகளை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுவோம். அதாவது நிறைய நேயர்கள் மதிய நேரத்திலிருந்தே பதிவு பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்களும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். பர்வதவர்த்தின் அருமையான பாடல் ஒரு துறை ராகம் படத்தில் ஒழித்த வாசம் இல்லாமல் இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களும் அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ஹேமலதா, சிவராம் நாடன், நகராஜன், மேலப்பேடு தயாளன், மீரா வெங்கட்ராமன், அடுத்து வந்து அடையாளம் பட்ட

அன்பினால் இணைந்த மேலும் மானும் இணைய கதைகளை பேசிக்கொள்ள உலா வந்தது நாம் கேட்ட சித்த அந்த பாடல் நினைவுகள் திரைப்படத்திலிருந்து பலம் பெற கேட்டோம். பாடல்களை பாடியிருந்தார் கே ஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம். இதுவரை பலம் பெற நாம் கேட்டது என் விருப்பம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இப்பொழுது கேட்கலாம் திரை கானம். இதமான இவ்வேளையில் இனிமையான பாடல்களோடு பலம் வர இருப்பது திரை கானம் அடிக்கும் பாடல்கள்.

0: மலர் சோலையிலிருந்து மலர்ந்து வந்த மங்கையவள் இனிமையான ஒரு கானம் கொண்டு வர கேட்ட சித்தோம். கல்யாணராமன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி சைலஜா பாடிய பாடல் அது. அடுத்து வரும் பாடல் தான் என்ன கேட்போம் நேர்களே. அதற்கு முன்னதாக
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

இளைஞர்களே, மலரின் மௌனத்தை கலைத்து பேச சொல்லியதோ அந்த பாடல் என்று என்ன தோன்றுகிறது அல்லவா? இளையராஜா சித்ரா பாடிய பாடல் அது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கீதாஞ்சலி.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இதமான இவ்வேளையில் இனிமையான பாடல்களோடு வலம் வர நாம் கேட்டு ரசித்தது திரைக்கானம் அளித்த பாடல்கள்.

இனிமையான பாடல்கள், அதை கேட்டு ரசித்து கொண்டே அதற்கான இனிமையான பதில்கள், இதெல்லாம் கூட நேயர்கள் பதிவு பண்ணிகிட்டே வராங்க. தொடர்ந்து அதையும் வந்து நம்ம படிப்போம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற போதைப் பொருள் இல்லா இந்தியா விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஹரித்வாரில் நடைபெற்ற பிரதான நிகழ்ச்சியில் மட்டும் 4000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தியதாக சமூக நீதித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த இயக்கத்தில் அனைத்து தரப்பு மக்களும் ஆர்வத்துடன் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்வேறு நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக இங்கிலாந்து சென்றுள்ள அவர் லண்டனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார். ஏற்றுமதியை அதிகரிப்பதற்காக மத்திய அரசு ஏற்படுத்தி தரும் வாய்ப்புகளை தொழில்துறையினர் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். உத்தரகண்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விவசாயிகள் தங்களது நிலத்தின் ஒரு பகுதியை இயற்கை வேளாண்மைக்கு ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதன் மூலம் மண்வளம் பாதுகாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பாரம்பரிய தானியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். மின்துறை செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதில் அதற்கான ஒழுங்குமுறை ஆணையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் மாநில மின் ஒழுங்குமுறை ஆணையர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மின் நுகர்வோர்களின் குறைகளை குறித்த காலத்திற்குள் தீர்ப்பதிலும் ஒழுங்குமுறை ஆணையங்கள் இன்றியமையாத பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். பூட்டானுடன் கல்வித்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக பூட்டான் சென்றுள்ள அவர், அந்நாட்டு கல்வி அமைச்சர் திருமதி ஈசாங் டி தாப்பாவுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், திறன் மேம்பாடு, சுற்றுலா, பாரம்பரிய மருத்துவம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உலக அளவில் அனைத்து துறைகளிலும் பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டுவர உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுதில்லியில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் நவீன தொழில்நுட்பமும் புதுமை கண்டுபிடிப்புகளும் முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். புதுச்சேரி பூரணாங்குப்பம் அரசு நடுநிலைப்பள்ளியில் அமைந்துள்ள புதுப்பிக்கப்பட்ட பழமையான முழியன் குளத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று திறந்து வைத்தார். 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த குளம் மறுசீரமைக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக ஆபரேஷன் அமெஸ்டர் நடவடிக்கையை இந்தியா தொடங்கியுள்ளதாக கூறியுள்ளார். இதன் கீழ் 2 விமானப்படை போர் விமானங்கள், 35 டன்னுக்கும் கூடுதலான நிவாரணப் பொருட்களுடன் வெனிசுலா புறப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 589 அதிகரித்துள்ளதாகவும் 3000 பேர்

காயமடைந்துள்ளதாகவும் வெனிசுலா அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக திரு கே வெங்கட நாராயணா நியமிக்கப்பட்டுள்ளார். பொறுப்பேற்கும் நாளிலிருந்து ஓராண்டிற்கு அவர் இப்பதவியை வகிப்பார் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை முறைகேடு விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். தியோரியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவின் அறிக்கை பெறப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இந்த அறிக்கையின் அடிப்படையில் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். இதற்கிடையே இது தொடர்பான வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அம்மாநில காவல்துறை கூறியுள்ளது. மேற்குவங்கத்தில் பொது சிவில் சட்டம் உரிய சட்ட நெறிமுறைகளை பின்பற்றி செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், குஜராத் மற்றும் அசாம் மாநிலங்களில் பின்பற்றப்படும் நடைமுறைகள் மேற்கு வங்கத்திலும் கடைபிடிக்கப்படும் என்றார். சத்தீஸ்கட்டிலும் பொது சிவில் சட்டம் செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் கூறியுள்ளார். ராய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இக்குழு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை கோரி வருவதாகவும் அவர் கூறினார். இந்த குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் பொது சிவில் சட்டம் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் திரு விஷ்ணு தியோசாய் தெரிவித்தார். பஞ்சாபில் சிறை கைதிகளுக்கான சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதில் மாநில அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் பல்பீர் சிங் கூறியுள்ளார். இன்று லூதியானாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளிலும் அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். போதைப்பொருளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மறுவாழ்வு மையங்களை மேம்படுத்தவும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக திரு பல்பீர் சிங் கூறினார். தெலங்கானா அரசின் தலைமைச் செயலராக திரு சஞ்சய் ஜாஜு நியமிக்கப்பட்டுள்ளார். இதுவரை இப்பதவியை வகித்து வரும் திரு ராமகிருஷ்ணா ராவ் வரும் 30ஆம் தேதி ஓய்வு பெறுவதை அடுத்து இந்த நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜார்க்கண்டில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர், ஒருவர் காயமடைந்தார். ராம்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த லாரி வேன் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி வெளியிட்டுள்ள அம்மாநில முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங், பங்களாதேஷ் பிரதமர் திரு தாரிக் ரஹ்மான் இடையேயான பேச்சுகள் இன்று பீஜிங்கில் நடைபெற்றன. அரசுமுறை பயணமாக பெய்ஜிங் சென்றுள்ள பங்களாதேஷ் பிரதமர் அந்நாட்டு அதிபருடன் நடத்திய பேச்சுகளின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பங்களாதேஷுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் சீனா வழங்கும் என்றும் திரு ஜி ஜின்பிங் இந்த பேச்சுகளின் போது உறுதியளித்தார். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை களைவதற்கென ராணுவ பிரதிநிதிகளை கொண்ட குழுவை ஏற்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. இங்கிலாந்து செய்தி ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை உறுதி செய்த அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ், இதற்காக நியமிக்கப்படும் பிரதிநிதிகள் தோஹாவிலிருந்து செயல்படுவார்கள் என்று கூறினார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-18 என்ற சிற்கணக்கில் துருக்கியின் ரவுசா போடூரை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பார்கவ் சோமசுந்தராவும் ஒரிஜித் சாலிஹாவும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி தற்போது பெல்ஃபாஸ்டில் நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் பேட் செய்து வரும் அயர்லாந்து சற்று முன் வரை 14 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 111 ரன் எடுத்துள்ளது. புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இணையதளம் வாயிலாக நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 16-6 என்ற புள்ளி கணக்கில் அமெரிக்காவின் ஆண்ட்ரூ டேங்கை வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹேமர் த்ரோ பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் தம்னீத் சிங் மற்றும் பிரவீன்குமார் தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும்

0: தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: தொடரும் தரிகான மதில் மலரவிருக்கும் அடுத்த பாடல்.

இதுவரை உலாவரை நாம் கேட்டது திரைக்கானம் நிறமாறாத பூக்கள் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன், ஜென்சி, எஸ்பி சைலஜா பாட கேட்டோம்.

0: நேரம் 7:30. நேர்களே, இப்பொழுது கேட்கலாம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பி. சரவணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள நிர்மலா மேடம் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். காட்டுல தீ பத்தி எரியுதுன்னா உடனே நாம எல்லாரும் கவலைப்படுறோம். ஆஹா, இந்த தீ இப்படி காட்டை அழிச்சிடுச்சே, இவ்வளவு மரங்கள் தீயினால் சேதம் அடைஞ்சிடுச்சேன்னு. இயற்கையா நடைபெறும் எது ஒன்றிலும் நன்மை தீமை என இரண்டுமே உண்டு. அந்த விதிப்படி காட்டு தீயினாலும் பல நன்மைகள் உண்டுங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். நாசத்தையும் அழிவையும் ஏற்படுத்தும் நெருப்பு அதிகமான தாவரங்களுக்கும் விலங்கினங்களுக்கும் நன்மையும் செய்யுது. சொல்லப்போனா இயற்கையின் சமநிலையை காப்பதில் நெருப்பு முக்கிய பங்காற்றுது. காட்டுல பல்வேறு விதமான மர வகைகள் இருக்கின்றன. அந்தந்த சூழலுக்கு ஏற்ப மரங்கள் அங்கங்க வளர்கின்றன. ஊசி இலை காடுகள் கேள்விப்பட்டிருக்கோம், கோனிஃபர்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த வகை மரங்கள் உயிர் வாழ்தலுக்கே காட்டு தீ மிகவும் அவசியம். ஊசி இலை காடுகள், குறிப்பா பைன் மரங்கள், எங்கு நிலத்தில் நிறைய வெயில் அடிக்குதோ அங்கதான் இந்த மரங்கள் வேகமா வளருமா? நிர்மலா மேடம், நிலத்தில் விழுந்த விதைகள் வளரும் போது வேகமா பக்கத்தில் இருக்கும் தாவரங்களோடு போட்டி போட்டு வளரும். காலப்போக்கில் உயரமான அடர்த்தியான இலைகள் கொண்ட மரங்களா மாறி அந்த பகுதியையே மூடிடும். அப்போ நிலத்தில் சூரிய ஒளி படுவதே அரிதாகிவிடும். சூரிய ஒளி படாததுனால அந்த இடத்துல விதைகள் முளைப்பது, புதிய மரங்கள் உருவாவது சாத்தியமற்றதாகிவிடுது. இந்த மாதிரி சூழ்நிலையில் காட்டு தீ ஏற்படாமல் இருந்தா இந்த வகை மரங்களின் பெருக்கம் காலப்போக்கில் அழிஞ்சிடும். காட்டு தீ ஏற்பட்டு எரிந்து போன மரங்களின் சாம்பலில் அதிகமான சத்துக்கள் உண்டு. அந்த சாம்பல் நிலத்தில் சேர்ந்து புதிய காடுகளுக்கு ஊட்டம் கொடுக்கும். இந்த மாதிரி தீயினால தீமை செய்யும் உயிரினங்களும் அழிந்து போக வாய்ப்புண்டாகுது. வன தீயில் எல்லா உயிரினங்களும் அழிந்து போகுங்கிறது தவறு. ஒரு சில உயிரினங்களுக்கு தீ பிடிப்பது முன்கூட்டியே தெரிய வருமா? அந்த ஆற்றல் கொண்டவை அந்த உயிரினங்கள். இதனால தீ பரவத் தொடங்கும் போதே அவை ஓடி தப்பித்து கொள்ளும். சில இயற்கை இடர்பாடுகள் நடைபெறும் முன்னர் நாய்கள் வித்தியாசமான ஒலி எழுப்பி குறைக்கும். அப்போ கிராமங்களில் பெரியவங்க, என்னடா அது நாய் வித்தியாசமாக குறைக்குது, என்னன்னு பாரு அப்படிம்பாங்க. அதே மாதிரி மனித இறப்பு ஏற்படுவதற்கு முன்னால நாய் ஊளையிடும். இப்படி மனிதனால் கண்டுபிடிக்க முடியாததை விலங்கினங்கள் கண்டுபிடிச்சிடும். நிர்மலா மேடம், மெலனோஃபிலா என்ற இனத்தைச் சேர்ந்த வண்டினம் ஒரு வகை உணர்வுகள் மூலம் தீப்பிடித்து எரிந்த பிறகு அந்த பகுதிக்கு போய் தீயினால் கருகி இருக்கும் மரங்களில் முட்டையிடுமா? எரிக்கப்பட்ட அல்லது தீயினால் பாதிக்கப்பட்ட தாவரங்களிலிருந்து சத்துக்கள் பூமிக்கும் கிடைக்கும். குப்பை கூளங்கள் எரிவதால் புதிய தாவரங்கள் முளைத்து வளர இடம் ஏற்படுத்தப்படுது. தீமை விளைவிக்கும் பூச்சி இனங்கள் நோய்வாய்ப்பட்ட தாவரங்களை அழிக்கும் துப்புரவு பணியையும் தீ செய்யுது. ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கங்கிற மாதிரி எந்த செயலுக்கும் நன்மை தீமை என்ற விளைவுகள் இருக்கும். எது அதிகம்ங்கிறத ஆராய்ந்து அறியணும். அதன் மூலம் நமக்கும் நமது சூழலுக்கும் நன்மை கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
0: இதுவரை நாம் கேட்டது நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 7:35. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இப்பொழுது கேட்கலாம்.
1: வணக்கம் இசை உள்ளங்களே,
2: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்.
1: பாட்டும் பயணம் நிகழ்ச்சியில் இன்று இங்கு இவர்களின் எண்ணங்கள் விதவிதமாய் பயணம் செய்ய இனியதொரு பாடலாய் மலரவிருக்கிறது இன்றைய பாட்டும் பயணமும் நிகழ்ச்சி. முதல் பாடல் எண்ணங்களோடு ஒரு பயணம்.

புதுவித பயணமாய் இவர்களது எண்ணங்கள் இனிதாய் பயணமிக்க உலா வந்தது நாம் கேட்ட சத்தந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது பட்டாக்கத்தி பைரவன். இந்த திரைப்படத்திற்காக வலம்பெற கேட்டோம் உலா வந்து கொண்டிருப்பது பாட்டும் பயணம். அடுத்து வரும் பாடல்

இனிமையான எண்ணங்கள் இவளுக்குள் பயணிக்க இதமானதொரு பாடல் இதோ.

0: இங்கு இவளது எண்ணத்தை தென்றலில் தூதனுப்ப பாடலோடு பயணமாய் பயணித்தது இவளது எண்ணமும். கள்ளுக்குள் ஈரம் இந்த திரைப்படத்திற்காக எஸ் ஜானகியுடன் இளையராஜா பாடிய பாடல் அது. நேரம் 7:45.
1: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கிராமத்து தெருக்களில் கேட்ட சொற்கள் இன்று திரை இசையில் ஒலிக்க காரணமான ஒரு படைப்பாளியின் கதை. புத்தகங்களில் இல்லாத கிராமத்து மொழியையும் பாட்டி சொல்லிய பல மொழிகளையும் பாடல்களில் உயிர்ப்பிக்கும் கவிஞரின் மனம் திறந்த உரையாடல்.
2: கண்ணுமொழி காக்காமுள்ள குருவரண்டும் குருவ நெல்லா.
1: மறந்து போன சொற்களை மட்டுமல்ல மறந்து போன நினைவுகளை மீட்டெடுக்கும் பாடல்களின் பின்னால் இருக்கும் மனிதரை சந்திப்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
3: வணக்கம், நான் பாடலாசிரியர் கருமாத்தூர் மணிமாறன் பேசுறேன். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்வில் உங்களோடு இணைந்து எனது இசை பயண அனுபவங்களை பேசிக் கொண்டிருக்கிறேன்.
1: மண்ணின் மனம் கமழும் வார்த்தைகளும் மனதை தொடும் இசை அனுபவங்களும் நிறைந்த இந்த நேர்முகத்தை தவற விடாதீர்கள் நேயர்களே.

இவர்களின் நினைவுகளும் கனவுகளும் இனிதாய் இவ்வேளையில் பயணிக்க, இதமானதொரு பாடலை வேளையில் உலாவர கேட்டு ரசித்தோம் நேயர்களே. கேஜே யேசுதாஸ் எஸ்பே ஷைலஜா பாடியது அகல் விளக்கு. இந்த திரைப்படத்திற்காக பலம் பெற கேட்டு ரசித்தோம். அடுத்து

0: என்னென்னா ஹோ, இதுதான் அவர் பேர். ஒரு ஊசியை கண்டுபிடிக்கணும், அதுக்காக அவர் ரொம்ப காலமாக தலையை பிச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். அது என்ன ஊசி தெரியுமா? இந்த தையல் மிஷினில் இருக்குல்ல, அந்த ஊசி தான். அவருக்கு பிடிபடாமல் இருந்த விஷயம் என்னென்னா, அந்த ஊசியோட கூர்மையான பாகத்தில் நூலை எப்படி கோக்கிறது, அது எப்படி சேர்க்குறது, அதில் மற்ற ஒரு பாகம் வந்து மிஷினுக்கு உள்ளே போயிடுது. அதனால் அந்த பாகத்தில் சாதாரணமாக மற்ற ஊசியில் நாம் செய்கிறது மாதிரி நூலை கொண்டு போய் நுழைக்க முடியாது. அப்படியே நுழைச்சாலும் தைக்கிறது எப்படி, அது முடியாத காரியம். இதுதான் அவருக்கு இருந்த பிரச்சனை. ரொம்ப நாள் யோசனை பண்ணி பார்த்தார். தையல் மிஷின் ஊசியோட வடிவமைப்பு அவருக்கு புலப்படலை. ராத்திரி பகலாக அதே ஞாபகமாக இருந்தார். ஒரு நாள் அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறார், அப்போது ஒரு கனவு வந்தது. எப்படின்னா, அந்த கனவில் அவரை வந்து ஒரு மலைஜாதி மக்கள் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. கொண்டுகிட்டு போய் ஒரு இடத்துல கட்டி போட்டுடுறாங்க. அந்த மலைஜாதி மக்களோட அரசன் ஒருத்தன் அவன் வர்றான். அவரை பார்த்து ஒரு உத்தரவு போடுறான். என்ன உத்தரவு தெரியுமா? பொழுது சாயறதுக்குள்ளே நீ வந்து தையல் மிஷின் ஊசியை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கலைன்னா உன் தலையை வெட்டி விடுவோம். இதுதான் அந்த அரசன் போட்ட கட்டளை. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல, திருதிருன்னு முழிக்கிறார். இந்த நேரத்தில் அந்த மலைஜாதியினர் அவரை வந்து சுற்றி சுற்றி வந்து பயங்கரமாக முழிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. தன்னை சுற்றி சுற்றி ஆடிக்கிட்டு வர்றவங்கள ரொம்ப பயத்தோடு அவர் பார்க்குறார். நேரம் ஆக ஆக தன்னோட இறுதி நேரம் நெருங்கிறத உணர்றார். ரொம்ப நெருக்கடியான நிலைமை. தன்னை சுற்றி ஆடுறவங்கள கவனிக்கிறார். அவங்க கைகளில் ஈட்டி மாதிரி ஏதோ ஒரு ஆயுதம் வச்சுருக்கிறாங்க. அந்த ஆயுதத்தை இவர் கண்ணுக்கு நேராக கொண்டுக்கிட்டு வராங்க. அதை அவர் பார்க்குறார். அந்த ஆயுதத்தின் கூரான முனையை இவர் கூர்ந்து கவனிக்கிறார். அந்த கூரான முனையில் ஒரு சின்ன துவாரம் தெரியுது. உடனே அவருக்கு பளிச்சுன்னு ஒரு ஐடியா உதயமாகுது. இதைத்தானே இவ்வளவு காலமும் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். கூரான முனையில் ஒரு சின்ன துவாரத்தை போட்டுட்டா அது மூலமாக நூலை செலுத்தி மறுமுனையை வந்து மிஷினில் வச்சுடலாமே, தையல் மிஷின் ஊசி ரெடி அப்படின்னு நினச்சார். திடீர்னு தூக்கம் கலைஞ்சது. உடனே தன்னுடைய தலைமாட்டில் இருந்த குறிப்பு ஏடில் இதை வந்து குறித்து வச்சுக்கிட்டார். அதுக்கப்புறமா அந்த ஊசியையும் அவர் செஞ்சு முடித்தார். இது எப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் இது சாத்தியம்தான். முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ நமக்கு ஏற்படுற சில பிரச்சனைகளுக்கு வந்து கனவில் வந்து விடை கிடைக்கிறது உண்டு. அப்படி பல பேருக்கு ஆயிருக்கு. உங்கள்லேயும் பல பேருக்கு இது மாதிரி அனுபவம் ஏற்பட்டிருக்கலாம். எந்த ஒரு செயலை பற்றி நினைக்கிறப்போவும் அந்த செயல் நம்ம நினைவில் ஒரு நல்ல வடிவம் பெறுது. ஒரு செயல் திட்டத்தை எந்த அளவுக்கு நாம் நல்ல யோசனை செஞ்சு திட்டம் போடுறோமோ அந்த அளவுக்கு அதை சுலபமாக செஞ்சு முடிக்க முடியும். அந்த விஞ்ஞானி நினச்ச காரியம் அவர் எண்ணம் பூராவும் ஆக்கிரமிச்சது. அதனால் அவர் நினச்சது கனவில் உருவாகி அதுக்கு வந்து செயல் வடிவம் கிடைச்சிட்டுது. மனிதனோட உள் மனசுக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தூக்கத்தை வந்து ஆக்கப்பூர்வமாக உபயோகப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இப்போ நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்களாம். பயிற்சியெல்லாம் வேறு கொடுக்குறாங்களாம். அதனால் தூக்கத்தை பற்றி லேசாக நினச்சிடாதீங்க. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர், அவருக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி, அதுக்காக மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அவரை பார்த்து கேட்டோம், ஏங்க உங்கள் தூக்கத்தில் நடக்கிற வியாதிக்கு மருந்து சாப்பிட்டீங்களே, ஏதாவது முன்னேற்றம், ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியுதா அப்படின்னு கேட்டோம். தெரியுதுன்னார். எப்படின்னோ அதுக்கு அவர் சொல்கிறார், முன்னாடியெல்லாம் தூக்கத்தில் ஒரு 10 அடி தூரம் நடப்பேன், இப்போலாம் ஒரு 40 அடி வரைக்கும் நடக்கிறேன் அப்படின்னார்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஷாஜகான் ஒரு தேவதாஸ், அது போலத்தான் முன்னோடு நான் ஈரேழு ஜென்மம் வர வேண்டும்.
1: இவர்களது அழகான எண்ணங்கள் இனிதாய் எங்கு பயணிக்க இதமானது ஒரு பாடல் இவ்வேளையில் உலாவர கேட்டு ரசித்தோம். விடியும் வரை காத்திரு இந்த திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். இதுவரை வரம்பர நாம் கேட்டது பாட்டும் பயணமும். நேரம் 7:55. நேயர்களை இப்பொழுது கேட்கலாம் என்று ஒரு தகவல் வழங்கியவர் திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒரு ஊரில் ஒரு விஞ்ஞானி இருந்தார். அவர் பேர்

0: செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்

தொடர்பாக மத்திய இணையமைச்சர் திரு பி எல் வர்மா எழுதியுள்ள கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். மின்துறை செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதில் அதற்கான ஒழுங்குமுறை ஆணையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் மாநில மின் ஒழுங்குமுறை ஆணையர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மின் நுகர்வோர்களின் குறைகளை குறித்த காலத்திற்குள் தீர்ப்பதிலும் ஒழுங்குமுறை ஆணையங்கள் இன்றியமையாத பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உலக அளவில் அனைத்து துறைகளிலும் பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டுவர உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுதில்லியில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் நவீன தொழில்நுட்பமும் புதுமை கண்டுபிடிப்புகளும் முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஹெச் வி அண்டேயை இன்று சென்னையில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் மற்றும் நாட்டின் வளர்ச்சி பயணம் குறித்த சிறப்பு நூலை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஹண்டேயிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தினத்தந்தி குழுமத்தின் தலைவர் திரு பாலசுப்பிரமணியனையும் டாக்டர் எல் முருகன் சந்தித்து பேசினார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் நிதி நெருக்கடி உள்ளது என்பதை வெள்ளை அறிக்கை எடுத்துரைப்பதாக தெரிவித்தார். தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக திரு கே வெங்கட நாராயணா நியமிக்கப்பட்டுள்ளார். பொறுப்பேற்கும் நாளிலிருந்து ஓராண்டிற்கு அவர் இப்பதவியை வகிப்பார் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வாக்குறுதியை நிறைவேற்றுவது போல் ஏமாற்று அறிவிப்பு வெளியிடப்படுவதாக குற்றஞ்சாட்டியுள்ளது. இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திமுக கோரியுள்ளது. தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த சில நாட்களாக நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. காவிரி கோதாவரி இணைப்பு பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியார் பங்களிப்புடன் மேற்கொள்வதற்காக ஆலோசகர்களை நியமிக்க கோரப்பட்ட ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தூய்மைப் பணியாளர்களின் ஊதியத்தையும் நிரந்தர பணி வாய்ப்பையும் பறிப்பதற்கான எந்த நடவடிக்கையும் அரசு மேற்கொள்ளக்கூடாது என்று கூறியுள்ளார். தூய்மைப் பணியாளர்களை தமிழக அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் மாநில அரசின் இந்த முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். அயர்லாந்துக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பெல்ஃபாஸ்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த அயர்லாந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக லார்கன் புக்கர் 50 ரன் எடுத்தார். ஹர்ஷித் ராணா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பளுதூக்கும் பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீராபாய் சானு தலைமையிலான இந்த அணியில் பிந்தியா ராணி தேவி, ஹர்ஜிந்தர் கவுர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி அடுத்த மாதம் 23ஆம் தேதி கிளாஸ்கோவில் தொடங்குகிறது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகந்த் கடம் மற்றும் நவீன் சிவக்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ரித்தின் பிரணவ் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹேமர் த்ரோ பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் தம்னீத் சிங் மற்றும் பிரவீன்குமார் தகுதி பெற்றுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மண்ணின் மனம், மக்களின் உணர்வு, மொழியின் அழகு மூன்றையும் தனது வரிகளில் சுமந்து வரும் பாடலாசிரியர் கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடன் ஒரு நெஞ்சம் நெகிழும் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் ஹேமலதா.
2: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றென்றும் விரும்பி கேட்டு ரசிக்கும் நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். எங்கும் வியாபித்துள்ள இசை எத்தனை எத்தனை இன்பம் தன்னை தன்வசம் வைத்துள்ளது. படித்தவனும் பாமரனும் உழைத்தவனும் களைத்தவனும் இளைப்பாறுவது இசையின் இடத்தில்தான். அப்படி இசைக்கு முக்கியத்துவம் தரும் இசையும் நானும் நிகழ்ச்சியில நம்ம எல்லோரும் இணைந்திருக்கிறோம். நமது சிறப்பு விருந்தினர் வரவேற்கலாம். அவர்தான் திரைப்பட பாடலாசிரியர் கருமாத்தூர் மணிமாறன் அவர்கள். வணக்கம் ஐயா.
3: வணக்கம். வணக்கம்.
2: சினிமா துறையில பாட்டு எழுதுறீங்க, நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்னும் நம்ம யோசிப்போம் இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது உங்க சினிமாவில் நீங்கள் பாட்டு எழுத உங்களை ஊக்கப்படுத்துறது யாரு?
3: சினிமா பயணத்துக்கான முழுக்க முழுக்க காரணம் எனது மனைவி தான். முதல்ல வந்து என்னுடைய மனைவி வந்து நல்லா படிப்பாங்க, பள்ளிக்கூடத்தில் வந்து முதல் மாணவி. வீட்டில் டக்குன்னு பிளஸ் டூ முடித்தோடனே ஒரு வருஷத்தில் கல்யாணம். கல்யாணம் முடித்தோடனே வந்து அழுகுது, என்னென்னா நான் இந்த மாதிரி பிளஸ் டூவில் எடுத்திருக்கேன், என்ன எனக்கு அப்படியே ஐயோ நம்மளே எட்டாவது இந்த பிள்ளை என்னடா இப்படி பிளஸ் டூ படித்து ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்கேன்னு சொல்லுது, இவங்க வீட்டில் இதோட அருமையே தெரியாமல் இருக்காங்களே அப்படின்னோடனே நான் கேட்டேன், உனக்கு என்னம்மா பண்ணணும், நீ படிக்கிறியா அப்படின்னு. நீங்கள் உங்களுக்கு என்ன அப்படின்னும் போது நான் சொன்னேன், எனக்கு சினிமா தான். அப்போ சினிமா சார்ந்து நான் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கட்டா அப்படின்னு, ஏதோ ஒன்று படிக்கணும், சரி படிங்க அப்படின்னோடனே ஒரு 3 நல்லா படித்தாங்க. படித்து அது மூலம் வந்து வேலையெல்லாம் பார்த்தாங்க, நல்லா தான் போயிட்டு. இதுக்கிடையில் நான் சினிமா முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் சொந்த பந்தமில் வந்து நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, எங்கள் நாடகக்காரன், எங்கள் அந்த பாட்டுக்காரன், எங்கள் ரோட்டில் பாடுவானே, எங்கே வரலையா இப்படி சொல்ல சொல்ல வந்து என் ஒய்ஃபுக்கு என்னென்னா உள்ள ஒரு கோபம், ஏன் அவருக்கு ஒரு பேர் இல்லையா, அவன் இன்னைக்கு வேணால் ரோட்டில் பாடலாம், நாளைக்கு அவனோட வளர்ச்சியை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுவோம். அப்படி சண்டை போடும்போதெல்லாம் எனக்கு சரி எனக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருக்கே அப்படின்னு எனக்கு ஒரு தெம்பாக இருந்துச்சு. அப்போ தான் என் ஒய்ஃப்கிட்ட சொல்லுவேன், நான் வந்து பள்ளிக்கூடங்களில் நாடக பயிற்சி இந்த மாதிரியான வேலையை பார்த்துக்கிட்டு ரொம்ப கம்மியான சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கேன், இந்த சூழலில் நான் முயற்சி பண்ணி மேலே போகிறது ரொம்ப கஷ்டம், உனக்கு ஓகே தானே நான் இப்படி இருக்கேன் சொல்லுவேன் என் ஒய்ஃபு. நிறைய பேர் ஒன்று சொல்லுவாங்க, நான் அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை, நீ இன்னும் முயற்சி எடுத்து இன்னும் மேலே போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி. என்ன பண்ணுச்சுன்னா சம்பளம், ஏதாவது குடும்பத்தோட வருமானம் என்ன பண்ணுறது அப்படின்னு, நம்ம படித்து போயிட்டுருக்க வருமானம் பத்தல. அவங்க அம்மா கிட்ட காய்கறி கடை, சொந்த கடை வச்சுருக்காங்க, அந்த கடையை எழுதி வாங்கிடுச்சு சொந்தமாக. அந்த கடையில் வியாபாரம் பண்ணுறாங்க, சொந்தமாக வியாபாரம் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல வருமானங்கள் வருது. அப்போ என் ஒய்ஃப் சொல்லுது, இந்த வருமானம் நான் போதும் சமாளிச்சுக்கிறேன், நீ போய் உன்னுடைய முயற்சியை கவனி அப்படின்னும்போது சரி அப்படின்னா நான் அதுக்கப்புறம் தான் தைரியமாக வீட்டை விட்டு வெளியில் வந்து முயற்சி பண்ணுறேன் ஒவ்வொரு இடத்துலும். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து எனக்கு இந்த பாடல் வாய்ப்பெல்லாம் கிடைக்கிது. கிடைச்சதுக்கப்புறம் தான் என் ஒய்ஃபு, பரவாயில்ல உனக்கு கொடுத்த அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிட்ட, இதே மாதிரி நீ போய்கிட்டே இரு பார்த்துக்கோ அப்படின்னு. இப்போ கடந்த ஒரு 6 எனக்கு பாடல் மூலம் வர்ற வருமானம், அதோடய காப்பிரைட் பணம், இதுவே எனக்கு போதும் அப்படின்ற அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் சொல்லுவேன், இந்த வருமானம் எல்லாம் உன்னை சார்ந்தது அப்படின்னு சொல்லி என் மனைவி தான் காரணம், எங்கே யார் கேட்டாலும் சொல்லுவேன், அவங்க பேரில் தான் வீடு, எது வாங்கினாலும் அவங்க பேர் தான். அதனால் முழுக்க முழுக்க காரணம் என் மனைவி தான்.
2: அவங்களோட சப்போர்ட்டில் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு முன்னுக்கு வர்றது எங்களாலே நம்ப முடியுது. அப்படிதானே எழுதியிருக்காங்க பாவேந்தர் பாரதிதாசன்லாம் எழுதியிருப்பார் அவரோட கவிதைகளில்,
3: கண்ணியர் கடைக்கண் காட்டி விட்டால் காளையருக்கு மாமலையும் ஒரு கடுகா,
2: அந்த மாதிரி தான் அதை நீங்கள் நிரூபிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? சரி ஓகே. அடுத்து நீங்க இளையராஜா அவரோடையுமே வந்து உங்களுக்கு அறிமுகம் ஏற்படுத்திருக்கு, ஒரு படம் நீங்க பாடல் எழுதுறதுக்கான வாய்ப்பும் வந்துச்சுன்னு கேள்விப்பட்டோம், அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்க.
3: இயக்குனர் சீமான் அவர்கள் ஒரு நாள் என்னை தொடர்பு கொண்டு இந்த பாடலை பற்றி கேட்டாங்க, கஞ்சா பூக்கண்ணால் பாடல் ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கார் தம்பி, நீ சொந்த ஊர் கருமாத்தூரா அப்படின்னாரு. ஆமாண்ணா, எனக்கு அவர் ரொம்ப வருடங்களுக்கு முன்னாலே நல்ல பழக்கம் தான், நம்ம கலைக்குழுவுக்குலாம் வந்திருக்காரு அவர். அப்புறம் போய் சந்திச்சேன்,

0: அப்புறமா அவருக்கு தெரியுது, நீயா பிள்ளை டவுசர் போட்டு பார்த்து இவ்வளோதாண்டா இருப்பான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ நல்லா பாடுவான்டா, அருமையாக பாடுவான் அப்படின்னு சொல்லி அப்பா தான் எல்லாத்துக்கும் சொல்கிறார். அவர் உன் அடுத்த எய்ம், உன்னோட ஆசை என்ன அப்படின்னு வந்து எப்படினாலும் இசைஞானி அவர்கிட்ட ஒரு பாடல் எழுதணும். சரி அவ்வளோதானே, ஓ வெற்றி இருக்கான், அவன்கிட்ட போய் பாரு, நான் சொன்னேன்னு போய் பாரு, நானும் ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னா அதே மாதிரி போகிறோம். அண்ணன் சொன்னார், அது வெற்றிமாறன் சார்னு சொல்கிறாரு, உங்கள் பாடல் கேட்ட ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு, நம்ம இதில் ஒரு பாடல் எழுதுங்க அப்படின்னு சொல்லி விடுதலை டூவில் எனக்கு எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. அது என்னென்னா எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்லாம் முடிஞ்சுது, இருந்தாலும் என்னுடைய இதுக்காக கூப்பிட்டு போயிருந்தார். கூப்பிட்டு போய் அங்கே ஒரு நாள் முழுவதும் அவரை நேரில் பார்த்ததும் எனக்கு கைங்கால் ஓடலை, அவரை கிட்ட போனவனும் ஒன்றுமே தோணலை, வார்த்தையும் வரல. போனவுடனே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். உட்காரு அப்படின்னாரு. நான் முனி சேரில் உட்காந்துருந்தேன். எந்த ஊர் அப்படின்னாரு, கருமாத்தூர். ஓ கருமாத்தூர் ராணி அப்படின்னா, ஏன்னா அவருக்கு தெரியும் பக்கத்து ஊர் தான் அந்த பகுதி தானே. அப்படியா, அப்புறம் நல்லா உட்காரு அப்படின்னாரு. நல்லா உட்காந்தேன். பாட்டுக்கு போகலாமா அப்படின்னா, சரி இல்லைன்னா ஏற்கனவே நான் டியூனும் கேட்டுட்டேன், நான் எழுதின வரிகள்லாம்
1: எடுத்துகிட்டு போயிருக்கேன்,
0: எடுத்துட்டு நான் சொல்கிறேன். சொல்லும் போதே பாடியே சொல்லிடுவேன் அந்த டியூனில். நான் அந்த டியூனில் பாடுறேன், முன்னாடி பார்த்துக்கிட்டு செய்ய தெரியாமல் நான் பாடுறேன். வெற்றிமாறன் சார் அப்படி கை வைக்கிறாரு. இல்லை சார், அவன் பாடட்டும், நல்லா தான் பாடுறான், பாடியே சொல்லட்டும் அப்படின்னாரு. அந்த டியூனுக்கே அந்த வார்த்தைகளை பாடியே சொன்னேன். ஒரு சில வார்த்தைகளை ஏற்றுக்கிட்டாரு, ஒரு சில வார்த்தைகள் வேணாம் வேறது கூட. இப்படியே பாதி பாடல் போனவுடனே லஞ்ச் டைம் வந்துருச்சு. லஞ்ச் டைமில் சொல்லிட்டு போகிறாரு, பாதி கிணறு தாண்டிட்டேன், இன்னும் பாதி கிணறு தாண்ட வேண்டியிருக்கு அப்படின்னு. கடைசியில் லஞ்ச் முடிச்சுட்டு அதே மாதிரி டக்கு டக்கு முடிஞ்சுது. மொத்தமும் ஒரு 4 மணி நேரம் ஆச்சு. முடிஞ்சிட்டு ரைட் உள்ளே போயிட்டு வெளியில் வந்து எட்டி பார்த்தாரு. எட்டி பார்த்தேன், பரவாயில்ல, எழுதிட்டேன், பொழைச்சேன். சரி போ பாடிட்டு கூப்பிட்றேன்னு உடனே பாடிட்டு கொஞ்சம் நேரத்தில் ஒரு 1 ஹவரில் முடிச்சிட்டார். ரெக்கார்டிங் முடிச்சு உள்ளே கூப்பிட்றாரு, பாட்டு எப்படி இருக்குன்னு. ரொம்ப அற்புதமாக வந்துருச்சு அந்த பாடல். ஏதோ ஒரு காரணத்தினால படத்தில் இடம்பெறல அந்த படம் பாடல், ஆனால் நல்லா வந்துருந்துச்சு. ரெண்டாவது என்னென்னா, என்னுடைய எழுத்துக்கள் வந்து சில பிழைகள் இருக்கும். நான் பிழையாக எழுதி வச்சுருந்ததை எடுத்து யாரோ அவர் பாடுறதுக்கு கொடுத்துட்டாங்க. எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது சொன்னார், யார் எழுதுனது என்னென்ன கவிஞர் தானா அப்படின்னு, என்ன உள்ளே போய் பாருங்க அப்படின்னு. அவர் வெற்றிமாறன் சார் எடுத்துகிட்டு வந்து இப்படி மூளையை பிடிச்சி தூக்கிட்டு வந்தார் அந்த பேப்பரை. நீங்கள் பாருங்க கவிஞர், அவர் அடித்து திருத்தி அவர் அதில் எழுதியிருக்கார், எழுதி அதை வச்சு தான் பாடியிருக்கார். அதை வெற்றிமாறன் சார் இப்படி மூஞ்சிங்க வா, இதை கொண்டு போய் குப்பையில் போட்டுறாத, ஏதாவது கழுது கழுது தின்னு செத்துரும், வச்சுக்கோ அப்படின்னாரு. ஐயா நீங்கள் வேறு, இது எனக்கு பொக்கிஷம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை வீட்டில் கொண்டு போய் என்ன பண்ணுன்னா ஃப்ரேம் பண்ணி அப்படி பூஜை ரூமில் வச்சுட்டேன். ஏன்னா அவர் கைப்பட எழுதி,
1: நீங்கள் சொல்ல வரது அவருக்கும் புரிஞ்சு எழுதியிருக்காரு.
0: அவர் ஆமாம் என்ன சொல்கிறேன்னா, அவருக்கு புரியுது, தப்பாக எழுதியிருக்கேன்.
1: ஆமாம்,
0: எழுத்து
1: பிள்ளைகள்
0: அந்த மாதிரி, அதுதான் நமக்கு வர பிழைகள். கடைசியில் அந்த பாடல் ஏதோ ஒரு காரணத்து இடம்பெறல. அது வெற்றிமாறன் சாரை வந்து சந்தித்து போய் கேட்டேன், விடுப்பா அது ஏதோ ஒரு காரணத்தினால் இடம்பெறல, சரி நம்ம படம் இன்னொரு படம் நான் சொல்கிறேன் இதுக்கு எழுதிட்டு அப்படின்னு. அதுக்கப்புறம் வாடி வாசல் படம் போச்சு, அதுவும் பாடி வாசல் பாடல் முடிஞ்சிச்சு. அந்த பாடல் வந்து தயாரிப்பாளர் கலைப்புலி தானு சார் பார்த்துட்டு ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கீங்கப்பா அப்படின்னு பாராட்டினார். டிலே ஆகுதுன்னு தெரிஞ்சு என் கையில் உடனே பேமெண்ட்டையும் கொடுத்தாரு.
1: அது பாருங்க, அதாவது நம்மளுக்கு என்னடா நம்ம பாட்டு வரலையே அப்படின்னா கூட அதுலேயும் ஒரு வாசல் திறக்குது உங்களுக்கு.
0: அடுத்த படம் அவர் தயாரிப்பாளர் வந்து கூப்பிட்டு பாராட்டுறாரு. தயாரிப்பாளர் மட்டும்ல, அவர் நல்ல சிறந்த ஒரு கலைஞன், பாடலாசிரியராகவும் பாடல் எழுதியிருக்காரு. அதை வச்சு பாடல் யார் எழுதுனதுன்னு கேட்குறாரு. கேட்டுட்டு வர சொல்லுங்கன்னு நான் போய் பேசினேன். ஒரு அழக மரியாதை கொடுத்து, ஒரு புதுசாக வந்திருக்கு ஒரு பாடலாசிரியர், இப்போ தான் ஒரு பாடல் எழுதியிருக்கான், சாதாரணமாக பேசலாம். இல்லை கூப்பிட்டு வச்சு மரியாதை கொடுத்து அவர் கவரில் பணம் வச்சு கொடுத்து, படம் கொஞ்சம் டிலே ஆகுது, ரொம்ப அற்புதமா இருந்தீங்க, இதுதாங்க என்னுடைய சந்தேகம்.
1: இதுதான் வந்து உங்களுடைய அந்த கலைக்கு கிடைச்ச மரியாதையா நம்ம நினைக்கலாம் இல்லையா?
0: அதுதான் நம்மளுடைய தேடல், நம்மளுடைய திறமை நமக்கு கொடுக்குற பரிசு அது. அதுக்கு மேல் கடவுள் நமக்கு கொடுக்க வைக்கிறது. இதுக்கப்புறம் வெற்றிமாறன் சார் சொல்றாரு, சரி விடுங்க இன்னொரு படம் பண்ணுவோம், நம்ம மாஸ்க் ஒரு படம் பண்ணுறோம் நம்ம தயாரிப்பில், அதில் எழுதுங்க அப்படின்றாரு. மாஸ்க் படத்தில் வாய்ப்பு கொடுக்குறாரு. அது பல ரூபங்களில் போயிடுச்சு அந்த பாடல். கண்ணு மொழி காக்கா முல்லா பார்த்தா சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு அந்த பாடலை பாடி ரீல்ஸ் பண்ணுறாங்க.
1: அதாவது உங்களோட ஓமைகளே அப்படி இருக்கு. இப்போ நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி நிலவு மலர் இப்படியே நம்ம கேட்டுட்டு புதுசா இருக்கேன்னு
0: கண்ணு மூலி காக்கா முல்லா புருவ ரெண்டு குருவ நெல்ல அப்படின்னு. குருவ நெல்னா என்ன அவரே கேக்குறாரு, ஓ அந்த கொத்தா குருவ நெல் அப்படி சொல்றீங்களோ அப்படின்னாரு. ஆமா, ஏன்னா கொத்த பெருசா அப்படி வளைஞ்சிருக்கும், அதை புருவத்தோடு

0: ஒப்பிடும்போது நல்லா இருக்கு சூப்பர் அப்படின்னு. அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு அது பார்த்தீங்கன்னா நல்லா போயிடுச்சு அந்த பாட்டு. எனக்கு கொடைக்கானல் ஒரு தடவை போயிருக்கும்போது ஒரு சொட்டர் கடை, அந்த கடையில் அப்பா அம்மா ஒரு குழந்தைய வந்து டான்ஸ் ஆட வச்சு இதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ரீல்ஸ் எடுக்கிறாங்க, இந்த பாட்டை தான் எடுக்கிறாங்க. கண்ணு காக்காமல் இந்த பொண்ணு பாடுது, ஒரு குட்டி பொண்ணு. யதார்த்தமா அந்த சொட்டர் கடைக்கு அந்த பக்கம் போகும்போது பாடல் கேட்குது, நம்ம பாட்டு கேட்குதுன்னு உள்ள பார்த்தா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் போய் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு உள்ள போய் பார்த்துட்டு, அப்புறம் அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமான, ஐயோ இந்த பாட்டு எங்களுக்கு என் பொண்ணுக்கு பைத்தியமா
1: பாட்டு போடுறதா இங்கே விளையாடுற மாதிரி
0: சொன்ன உடனே, சரிங்க அந்த பாட்டை நான் தான் எழுதுனேன், நீங்க தான் எழுதுனீங்களா, இருங்க பாக்குறோம் சொல்லி உள்ள போய் பார்த்துட்டு, ஆமாங்க கருமாத்தூர் மணிமாறன் நீங்க தானா அப்படின்னு. ஆமாங்க ஒண்ணுமே சொல்லல, ஒரு 800 ஒரு சொற்ற எடுத்துருந்தாங்க கிஃப்டா கொடுத்தாரு. வேணாங்க நான் காசு தரேன் அப்படின்னு, இதுக்காக வந்து உங்களை பார்த்த மாதிரி ஆயிருங்க அப்படின்னு. அவங்களோடது அப்படியும் 1000 ரூபாயா இருக்கும் அந்த சொற்ற, இது நல்ல ரெயின் கோட் மாதிரி இருக்கு. வச்சுங்க நான் காசு கொடுக்குறேன், 500 ரூபா கொடுக்குறேன், எனக்கு குறைச்சி கொடுங்க 500 ரூபா கொடுக்குறதுனா, இல்லை வேண்டவே வேண்டாம் இது வச்சுங்க இது எங்களோட கிஃப்ட்டு அப்படின்னாரு. அதாவது நடிகர்கள் நிறைய போட்டோ எடுப்பாங்க, இந்த மாதிரி பாடல் ஆசிரியர் வந்து யாருக்கும் தெரியறதில்லை.

0: on the beach. The best thing about beach is, na, I love the sunrises.
1: நம்ம கிளையன்ட் ஒருத்தர் கன்னியாகுமரியில இருக்கிறாரு. He have a resort there. Sunrise, sunset, both at same place. நடுவுல திருவள்ளுவர் வேற இருப்பாப்ல.
0: Shall we go? போய் போட்டோ எடுத்து அனுப்பு. I'll put it on Instagram.
1: Very

0: ரொம்ப ஸ்வீட் இருக்குடா.
1: கேரளால மை கிளைண்ட் இஸ் ஹேவிங் ஒன் பிக் தென்னந்தோப்பு. அங்கே ஹி இஸ் ஹேவிங் ஃபார்ம் ஹவுஸ் ஸ்விம்மிங் பூல் அண்ட் ஆல். அங்க ஏல் இன்னும் ஸ்வீட்டா இருக்கும்.
0: இங்கனப்ப சொல்டா.
1: யூ வாண்ட் வாழ்க்கை?
0: வாட் இஸ் வாழ்க்கை?

0: பாண்டிச்சேரியில என் ஃப்ரெண்டோட ரெசார்ட் இருக்கு, இதை அப்படி வர மாட்டிய, அதான் நானே வேணான்னு சொல்லிட்டேன்.
1: போலாம் நாளைக்கு. இயற்கையையும் மனித உணர்வுகளையும் எழுத்துக்களால செதுக்கும் நவீன கால கவிஞர் கருமாத்தூர் மணிமாறன் அவர்களோட இணைந்து நம்ம இசையும் நானும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு

0: பண்றோம்.
1: இப்போ சேயோன்ல ஒரு டீஷர்ட்ல ஒரு பாடல் வருது, அந்த பாடல் வந்து நான் எழுதின பாடல் தான், அதுவும் இப்போ மில்லியன்ஸ் நிறைய போயிருக்கு அந்த பாடல்.
0: அது பாடலாமா?
1: அது பாடலாம். அது இப்போ இதுல டீஷர்ட்ல வந்து அந்த மூணு லைன் மட்டும் எப்படின்னா, பண மரமா எட்டு வச்சு சூரியனை பொட்டு வச்சு வாராம் வாராம் பாரு விரும்மாண்டி
0: ஒரு ஹீரோ
1: சாமி இறங்கி வரும். அந்த பாடலும் நல்லா போயிடுச்சு, எல்லாம் பாராட்டினாங்க. இன்னும் நிறைய பாடல் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு, எல்லாம் வரணும்.
0: நீங்க பாட்டு செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கீங்க, அதனுடைய பலனை இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிறீங்க.
1: அவ்வளவுதான்,
0: அதுதான் அந்த பொறுமைக்கு கிடைச்ச ஒரு பரிசா நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடித்த திரைப்பட பாடல்கள், நீங்க கேட்டு ரசித்த திரைப்பட பாடல்கள், இந்த கவிஞரால இதை நான் கேட்டேன் அப்படியும் இருக்கலாம், அதை பத்தி நீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க.
1: நிறைய பாடல்கள் பிடிக்கும். சினிமா பாடல்னாலே கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய அழகா இலக்கியம் கலந்த பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய வரிகள் ரொம்ப நெத்தி பொட்டில் அடிக்கிற மாதிரி.
0: ஏதோ ஒரு ஒன்னு ரெண்டு பாடல்கள் பாடுங்க.
1: இந்த ஆட்டுக்கும் இந்த ஆட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் பெரும் கூட்டு இருக்குது கோணாரே, இதை ஓட்டி ஓட்டி தேர்ந்தவர்கள் ஒரு முடிவும் காணாரே. அழகா ஒரு வேப்ப மர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும் போதே சொல்லி வைப்பாங்க உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. அவ்வளவு அழகா நச்சுன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரியான வரிகள். ரெண்டாவது கவிதையின் அடையில ரொம்ப அற்புதமா எழுதுறவர் நா முத்துக்குமார். அவர் ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் கூட்டுகிறாய், அற்புதமான அந்த வரிகள் மூலம் அழகா பாடலாக்குவாரு. அவருடைய இது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் உணர்வு ரீதியா சொல்றதுல இவர் அண்ணன் சிநேகன் ஐயா பாடல்கள் ரொம்ப அற்புதமா இருக்கும். சொந்த பந்த வாழ்க்கை சொர்க்கத்துக்கும் மேல அழகா சொல்லுவார். அந்த மாதிரியான பாடல்கள் சிநேகன் சாருடைய பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். வைரமுத்து அவர்களுடைய அவர் சொல்லவே வேணாம், ரொம்ப அற்புதமா, அதாவது ஒரு இயற்கையோட ஒப்பிடுவார் ஒவ்வொரு பாடல்களும். நான் நிறைய தர அவருடைய பாடல்கள் ஆச்சரியப்பட்டு, இந்த ஜீன்ஸ் படத்துல அன்பே இருவரும் புடிநடையாக
0: அமெரிக்காவை
1: வளவரும் கடல் மேல் சிவப்பு கம்பளம் வெறுத்து ஐரோப்பாவில் குடிபுகவும், அது ஆக்சிஜன் தீர்ந்து போனாக்க என் மூச்சு காத்தை கூட
0: தருகிறேன்.
1: எப்படி பாருங்க, ஒவ்வொரு வரிகளும் அழகா எழுதுவார். அந்த மாதிரியான வைரமுத்து அவர்களுடைய வரிகளா வேணும், இன்னும்
0: இன்னும் நிறைய
1: அப்படியான அந்த மாதிரி பாடல்கள் ரசிப்போம். இப்போ அருண் பாரதி அவர்கள் இளம் கவிஞர் வந்துகிட்டு இருக்காரு, அவருடைய பாடல்கள் நிறைய இருக்கு. அருண் பாரதியோட ஒரு பாடல் கேரளாவில் வந்து பாட புத்தகத்திலேயே இடம்பெற்றிருக்கு. கலோக்கியலான பாடல்கள் நல்லா எழுதுவார், அவருடைய பாடல்களையும் ரசிப்பேன். இவர் பெருசு அவர் பெருசு இல்ல, எல்லாருடைய பாடல்களையும் கேட்கணும். அப்படி கேட்கறதுனாலதான் நமக்கு ஒரு புதுசா ஒண்ணு வரும். அப்போ அந்த கேட்டுட்டு நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, கிராமம் சார்ந்த வரிகள்
0: உங்களுக்குன்ற அடையாளத்திலயும் நீங்க இருக்கீங்களா,
1: நமக்கானதையும் வச்சுக்கிட்டு அவங்க இதையும் கேட்கணும். சில நேரங்கள்ல அதற்கான பாடல் கேட்டு நமக்கு வாய்ப்பு வரும்போது அவங்களுடைய பாணியில எடுத்து எழுதணும். எல்லா பாடல்களையும் கேட்கணும்.
0: கண்ணதாசன் ஐயா அதுல என்ன பாடல் உங்களுக்கு அவரோட வரிகள்?
1: கடைசி வரிகள் அவருக்கே எழுதிட்டு போன மாதிரி இருக்கும். கண்ணே கலைமானி அவருக்கு அவரே எழுதினது மாதிரி, நான் போயிட்டு வர்றேன் கலங்காத அப்படின்னு சொன்னது மாதிரியே இருக்கும் அவருடைய வரிகள்.
0: இதெல்லாம் நீங்க
1: ரசிச்ச வரிகள்.

வாலி அவரு அதுக்கு மேல. புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புலவன் நான். அழகான ஒரு பொண்ணு அப்படி ஒரு புத்தகத்தோட இணைச்சிருப்பாரு. பொறுமைகள் அவர்கிட்ட வந்து அவ்வளோ அழகா இருக்கும். அவர்கிட்ட வந்து சிரமப்படவே வேணாம் வார்த்தைகளுக்கு. அழகா போயிட்டு இருக்கோம். அதாவது ஒரு பொண்ணை வர்ணிக்கிறதுல இது கண்ணங்களா இல்ல தென்னங்கள்லான்னு. காதலினும் தேர்வு எழுதி காத்திருந்த மாணவன் நான். அழகா இப்பயும் ட்ரெண்டிங்க்கு வந்துட்டார். அவருடைய வரிகள் அதுக்கு மேல இருக்கும்.

0: தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் கருமாத்தூர் மணிமாறன் அவர்களோடு இணைந்திருக்கிறோம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: இப்போ ட்ரெண்டிங்காவும் நீங்க சில பாடல்கள் எழுதிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம், அதாவது இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் கூட போட்டு, அதை பற்றி சொல்லுங்க. அந்த மாதிரி நீங்க எழுதிருக்கீங்களா?
2: எழுதியிருக்கேன். இப்போ ஒரு பாடல்கள் போயிட்டு இருந்துச்சு.
1: இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன், என்ன ரகுநந்தன் போன்றவரோட பணியாற்றின அனுபவம் குறித்து சொல்லுங்க சார். அவங்களோட நீங்க பணியாற்றிருக்கீங்க இல்லையா?
2: அவர் சந்தோஷ் நாராயணன் அவரோட பேட்டைக்காளி அப்படின்னு ஒரு வெப் சீரியஸ், அதுல டைட்டில் சாங் வாடா தமிழா அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு பாட்டு. இந்த பாட்டு எப்படின்னா ஒரு 8 வரி 10 வரிக்குள்ளே தான் இந்த பாட்டோட டியூன் அனுப்பிச்சிட்டாரு, டக்கு டக்கு முடிஞ்சிச்சு. அது சந்தோஷ் நாராயணன் அந்த மியூசிக் பண்ணியிருக்காருன்னு தெரியல. டேரக்டரு எனக்கு அனுப்புகிறாரு, ராஜ்குமார் டேரக்டர். அவர் யாருன்னா வெற்றிமாறன் சாரோட அசிஸ்டண்ட். அவர் அனுப்பிச்சி விட்றாரு. இதே மாதிரி தான் நைட்டு 11 மணி, ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிருது. காலையில் இதே மாதிரி அவர்கிட்ட டேரக்டர்கிட்ட அடித்து கேட்குறேன், சார் என்ன சார் ஆச்சு, இன்னும் உங்களுக்கு பாட்டு அனுப்பலையா? இந்த இருங்க அப்படின்னா சந்தோஷ் நாராயண் இப்போ லைனில் வர்றாரு. நானா சார்? சந்தோஷ் நாராயண் சார். நீங்களா அப்படின்னா எனக்கு நீங்கன்னு சொல்லலை அப்படின்னா, நான் தான் பண்ணது, பாடல் முடிஞ்சிச்சு, நல்லாயிருக்கு, எப்படி இருக்கு கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னாரு. கேட்டுட்டு பரவாயில்ல சார், அற்புதமாக முடிஞ்சிருக்கு, எப்போ பண்ணி முடிச்சிங்க சார்? நீங்கள் என்ன இந்த தமிழ் படத்தில் கடைசியில் போலீஸ்காரங்க வர மாதிரி ட்ரிங்க் ஆள் சுட்டுக்கிட்டு வருவாங்க இவருக்கு, அந்த மாதிரி வரீங்களே? நான் நைட்டு 12 மணிக்கெலாம் முடிச்சு அவருக்கு அனுப்பிச்சுட்டேன், அவர் இப்போ தான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டாரா அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னா ரொம்ப ஜாலியான மனுஷன், அழகாக பண்ணுவார், ஜாலியாக சிரிச்சு பண்ணுவார். இப்போது ரீசெண்டாக இந்த படம் நான் அவர் கூட பண்ணது செய்யும் சியோன்ல, அந்த பாட்டு
1: அவர் தான் இசையமைப்பு,
2: அவர் தான் டேரக்டா சிவா சார் வந்து லைன் கொடுத்து காலில் வராரு. இந்த மாதிரி ஒரு பாடல் சாமி இறங்கி வருது, இந்த சூழலில் ஒரு புல் அரிக்கணும் பாட்டு வரிகள் அப்படின்னு, சரிங்க சார் அப்படின்னா அவர் கேட்குறாரு, டியூன் கொடுங்க சார், நான் டியூன் போட்டு விட்றேன், உங்கள் டியூன் தான் இல்லை, நீங்கள் என்ன எழுதுனாலும் சரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. கட்டு இன்னும் வரிகளை போட்டு விட்டேன்னா இதே கொஞ்ச நேரத்தில் எனக்கு அனுப்பிச்சு விட்டாரு.
1: உங்களுக்கு வந்து இது நல்ல ட்ரெண்ட் ஆயிடுச்சு போல இருக்கு, அந்த தாய் கிழவிலேருந்து ஒருத்தர் இன்ட்ரடக்ஷன் இல்ல ஒரு விறுவிறுப்பா அந்த மாதிரி இதுக்கு உங்களை
2: தேடி வந்துடுறாங்க. கடவுள் இதுவும் ஆசீர்வாதமோ இல்லை, எங்கிட்ட அவங்க லைன் கிடைச்சிருது, அவங்களும் நம்மளை தேடி வந்துடுறாங்க. அந்த வில்லேஜ் ட்ரெண்ட் செட் ஆயிடுது. முடிச்ச உடனே பாட்டு அனுப்பிச்சிட்டாரு மகாலிங்கம்,
1: இவரே மகாலிங்கம்,
2: டிஎம் மகாலிங்கம் ஃபர்ஸ்ட் இவரே பாடியிருந்தாரு. கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சார், கொஞ்சம் அலைப்பிச்சு வேணுமே, நான் பாட போறதில்ல, வி எம் மகாலிங்கம் பாடுறாரு அப்படின்னா

0: அவர் பாடினது இதில் வரும் பாருங்க, அந்த டீசர்ல தேயோன் டீசர்ல அந்த வரிகள் வந்து கரெக்டாக சேயோனேன்னு முடியணுங்க. எனக்கு ஒரு ரெண்டு வரி போட்டு கொடுத்துருங்க லாஸ்ட்டில் அப்படின்னா, அதுதான் சேயோனே லாஸ்ட்டில் முடியும். அந்த வரிகள் போட்டோடனே முடிச்சுட்டா இருக்க அவரு ஃபாஸ்ட்டாக அவுட் பண்ணுவார், டக்கு டக்கு டக்கு. ஒரு அவருக்கேற்ற மாதிரி நம்ம லிரிக் கொடுக்கணும் ஃபாஸ்ட்டாக. அவர் ஒர்க் பண்ணுவார், அவங்களோட எல்லாம் போகும்போது எப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஸ் மாதிரி போகணும்,
1: அப்படி கூட
0: போயிட்டே இருக்கணும், அப்போ தான் அவங்களோட நிற்க முடியும். இல்லைன்னா வேற யாராவது போடுங்கப்பா அப்படின்ற விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால என்ன செய்யறது, அவங்களோட வேகமாக அவங்க ஃபாஸ்ட்டு ஓடிடுறது மேலே வந்துருச்சு அந்த பாடல். அவரோட அனுபவங்கள் அது. என்ஆர் ரகுநந்தன் சார் வந்து நல்ல ஒரு இசையமைப்பாளர், ஜிவி பிரகாஷ் அவர்கள்ட்ட வந்து துணை இயக்குநராக இருந்தார், இசையமைப்பாளராக இருந்து அவர் இப்போ படங்கள் நிறைய படங்கள் நல்ல படங்கள் அற்புதமான பாடல்கள், மஞ்சப்பை படம் நிறைய படங்கள் ஹிட் கொடுத்துருக்காரு.
1: சரி, நீங்கள் எந்த படத்தில் அவரோட ஒர்க் பண்ணுறீங்க?
0: அவர் இந்த ஒரு தேசிய விருது கூட வாங்கினார், கள்ளி காட்டில் பிறந்த தாய், அது வைரமுத்து அவர்களுக்கு கிடைச்சது. அவருடைய இசை தான், ரொம்ப அற்புதமான பாடல்கள்லாம் பண்ணியிருக்காரு. அவருடைய இசையில் நான் எழுதின பாடல் அப்படின்னா வெள்ளிமலை, நான் முதல் முதல்ல சொல்லியிருந்தேன் அந்த வெள்ளிமலை அந்த படம் தான் எனக்கு அவர் முதல் முதல் அறிமுகமும். அந்த படத்தில் ஒரு பாடல் எழுதியிருந்தேன், அதுக்கப்புறம் அவருடைய இசையில் ஒரு பாடல் இப்போ வந்தது, கிறிஸ்டினா கதிர்வேலன்
1: பார்த்துருக்கோம் நிறைய.
0: அந்த படத்தில் வந்து ஒரு பாடல் எனக்கு ஒரு அப்பாவை பற்றின ஒரு சாங் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இப்போது சமீபத்தில் மீன்பாடி வண்டின்னு ஒரு படம் அவர் கூட தான் போயிட்டுருக்கு. இப்போ விழா நாயகன் ஒரு படம் வந்திருக்கு, அந்த படத்துலையும் அவரோட இசையில் தான் நான் எழுதியிருக்கேன் பாடல். நிறைய அழகான ஒரு பாடல் இதில் ஒரு இது என்னென்னா, ஐயா வைரமுத்து அவர்கள் வந்து மூணு பாடல் எழுதிட்டாங்க, கடைசியாக ஒரு பாடல் அந்த இறுதி காட்சியில் வர வேண்டிய ஒரு பாடல் எனக்கு கொடுத்துருந்தாங்க வாய்ப்பு. நான் அவருக்கு டைரக்டர்கிட்ட கொடுக்கும்போதே சொன்னேன், பாடல் இதுக்கு முன்னாடி யார் எழுதியிருக்காங்க, ஐயா வைரமுத்து ஐயா எழுதியிருக்கேன், நல்லா கேட்டுக்குங்க, இன்னொரு கவிஞர் எழுத முடியாதுங்கய்யா பார்த்துக்குங்க அப்படின்னா, நீங்கள் எழுதுங்க நான் பார்த்து சொல்லிக்கிறேன். சரி, நானும் எழுதிட்டேன். எழுதிட்டால் பாடல் வந்து அற்புதமாக வந்துருச்சு. ஏன் அப்படி டைட்டில் வரும்போது கவி பேரரசு வைரமுத்து கீழே கருமாத்தூர் மணிமாறன் போடுவாங்களான்னு, அதெல்லாம் முடியாதுங்கய்யா கடைசியில் போடுவோம். ஏன்னா அவங்க பெரிய ஆட்கள், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுக்க, அவங்க கூட பேர் போடுற அளவுக்குலாம் இன்னும் நம்ம வளர்ச்சி அடையில. சும்மா அவர் இதுக்கு தான் கேட்டேன், ஏன்னா அதுக்கெல்லாம் இன்னும் தகுதி வேணும், அவங்க கூட சேர்ந்து பேர் போடுற அளவுக்கு இன்னும் நமக்கு தகுதி இன்னும் வளரணும், இப்போ தானே எட்டு வைக்கிறோம். அதனால் எங்கேயாவது கடைசியில் ஒரு மூலையில் போடுங்கயா பேரை. அவர் ஒரு டைரக்டர் சொல்லிட்டாரு, ஓகே உங்களை ஸ்க்ரோலிங்கில் போட்டுக்கோங்க.
1: சரி,
0: இந்த அனுபவங்கள் என்ஆர் ரகுநந்தன் சார்
1: கிட்ட
0: ஒர்க் பண்ணது இதெல்லாம்.

0: காதல், வீரம், சோகம் என்று எந்த ஒரு உணர்வையுமே தனது வரிகளால உயிர்ப்பிக்கும் திறமை படைத்தவர். தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் கருமாத்தூர் மணிமாறன் அவர்களோடு இணைந்திருக்கிறோம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: நீங்க ஜி.வி. பிரகாஷ்குமார் சாரோடையும் ஒர்க் பண்ணிருக்கீங்க இல்லையா, இந்த மாஸ்க் படம் அவர் தான். அவரு என்ன உங்களுக்கு சொன்னாரு அந்த அனுபவம்?
2: அவரெல்லாம் நான் பார்க்கக்கூடிய வாய்ப்பே எனக்கு இருக்காது. அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எப்படி கிடைக்குதுன்னா, இவர் வெற்றிமாறன் சாருடைய அலுவலகத்தில் இந்த பாடல் எழுதிட்டு இருக்கும்போது இரு ஜி.வி. வரேன் இருக்காப்புலன்னு, சார் வர சொல்லுங்கள் சார், நான் அவர் பார்த்துக்கிறேன் சார். பாடலாசிரியருக்கும் இசையமை பாடல் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சியவே பார்த்துக்கிற முடியாது. சார் ஜி.வி. சார் நான் பார்த்துக்கிறேன் வர சொல்லுங்கள் சார், நான் வந்துட்டார். அவரும் ரொம்ப சிம்பிளாக தான், ரொம்ப அப்படியெல்லாம் ஹிட்லாம் கிடையாது. வாங்க வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு கை கொடுக்குறாரு. உட்காந்து பேசி அப்போ அந்த பாடலை பற்றி சொன்னோடனே, கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் வரிகள்லான்னு அவர் கவிஞர் ஸ்பெஷல் பாடிய சொல்லுவார் உங்களுக்கு அப்படின்றாரு. அப்படின்றாரு வெற்றி பாருங்க, அப்படியா சொல்லுங்கள் அப்படின்னோடனே பாடுறேன், கரெக்டாக இருக்கா? ஆ கரெக்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தன்னு தானா நன்னா அண்ணு மொழி காக்கா முள்ளா, கரெக்டாக இருக்கா சார்? ஆ ரைட்டு, நெடியில் கூறியெல்லாம் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்குது, ஓகே பிரச்சனை இல்லை, சரிதான் அவர், சரி சரி ஓகே பண்ணுவோம் அப்படின்ட்டு அவர் அவ்வளோ ஓகே. அவர் இது லைட்டாக தவறுனா கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் சரிப்படுத்திக்கலாம் அவ்வளோதான் சரியாயிடுச்சு அப்படின்ட்டு வருவார். அவர் கூட அனுபவமாக தான், ஆனால் அதிகம் பேச மாட்டேன். ஆ சரிங்க, இல்லை ஆமாம் ஓகே அவ்வளோதான்.
1: நம்ம பண்ணாலும் அவரும் திருத்திக்கிறேன்னு
2: சொல்றாரு. லைட்டா தத்தகாரங்களே தான் நகர்ந்து வரும்போது நான் பார்த்துக்குவோம். நல்ல வார்த்தைகள் வரும்போது மியூசிக்கை போட்டுக்குவோம், ஓகே நல்லா இருக்கு சார் அப்படின்ட்டாரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே கீழே வந்து, சார் ரொம்ப அற்புதம், அழகாக அதுவும் என்னுடைய படத்துக்கு இந்த பாடல் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் அப்படின்னு பாராட்டி, அங்கே இருக்கும்போது கூட பேசலை, கீழே வந்து பேசிட்டு போறாரு. வெற்றிமாறன் சார் முன்னாடி உட்காந்துட்டாருன்னா எல்லாரும் இப்படி அமைதியாக உட்கார்ந்து தான், நம்ம எதை நோக்கி வர்றோமோ, நம்ம எதுக்காக உழைக்கிறோமோ அது நடக்குது
1: நடக்குது.
2: ஆனால் எனக்கு என்னென்னா, எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம தலையில் ஏதாவது ஒரு வெயிட்டோ ஏதோ ஏறிடக்கூடாது அப்படின்ற மட்டும் பெயும்போலே போயிடுவோம். இன்னும் நம்ம கடக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்ட்டு போயிடுறது.
1: நீங்கள் எதையுமே உங்களோட ட்ரெண்ட்லேயே எடுத்துகிட்டு
2: போயிடுறீங்க. ஆமாம், சாதாரணமாகவே போயிருது. சில இடங்களில் அந்த பாடல் எழுதுன இவர் தான் அப்படின்னா, இவரா பார்த்தா அப்படி தெரியலைங்க, இவர் சாதாரணமாக போயிட்டுருக்காப்புல, உண்மை இவர் நீங்க தான் எழுதுனீங்களா அப்படின்னா, ஆமாங்க இதுக்காக நான் போடா போட்டுக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னா. இல்லை சில பேர் சும்மா யூடியூப்பில் ஒரு ஆல்பம் ஹிட் ஆனாலே பயங்கரமாக அப்படி போயிட்டு அப்படி போகிறாங்களே அப்படின்னு, அதெல்லாம் வரக்கூடாதுன்னு தான் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இன்னும் நிறைய தூரம் போகணும்.
1: ஸோ இதெல்லாம் உங்களுடைய வரப்போகிற படங்கள், நீங்கள் இப்போ சொன்ன அந்த படங்கள் எல்லாமே இல்லைங்களா?
2: மீன்பாடி வண்டி எல்லாமே வரப்போகிற படங்கள் இன்னும் நிறைய இருக்குது. தேனனுடைய இயக்கத்தில் இருளன் ஒரு படம், அதில் மூன்று பாடல் நான் எழுதியிருக்கேன், அதெல்லாம் வரும். அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பேர் கொடுக்கும்.
1: சரிங்க சார், இதெல்லாம் தான் உங்களுடைய ஃபியூச்சர்
2: எல்லாமே. இந்த அக்டோபர் இந்த தீபாவளியை நோக்கி நகர்கின்ற படங்கள் எல்லாமே

0: நவீன கால கவிஞர் கருமாத்தூர் மணிமாறன் அவர்களோட இணைந்து நம்ம இசையும் நானும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறோம்.
1: நீங்க வேற என்ன மாதிரிலாம் நீங்க வேற ஏதாவது ஆசைப்படுறீங்களா? புக் போடணும் அந்த மாதிரி உங்களுடைய கோல்ஸ்?
2: ஆமா, அதுவும் இருக்கு. ஒரு போக போக ஒரு கதைகள் இல்லைன்னா ஒரு புத்தகங்கள் ஏதாவது போடணும்னு ஆசை தான். கலைப்பொலி தானு சார், புத்தகங்கள் போட்டிருக்கீங்களான்னு கேட்டாரு. நான் போடணும்னு ஆசை தான் சார் அப்படின்னா, ஒரு ஏதாவது ஒரு புத்தகம் பண்ணுங்க, அதுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னா சொல்லுங்க, கேளுங்க, நான் செய்யறேன் அப்படின்னாரு. அவர் கொஞ்சம் தைரியம் கொடுத்தாரு. ஒரு புத்தகங்களுக்கு ஒரு நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். இது சில உண்மை சம்பவங்களையும் அதோட சேர்த்து சில கற்பனை கதையாகவும் ஒரு அழகியலான ஒரு கதை, அதில் ஒரு உண்மை சம்பவங்கள் இணைச்சு பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை இருக்கு. அதுக்கான ஆலோசனை நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான நிறைய புத்தகங்கள் தேடிக்கிட்டு இருக்கேன். அது சம்பந்தமான புத்தகம் படித்த நபர்களையும் தேடி கேட்டுக்கிட்டு இருக்கேன். விரைவில் வரும். ஒரு புத்தகம்னாலும் நல்லா இருக்கணும், ஒரு அழகியலாக பேசப்படணும், அதுக்கப்புறம் அதோடைய மதிப்பை வச்சு அடுத்தடுத்த புத்தகங்களோட நமக்கு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு
1: தான்.
2: ஆமாம், அது போய்கிட்டு இருக்கு. அடுத்து என்னென்னா பாடணும். இப்போது சமீபத்தில் நிறைய படத்துக்கான வாய்ப்புகள் நாம் பாடியே அனுப்பும்போது வாய்ஸ் நல்லா இருக்கு. அடுத்து மந்திரமூர்த்தி ஐயா ஒரு படம் பண்ணுறாங்க, அவர் கூட கேட்டார், நல்லா பாடுறீங்க, வாய்ஸ் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி இசையமா சித்து அவர்கள்ட்ட, இந்த படத்தில் பாட வச்சுருவோமா, நல்லா இருக்கே வாய்ஸ் அப்படின்னு கொஞ்சம் வாய்ஸ் செக் பண்ணிக்கிறோம். இதை வச்சு என்ன பண்ணால், இப்போது இருளன் இந்த படத்துக்கு எப்படின்னா முத்தையா அவர்கள் இயக்கத்தில் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு தொகையராவுன்னு வருது. அந்த தொகையராகவே கம்பீரமாக இருக்கணும். அது என்னென்னா இது நம்ம திறமையை காட்டும்னு சொல்லி என்ன ஒரு சின்ன இது பதிஞ்சு கொடுத்தேன். அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்றைக்கி கூட அவர் சொன்னார், வாங்க மியூசிக் டைரக்டரை பார்த்து ஒரு வாய்ஸ் செக் எடுத்துக்குவோம், இது ஓகே அப்படின்ட்டானா அந்த பாட்டை நீங்களே பாடிடுங்க. இந்த மாதிரி பாடல்கள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது எதுக்குன்னா பாடல்கள் வர்றது பாடுறதுக்கான திறமைகளுக்கான மேடைகள் கிடைக்கும், கொஞ்சம் பொருளாதாரம் கிடைக்கும். அதுக்காகத்தான், பொருளாதாரத்துக்காக இல்லை, என்னுடைய திறமைகள் எதுவாக இருந்தாலும் அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் என்னோடய அடுத்து பாடகர். பாடல் ஆசிரியராக இருந்து பாடகராகணும், அதுக்கப்புறம் முடிஞ்சால் ஒரு நடிகன். இதுதான் எனக்கு வீதி நாடகம் தானே, நம்ம நடிச்சே பண்ணுவீங்க. வீதி நாடகத்தை பொறுத்த வரைக்கும் நடிக்கிறது அப்படிங்கிறது எப்படின்னா, டைலாக் பேசுகிறவன் தான் பாட்டும் பாடணும். பாட்டு பாடுறவன் எப்படின்னா, பாட்டு பாடுறவன் தான் பாட்டு எழுதணும், எழுதிக்கணும். அவனுக்கான சூழ்நிலை பாட்டு எழுதி பாட்டு பாடணும்னா, ஒரு நாடகத்தில் பாடும்போது முன்னாடி ஒரு 200-300 பேர் உட்கார்ந்தாலும் அவங்களுக்கு கேட்குற மாதிரி பாடணும். மைக்கு இருக்கும், இருந்தாலும் மைக்கில் விட்டு வெளியில் இருக்கும்போது அந்த கடைசியில் கேட்குறவனுக்கு பாடணும். பாடணும், ஆடணும், நடிக்கணும். இதுதான் வீதிநாட கலைஞனுக்கே இருக்கிற திறமை. அதுதான் அதுலேருந்து வந்ததுனால என்னென்னா, நம்மளுடைய திறமை எல்லாத்தையும் இந்த திரைத்துறைக்கு கொண்டு செல்லணும் அப்படின்னு ஒரு ஆர்வம்.
1: இதெல்லாம் ஈடேறணும், அதான் நாங்களும் ஆசைப்படுறது. ஏன்னா இத்தனை திறமை இருக்குன்னு போது எல்லாத்தையும் நம்ம வெளிக்காட்டுவோமே, அத்தனை வாசகங்கள் திறக்கட்டும்.
2: இல்லைன்னா விட்டுறலாம், இருந்து இருந்து இருக்கு, ஏன் விடணும் அப்படின்னு அதுக்கான முயற்சி. அதுக்கான முயற்சி இப்போ இல்லை, நான் ஒரு 5 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன்.
1: ரெண்டாவது வந்து கிராமிய பாடல், சினிமா பாடல், அப்படி ஒற்றுமை இருக்கா? அதுக்கு ஏதாவது உதாரணம் நீங்க சொல்ல முடியுமா?
2: கிராமிய பாடல்னும் போது கஞ்சாப்பூ கண்ணால் கிராமிய பாடலாக பாடப்பட்டதான். இது எப்படி பாடப்பட்டுச்சுன்னா, கஞ்சாப்பூவு கண்ணால் செப்பு செல்ல ஒன்னால் இடுப்பு வேட்டி அவரு தடி நீ சிரிச்சா தன்னால் தட்டாங்காய் பல்லால் நீ சொன்ன ஒத்த சொல்லால் சூரியனையும் உடப்பேண்டி கவட்டை எடுத்து கல்லால் இப்படி தான் பாடப்பட்டது. இது வந்து யுவன் சார் அவருடைய இது போகும்போது, கஞ்சாப்பூவு கண்ணால செப்புச்சல ஒன்னால இடுப்பு வெட்டி அவரு தடி நீ சிரிச்சா தன்னால இப்படி போயிடுச்சு. அது கிராமத்து பாடலை ஒரு நவீன இசையோடு கோர்க்கும் போது அது இது மாதிரி ஆயிடுது. இப்போ கூட ஒரு பாட்டு பண்ணோம், ஓம்பாட்டுக்கு போறியே, இது கூட இது என்னச்சுன்னா சினிமாவில் போகும்போது, அது ஓம்பாட்டுக்கு போறையே ஒரு வார்த்தை சொல்லாம ஆடி காத்து தூரலா ஒரு இடத்துல நில்லாம உன் பண்ணருவ கண்ணை வச்சு யோசுர அறுத்துவோம் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே சொல்லாம உன் பாட்டுக்கு போறையே சினிமாவில போய் பாட்டுக்கு போறையே ஒரு வார்த்தை சொல்லாம
1: அப்படி
2: போகும்போது இது போகும்போது பாட்டுக்கு போறையே அப்படி போனா சினிமா. அது கிராமத்து வரிகள் சினிமாவுக்கு போகும்போது அது கொஞ்சம் நல்லா இருக்கு. அது எப்படின்னா, ஆன வர பாருங்கடி

0: தந்தானே. அது கிராமியில் கிராமியத்தில் கும்மி பாட்டு தான். சினிமாவில் வரும்போது ஆயிரம் தாமரை மொட்டுக்கலை வந்து ஆனந்த கும்மியை கொட்டுங்கடி, அவ்வளோதான். இப்படிதான் சினிமா பாடல்களுக்கு உள்ள
1: ஒரு ஒற்றுமைன்னு
0: ஒற்றுமை. அவ்வளோ இந்த மாதிரி நிறைய பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கேன். அது அப்படி வரும்போது அது அழகி

0: சார், இது வரைக்கும் உங்களுடைய எல்லா அனுபவங்களையும் நீங்கள் சொன்னீங்க, உங்களுடைய வருங்கால செயற்பாடுகள் கூட என்ன இருக்கும் அப்படின்னு உங்கள் மனசில் இருக்க யோசனைகளையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் இவ்வளோ சொல்ல சொல்ல நீங்கள் சொன்ன இடத்துக்கெல்லாம் நாங்களுமே பயணித்தோம். நீங்கள் வந்து அந்த சாமியை பற்றி சொல்லும்போதும் சரி, இல்லை நீங்கள் ஜீவி சாரை மீட் பண்ணேன்னு சொன்னதும் சரி, செஞ்ஞானியை மீட் பண்ண எல்லா இடத்துலையுமே நாங்கள் இருந்த மாதிரி ஒரு பிம்பம் இருக்குது. அதுதான் வந்து ஒருத்தர் சொல்ல கேட்கும்போது ஏற்படக்கூடிய அந்த விரியக்கூடிய திரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஒரு அனுபவம். அதை எங்களுக்கு நல்லாவே நீங்கள் கொடுத்தீங்க. நீங்கள் வந்து எங்கள் நேயர்களுக்கு சொல்லுங்க, இந்த நிகழ்ச்சி பற்றி நீங்கள் பங்கேற்றது பற்றி உங்களுக்கு அனுபவம் இருந்து அதை நீங்கள் சொல்லுங்கள் சார்.
1: நேயர்களுக்கு அப்படின்னு இன்னைக்கு வந்து தொலைபேசி வாழ்க்கையில் 80% அதுவே சாப்பிட்ருது இன்றைய தலைமுறையில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி, இன்னைக்கு காலையில் ஆரம்பித்தா இரவு வரைக்கும் தொலைக்காட்சியில் மூழ்கிடுறாங்க. அதுக்கப்புறம் வேலைப்பழு, அதுக்கப்புறம் நிறைய வேலைகள், இதற்கிடையில் வானொலியை கேட்குறாங்கல்ல, அவங்களாம் உண்மையிலே கொடுத்து வச்சோம்தான். அதில் இந்த வானொலி அப்படிங்கிறது, இப்போ கூட வானொலிக்கு 90 அப்படின்ற ஒரு நிகழ்வு கூட பேசினேன். இந்த வானொலி முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த டீ கடையில் வச்சுருக்க அந்த வானொலி பார்த்தா பெரிய வானொலியாக இருக்கும். அந்த டீ கடையில் முக்கால்வாசி இடத்த அந்த வானொலி தான் பிடிச்சிருக்கும். அந்த வானொலியில் காலையில் செய்தியை கேட்குறதுக்கு கொஞ்சம் வயசானவங்க பூரா, கொஞ்சம் இல்லை நிறைய வயசானவங்க பூரா அந்த டீ கடையில் உட்காந்துருப்பாங்க. இந்த நாட்டோட நிகழ்வை அந்த வானொலியில் கேட்பாங்க. கேட்கும்போது இந்த பெருசுகள்லாம் என்னத்தரா அப்படி ஒத்து கேட்குதுன்னு சொல்லி நம்மளும் அந்த டீ கடையில் பின்னாடி வேடிக்கை பார்க்குறதெல்லாம் உண்டு. அதில் இடையில அந்த விளம்பரம் இதெல்லாம் கேட்கும்போது, இப்போ அந்த நூண்டு ரேடியோக்குள்ளே வந்து 3 பேர் பேசுகிறாங்களே, எப்பா இதுக்குள்ளே 3 பேராப்பா இருப்பாங்க அப்படின்னு பக்கத்தில் இருக்க சொல்லுவாரு. எப்பா ரேடியோலாம் இது காற்று வழி வர்றது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்க விளக்கம் கொடுக்கறது, இதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் கிராமத்தில் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். இதெல்லாம் அதில் திடீர்னு சினிமா பாட்டு ஒழிக்கும்போது அதை ரசித்து கேட்குற கண்டசாலா பாட்டு, அது கூட சொல்லியிருப்பேன், அன்னைக்கு கண்டசாலா பாட்டிலேருந்து இன்னைக்கு கமலராசன் பாட்டு வரைக்கும் நம்ம காதுக்கு கொண்டு வந்து சேர்த்தது இந்த ரேடியோ தானப்பா அப்படின்னு ஒரு கவிதையில் கூட சொல்லியிருப்பேன். இந்த கவிதை வருவதற்கான காரணமே அதான், நான் அந்த டீ கடையில் வேடிக்கை பார்க்குறது தான். அன்னைக்கு போட்டாங்க இல்லை அந்த பாட்டு, இன்னைக்கு போடுவாங்களா அப்படிலாம் கேட்பாங்க. அந்த மாதிரி அந்த ரேடியோவோட அனுபவங்கள் ரொம்ப அதிசயமாக இருக்கும். ஒரு வானொலியில் 24 மணி நேரம் சினிமா பாட்டை கேட்குறது அவ்வளோ அதிசயமாக இருந்துச்சு. இது என்ன ரேடியோடா இவ்வளோ பாட்டு போடுறாங்க, இதுக்கப்புறம் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க செய்தி இதெல்லாம் போடுவாங்களா அப்படின்னு. அப்படியானா அதுக்கப்புறம் அந்த ரேடியோவை கேட்டு கேட்டு அப்புறம் செய்திகள், மேலே செய்திகளை கொண்டு வந்து சேர்த்ததே ரேடியோ தான். அப்படிப்பட்ட இந்த ரேடியோ வந்து இன்றைக்கும் கேட்குறாங்க.

0: பார்த்தீங்களா, அவங்க உண்மையிலே அவங்க கொடுத்து வச்சவங்க தான். ஏதோ சொல்லுவாங்கள்ல, இன்னைக்கு 19 இன்னைக்கு 2 kids 20 kids, இவங்க பூரா வந்து அவங்க அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. இந்த பஞ்சு மிட்டாயும் சோளக்கருதியும் மசால் மாங்காவையும் கண்டிப்பாக அவங்க அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அதை அனுபவித்தவர்கள் தான் இன்னைக்கு ரேடியோவை கேட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. உண்மையிலே நான் கிராமத்தில் பார்க்கும்போது வயல்வெளியில் வச்சுருவாங்க, களை எடுக்கிறவங்க, காட்டு வேலை பார்க்குறவங்க, தொட்டிலில் தூங்குற குழந்தைக்கு கூட அந்த ரேடியோவில் பாட்டை கேட்டு தான் டக்குன்னு அது நின்றுச்சுன்னா என்ன காரணம்னா பேட்டரி தேர்ந்துருக்கும். அந்த பேட்டரியை வாங்க மதுரைக்கு வந்து அந்த பேட்டரியை வாங்கிட்டு வந்து அந்த ரேடியோவில் போட்டு அந்த வயல்வெளியில் இருக்க மக்கள் கேட்டு அதை ரசிக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் உண்மையிலே. அதுக்கப்புறம் இந்த ரேடியோவுக்குன்னு ஒரு கடிதம் எழுதுவாங்க, அந்த கடிதம் எப்போ படிப்பாங்க, நம்ம கடிதத்தை படிக்கிறாங்களோ அந்த கடிதத்தை படிச்சுட்டா அப்படியே சொந்த பந்தத்துக்கு ஏ நாங்கள் எழுதின லெட்டரை படித்தாங்க கேட்டீங்களா கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க இத்தனாம் தேதி வாசிக்க போகிறாங்க அப்படின்னா இங்கேருந்து சித்தப்பாவுக்கு லெட்டர் போடுறது, இத்தனாம் தேதி
1: கேளுங்க
0: கேளுங்க நான் எழுதின லெட்டர் வருது, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டதுனால அந்த ரேடியோவோட அனுபவங்கள் எவ்வளோ அழகாக. அதுக்கப்புறம் என்னதான் இந்த செல்ஃபோன்ஸ் இந்த தொலைக்காட்சி வந்திருந்தால் கூட அந்த ரேடியோவில் இருந்த அனுபவங்கள் இன்றைக்கும் யாருக்கும் கிடைக்காது. அதை இன்னைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அன்ன இல்லை அந்த மீண்டும் மீண்டும் சொல்லலாம், இன்றைக்கும் அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்களே அந்த மக்கள் உண்மையிலே கொடுத்து வச்சுருச்சு.
1: இப்போ இந்த மாதிரி இருந்த ஒரு ரேடியோ பயணம் நீங்கள் சின்ன வயசுலேருந்து கேட்டதில்ல, இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது உங்களுக்கு?
0: ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ யார்கிட்டடாத சொல்லலாம் ஒரு ஆதங்கம் இருக்குல்ல, அதை சொல்லிட்டோன்ற ஒரு சந்தோஷம்.
1: நேயர்களுக்கும் நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்லலாம்.
0: இது வரைக்கும் கேட்டுக்கொண்டிருந்த நேர்கள் அனைவருக்கும் இதுவரைக்கும் என்னுடைய பாடல்களை கேட்டிருப்பீங்க, இனி வருங்காலத்தில் வருகின்ற பாடல்களையும் கேட்கணும். நீங்க கேட்டு மறுபடியும் கேட்டா தான் நான் ஒரு பாடல் ஆசிரியரா மீண்டும் மீண்டும் பயணிக்க முடியும். இதுவரைக்கும் கேட்ட உங்களுக்கும் இனி கேட்க போற உங்களுக்கும் என்னுடைய மகத்தான நன்றி.
1: நாங்களுமே கூட உங்களுக்கு வாழ்த்துக்கள் தான் சார் சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் எழுதின அந்த பாடலை தான் நாங்களுமே இங்கே கோட் பண்ணுறோம். ஏங்காமல் எட்டு வை இளஞ்சாறல் பொட்டு வைக்கும். நீங்கள் அந்த மாதிரி துணிஞ்சு நீங்கள் வந்ததால தான் உங்களோட வரிகளை நாங்கள் கேட்குறோம். அதனால் நீங்கள் துணிஞ்சு இன்னும் போயிட்டே இருங்க. இளஞ்சாறல் இல்லை எல்லா சாரலுமே உங்களுக்கு பொட்டு வச்சு வாழ்த்துட்டோம். எங்களுடைய வாழ்த்துக்களும் தொடரும். நீங்கள் இன்னைக்கு பங்கு பெற்று இவ்வளோ உங்களோட அனுபவங்களை சொன்னது ரொம்பவே மண்மனம் வீசின ஒரு நிகழ்ச்சியோடு இணைந்ததும் மகிழ்ச்சி. நன்றி சார்.
0: நன்றி நன்றி.
2: இதுவரை பாடல் ஆசிரியர் கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஹேமலதா.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

0: நான் உங்கள் பின்னணி பாடகி சுனந்தா பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்குது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. ஒரு காதல் மயக்கம்.
1: நேரம் 9 மணி, தொடர்வது
2: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: இத்தனை நேரமும் வானதி சிவிகையிலேயே இருந்தாள். சிவிகையை இப்போது இறக்கி பூமியில் வைத்தார்கள். வானதி பல்லக்கிலிருந்து வெளியே வந்து நின்றாள். நெருங்கி வந்த ஊர்வலத்தை பார்த்து கொண்டே நின்றாள். காலாமுகர்களும் அதே திசையை பார்த்து கொண்டு மௌனமாயிருந்தார்கள். தண்ணீர் ததும்பிய கடனிகளில் தவளைகள் இட்ட சத்தமும் வாடைக்காற்றில் மரக்கிளைகள் அசைந்த சத்தமும் மட்டுமே கேட்டன. ஓடி தப்பிக்கலாம் என்ற எண்ணமே வானதிக்கு தோன்றவில்லை. அது இயலாத காரியமென்று அவளுக்கு தெரிந்திருந்தது. இந்த காலாமுகர்களிடமிருந்து ஏதேனும் யுக்தி செய்து தப்பினாலும் தப்பலாம். அன்பில் அனிருத்தரிடமிருந்து தப்புவது கனவிலும் நினைக்க முடியாத காரியம். அவருடைய அறிவாற்றலும் இராஜதந்திரமும் சூழ்ச்சித்திறனும் உலகப் பிரசித்தமானது. அதோடு சக்கரவர்த்தியிடம் அவர் மிகச் செல்வாக்கு உடையவர் என்பதும் உலகம் அறிந்தது. பழையாறையிலிருந்து அரண்மனை பெண்டிர் சோழ சாம்ராஜ்யத்தின் மற்ற அதிகாரிகளையும் சிற்றரசர்களையும் பற்றி வம்பு பேசுவார்கள். ஆனால் அனிருத்தரை பற்றி எதுவுமே பேச மாட்டார்கள். அந்த புறத்தின் உள்ளறைகளிலே மிக மிக அந்தரங்கமாக பேசினாலும் அவருடைய காதுக்கு எட்டிவிடும் என்று பயப்படுவார்கள். சக்கரவர்த்தி வேறு எதை பொறுத்தாலும் தன் அந்தரங்க பிரியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய முதன்மந்திரியை பற்றி யாரும் அவதூறு பேசுவதை பொறுக்க மாட்டார் என்று அனைவரும் அறிந்திருந்தார்கள். இவையெல்லாம் வானதிக்கும் தெரிந்திருந்தன. இளவரசி குந்தவையும் அவரிடம் பெரும் மதிப்பு வைத்திருந்ததை அவள் அறிந்திருந்தாள். ஆகையால் அவரிடமிருந்து தனக்கு உதவியும் பாதுகாப்பும் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தாள். இந்த காலாமுகர்கள் வேறு விதமாகச் சொன்னதும் அவளுடைய மனோதிடம் குலைந்தது. அவர் இதற்காக இந்த அனாதை பெண்ணை கைப்பற்ற சொல்லியிருக்க வேண்டும். ஒருவேளை இவர்கள் பொய் சொல்லுகிறார்களோ என்னமோ. வருவது ஒருவேளை பழுவேட்டரையர்களாக இருக்கலாம், அல்லது மதுராந்தகரும் அவருடைய பரிவாரங்களாகவும் இருக்கலாம். யாராயிருந்தாலும் ஒன்று நிச்சயம், இளவரசரை பற்றி தனக்கு தெரிந்த செய்தியை எவரிடமும் சொல்லக்கூடாது. அதனால் தனக்கு என்ன நேர்ந்தாலும் சரிதான், தன் உயிரே போவதாயிருந்தாலும் அதற்கும் பாதகமில்லை. இதை பற்றி எண்ணியதும் வானதி குலைந்த மனோதிடத்தை மீண்டும் பெற்றாள். வரட்டும், யாராயிருந்தாலும் வரட்டும், நான் கொடும்பாளூர் வேளிர் வீரபரம்பரையில் வந்தவள் என்பதை நிலைநாட்டுகிறேன். குந்தவை பிராட்டியின் அந்தரங்கத் தோழி என்பதையும் காட்டிக் கொடுக்கிறேன். ஊர்வலத்தில் ஒரு பல்லக்கு மட்டும் பிரிந்து முன்னால் வந்தது. மற்ற யானை குதிரை பரிவாரங்கள் எல்லாம் சற்று பின்னால் நின்றன. முன்னால் வந்த பல்லக்கு வானதியின் அருகில் வந்ததும் பூமியில் இறக்கப்பட்டது. அதனுள்ளிருந்து முதன் மந்திரி அனிருத்தர் வெளியே வந்து நின்றார். அவர் சமிக்ஞை காட்டவே சிவிகை சுமந்தவர்களும் காலாமுகர்களும் அப்பால் நகர்ந்து சென்றார்கள். அனிருத்தர் வானதியை மேலும் கீழும் முற்று பார்த்து,
1: இது என்ன விந்தை? நான் காண்பது கனவு அல்லவே? என் முன்னால் நிற்பது கொடும்பாளூர் இளவரசிதானே? ஈழத்து போரில் வீர சொர்க்கம் எய்திய பராந்தகன் சிறிய வேளாரின் செல்வ புதல்வி வானதிதானே
0: என்று கேட்டார். ஆமையா, நான் காண்பதும் கனவல்லவே? என் முன்னால் நிற்பது சோழ சாம்ராஜ்ய மக்களின் பயபக்தி மரியாதைக்குரிய அன்பில் அனிருத்த பிரம்மராயர்தானே? சக்கரவர்த்தியின் அந்தரங்க அபிமானத்தை பெற்ற முதன் மந்திரியார்தானே என்றாள் வானதி.
1: தாயே, நான் யார் என்பதை நீ அறிந்திருப்பது பற்றி சந்தோஷப்படுகிறேன். இதனால் என்னுடைய வேலை எளிதாகும், உனக்கும் அதிக கஷ்டம் கொடுக்க வேண்டி ஏற்படாது.
0: ஆஹா, அதை பற்றி தங்களுக்கு கவலை வேண்டாம். தங்களைப் போன்ற அமைச்சர் திலகத்தினால் எனக்கு கஷ்டம் நேர்ந்தால் அதை நான் பொருட்படுத்த மாட்டேன், அதை கஷ்டமாகவே கருத மாட்டேன்.
1: உன் வார்த்தைகள் மேலும் எனக்கு திருப்தி அளிக்கின்றன. உன்னை கவனமாக அதிகமாக கஷ்டப்படுத்தும் உத்தேசமும் எனக்கு இல்லை. இரண்டொரு கேள்விகள் உன்னிடம் கேட்கப் போகிறேன். அவற்றுக்கு மறுமொழி சொல்லிவிட்டால் போதும், பிறகு.
0: ஐயா, நீங்கள் என்னை கேள்வி கேட்பதற்கு முன்னால் நான் கேட்பதற்கு சில கேள்விகள் இருக்கின்றன.

0: கேள் அம்மா, தயக்கமில்லாமல் கேள். நான் உன் தந்தையை ஒத்தவன். உன்னை என் மகளாகவே கருதுகிறேன். சில நாளைக்கு முன்பு உன் பெரிய தகப்பனார் சேனாதிபதி பூதி விக்ரம கேசரியை மாதோட்டத்தில் சந்தித்தேன். உன்னை என்னுடைய மகளைப் போல பாவித்து கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அப்படியே வாக்களித்தேன்.
1: வந்தனம் என் தந்தையே. குழந்தை பிராயத்தில் தகப்பனை இழந்த எனக்கு தந்தையாயிருப்பதாக முன்னொரு தடவை சக்கரவர்த்தி வாக்களித்தார். இப்போது தாங்கள் ஒரு தந்தை தோன்றியிருக்கிறீர்கள். இனி எனக்கு என்ன குறை?
0: நீ என்னிடம் கேட்க விரும்பியதை சீக்கிரம் கேளம்மா. வானம் கருத்து இருள் சூழ்கிறது, மழை வரும் போல தோன்றுகிறது
1: என்றார் அமைச்சர் அனிருத்த பிரம்மராயர். தந்தையே, சாலையோடு பல்லக்கில் பிரயாணம் செய்து கொண்டிருந்த தங்கள் அருமை மகளை இந்த காலாமுகர்களை விட்டு வழிமறித்து இவ்விடம் பலவந்தமாக கொண்டு சேர்க்கும்படி செய்தது தாங்கள்தானா? இந்த அபலை பெண்ணின் கையை தீவர்த்தி பிழம்பில் காட்டி எரிக்கும்படி சொன்னதும் தாங்கள்தானா? இந்த பயங்கரமான மனிதர்கள் அவ்வாறு தங்கள் மீது குற்றம் சாட்டினார்கள். நான் அதை நம்பவில்லை.
0: குழந்தாய், இவர்கள் கூறியது உண்மையே. நான் தான் இவர்களுக்கு அவ்விதம் கட்டளையிட்டேன். அதற்குற்றமாயிருந்தால் அதற்கு பொறுப்பாளி நானே.
1: மூன்று உலகமும் புகழ்பெற்ற சோழ நாட்டு முதன் மந்திரியே, தங்கள் பேச்சு எனக்கு வியப்பளிக்கிறது. குற்றமாயிருந்தால் என்கிறீர்களே. தாங்கள் சகல தர்ம சாஸ்திரங்களையும் நீதி சாஸ்திரங்களையும் கற்று உணர்ந்தவர். சோழ சாம்ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்களையெல்லாம் நடத்தி வைக்கும் பொறுப்பு வாய்ந்தவர். நீதிக்கு மாறாக சக்கரவர்த்தியே காரியம் செய்தாலும் அதை கண்டித்து நியாயமாக நடக்கச் செய்யும் உரிமை வாய்ந்தவர். ஒரு காரியம் குற்றமா இல்லையா என்பது தங்களுக்கு தெரியாவிட்டால் வேறு யாருக்கு தெரியும்? சாலையோடு பிரயாணம் செய்யும் அபலைப்பெண் ஒருத்தியை பலவந்தமாக வழிமறித்து தனியிடத்துக்கு கொண்டு சேர்ப்பதும் அந்த பெண்ணை சித்திரவதை செய்வதாக பயமுறுத்துவதும் குற்றமா இல்லையா என்று தங்களுக்கு தெரியாமல் போனால் வேறு யாரை கேட்டு தெரிந்து கொள்வீர்கள்? சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் ராஜ்யத்தில் வழிப்பிரயாணத்தில் எவ்வித பயமும் கிடையாது என்று கேள்விப்பட்டிருந்தேன். அதிலும் பெண்களை துன்புறுத்தும் துஷ்டர்களுக்கு கடும் தண்டனை உண்டு என்றும் கேள்விப்பட்டிருந்தேன். அது குற்றமா இல்லையா என்றே தங்களுக்கு சந்தேகம் தோன்றியிருப்பது மிக வியப்பான காரியம் அல்லவா?
2: முதன் மந்திரி அனிருத்தர் திணறிப்போனார். இடையில் குறுக்கிட்டு பேச அவர் இரண்டு தடவை முயன்றும் பயன்படவில்லை. இப்போது அவர் குரலை கடுமைப்படுத்திக் கொண்டு,
0: பெண்ணே, கொஞ்சம் பூரு. உன் பேச்சு திறமை முழுவதையும் கட்டி விடாதே. குற்றமா இல்லையா என்று நான் சந்தேகப்படுவதற்கு காரணம் இல்லாமல் போகவில்லை. அது நான் கேட்கும் கேள்விக்கு நீ சொல்லும் விடையை பொறுத்திருக்கிறது. முக்கியமான இராஜாங்க ரகசியம் ஒன்றை அறிந்த பெண் ஒருத்தி நாகைப்பட்டினம் சாலையில் போவதாக நான் கேள்விப்பட்டேன். அந்த பெண்ணை தடுத்து நிறுத்தும்படி என் மனிதர்களுக்கு கட்டளையிட்டேன். அவர்கள் என்னுடைய கட்டளையை நிறைவேற்றுவதாக எண்ணிக்கொண்டு செய்திருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் தவறு செய்திருக்கலாம். ராஜாங்க சதிவேலையில் ஈடுபட்ட பெண்ணுக்கு பதிலாக குடந்தை ஜோதிடரிடம் சோதிடம் கேட்டுவிட்டு திரும்பிய உன்னை கைப்பற்றியிருக்கக்கூடும். மகளே, நீ சொல், குடந்தையிலிருந்து பழையாறைக்கு திரும்புவதுதான் உன் நோக்கமா? சிவிகை தூக்கிகள் தவறாக உன்னை நாகைப்பட்டினம் சாலையில் கொண்டு போனார்களா? ராஜாங்கத்துக்கு விரோதமாக சதி செய்த ஒருவனை அந்தரங்கமாக பார்க்கும் நோக்கத்துடன் நீ நாகைப்பட்டினத்துக்கு புறப்படவில்லை? இல்லை என்று நீ சொல்லி நிரூபித்தாயானால் இவர்கள் செய்தது குற்றமாகும். அதில் எனக்கும் பங்கு உண்டுதான். என்ன சொல்லுகிறாய் பெண்ணே? இன்னும் தெளிவாகவே கேட்டு விடுகிறேன். இளவரசன் அருள்மொழிவர்மனை ரகசியமாக சந்திப்பதற்காக நீ நாகைப்பட்டினத்துக்கு புறப்படவில்லையே?
1: இளவரசி இப்போது கதிகலங்கி போனாள். முதன் மந்திரி அனிருத்தரை எரித்து விடலாமா என்று அவளுக்கு அவ்வளவு ஆத்திரம் வந்தது. ஆனால் ஆத்திரத்தை வெளியில் காட்டுவதில் பயனில்லை என்று உணர்ந்தாள். கள்ளங்கபடம் அறியாதிருந்த அந்த சாது பெண்ணுக்கு அப்போது எங்கிருந்தோ ஆழ்ந்து சிந்திக்கும் சக்தியும் சூழ்ச்சித்திறனும் ஏற்பட்டிருந்தன. ஆகையால் முதன் மந்திரியின் கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாமல், ஐயா, இது என்ன வார்த்தை? இளவரசர் அருள்மொழிவர்மரையா ராஜாங்கத்துக்கு விரோதமாக சதி செய்தார் என்று சொல்லுகிறீர்கள்? சக்கரவர்த்தியின் அருமை குமாரரை பற்றி நீர் இவ்விதம் பேசுவது குற்றமல்லவா? சோழகுலத்துக்கு எதிரான சதி அல்லவா? ஆஹா, இதை பற்றி நான் உடனே

0: குந்தவை பிராட்டியிடம் சொல்லியாக வேண்டும் என்றாள்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: இந்த நெடுங்கதையின் இந்த கட்டத்தில் அனிருத்த பிரம்மராயரின் நிலை யானை பற்றின சில பழமொழிகளை நினைவூட்டுது. திரிபுவன சக்கரவர்த்தி சுந்தர சோழ பராந்தகரின் மகாமான்ய முதன் மந்திரி அனிருத்த பிரம்மாதிராஜர் வருகிறார், பராக் பராக். இந்த கோஷம் யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே என்கிற பழமொழியைப் போல ஒலிக்குது. சீடனா இருந்தாலும் நாராயண பட்டாச்சாரியின் சீமந்த புத்திரர் தாங்களே அல்லவா கிண்டலா கேட்டு தன் ஐயங்களை எழுப்ப தயங்கல்ல ஆழ்வார்க்கடியான். இப்ப வரையிலும் வேற யாருக்கும் இத்துணை துணிச்சல் இருந்ததில்லை. பல்லக்கில் போய்கிட்டிருந்த தன்னையும் பல்லக்கு தூக்கிகளையும் துணைக்கு வந்த சேடி பெண்ணையும் வழி மறிச்சு துன்பத்துக்கு உள்ளாக்கினதுக்கு இவர்தான் காரணம்னு கேள்விப்பட்டதும் வானதியின் சீற்றத்தை பார்க்கிறோம். என் முன்னால் நிற்பது சோழ சாம்ராஜ்ய மக்களின் பயபக்தி மரியாதைக்குரிய அன்பில் அனிருத்த பிரம்மராயர் தானே. யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அல்லவா? கொடும்பாளூர் கோமகள் எப்படி மடக்கினா பாருங்க. இந்த பயங்கரமான மனிதர்கள் தங்கள் மீது குற்றம் சாட்டினார்கள். நான் அதை நம்பவில்லை. தன் முனைப்பு காரணமா வார்த்தையை விட்டுட்டார். நான் தான் அவ்விதம் கட்டளையிட்டேன். அது குற்றமாயிருந்தால் அதற்கு பொறுப்பாளி நானே. வானதி பிடிச்சுக்கிட்டா. சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் ராஜ்யத்திலேயே பெண்களை துன்புறுத்தும் துஷ்டர்களுக்கு கடும் தண்டனை உண்டு என்று கேள்விப்பட்டிருந்தேன். அது குற்றமா இல்லையா என்றே தங்களுக்கு சந்தேகம் தோன்றியிருப்பது மிக வியப்பான காரியம் அல்லவா? திணறி போயிட்டார் அனிருத்தர். ஆனைக்கும் அடிசருக்கும். பெண்களின் உடல் அமைப்பு, மென்மையான குணம், கூச்ச சுபாவம் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு மெல்லியலார் என்கிற தொடர் வழங்கப்படுது. தன்னை காத்துக்கிற வலிமை பலம் இல்லாதவள் அபலை. இதில் ஆ என்கிற முன்னோட்டு எதிர்மறை பொருளை தருது. யானையை பற்றின பழமொழிகள் எல்லாமே யானையைப் போலவே பெரிய தத்துவங்களை உணர்த்துகின்றன. யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். ஆனை இதை ஆ நேன்னு பிரித்தா பசு நெய் என்கிற அர்த்தம் கிடைக்கும். பூனை இதை பூ நெய் இப்படி பிரித்தா பூவில் ஊறும் நெய், அதாவது தேன் என்கிற பொருள் வரும். ஒருவர் இளமை காலத்திலே பசு நெய்யையும் முதுமையில தேனையும் சேர்த்துக்கிட்டா நோய் நொடி இல்லாமல் நீண்ட நாள் வாழலாம் என்பதை அறிவுறுத்துற உட்பொருளை கொண்டது இந்த பழமொழி. நல்லது, அனிருத்தரின் தற்காப்பு தந்திர பேச்சுக்கு வானதியால ஈடுகொடுக்க முடியுமா?
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்க ஆவலோட இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லி தான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் திட்டிப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1 தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கேற்ப சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் மாலை 6:10 முதல் 6:25 மணி வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி, நம்பர் 4 காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷ்வாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலில் இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின்

பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமாக சென்னை ஆகாஷவாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன கொண்டாட்டம் தானே?

9:16 ஆயிட்டிருக்க ஸ்டுடியோ கிளாக்ல கேட்க போற இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே. நிகழ்ச்சியில வரப்போற முதல் பாடல் அவனோட பேசும்போது அது போல வார்த்தை ஏது. சில பேர்கிட்ட பேசும்போது பேசுகிற வார்த்தை எல்லாமே அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அப்படியான லிரிக்ஸ் இருக்கக்கூடிய பாட்டு தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. எஸ் சின்மயி அண்ட் சத்யாவோட மியூசிக்கில் வாங்க அந்த பாட்டு கேட்கலாம்.

மிச்சமானவங்களுக்கு சமைக்கும் போது சமையலில் தண்ணி ருசி சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்ம அம்மாவோட கைப்பக்குவம். அவங்க சாதாரணமாக ஒரு சிம்பிளாக ஒரு சமையல் பண்ணாலும் அந்த சமையலில் அவ்வளோ ருசி இருக்கும். அதுவே நமக்காக கூட நம்ம கூட நம்ம லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்றதுக்காக நம்ம ஒருத்தவங்களுக்கு பார்த்து பார்த்து சமைப்போம்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு பாட்டு தான் இது. ஸோ இதில் இருக்க லைனில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச லைன் வந்து, முட்டுக்கோழி பிடிக்கவா முறைப்படி சமைக்கவா எலும்புகள் கிடைக்கையில் எண்ணெய் கொஞ்சம் நினைக்கவா. வாவில் ஒரு சமையல் செஞ்சு அதில் வந்து லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்றது சச்ச மேட்டரில். ஸோ இப்போ உங்களுக்காக சென்மையோட வாய்ஸில் சரி சிறு சாரை காத்து சாங் கேட்கலாமா?

0: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
2: எனக்கானவன் இவன் தான் அப்படின்னு நினச்சிட்டா உயிரில் பாதி அப்படி பிரிஞ்சு அவங்கள தேடி போகுமா? அது இப்படி கூட லிரிக்ஸாக சொல்லலாம் போல. எஸ், இந்த லைனை கேட்கும் போதெல்லாம் எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகும்.

வழியோரமாக உயிரோட உறுப்பு அதி கலண்டு விடுதா. என் ஆசை ரொம்ப பாவம், கொஞ்சம் கண் எடுத்து பாரு. நீ மோச பார்வை வீசி மதி கெட்டு திரியும் மதிய பாரு. அண்ட் இதில் இன்னொரு லைனும் இருக்குது, என்ன எழுதி நீட்ட அதில் நீ வெக்க மட்டும் கிழிச்சு போட்ட அப்படின்னு. ஏன்னா கேர்ள்ஸ் பெருசாக எக்ஸ்ப்ரெசிவாக இருக்க மாட்டாங்க, பட் அதையும் தாண்டி எக்ஸ்ப்ரெசிவாக இருக்க கேர்ள்ஸ் இப்படிலாம் கூட சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த லிரிக்ஸ் இருக்கும். வாங்க அந்த பாட்டு கேட்கலாம் தியோட வாய்ஸில்.

6:33 ஆகிட்டுருக்க ஸ்டுடியோ கிளாக்கில் எஸ் கேட்டுட்ருக்கேங்க 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. என் இனிய பொன்னிலாவே சுபாஷினி கூட ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு ட்ரீமியான ஃபீல் எல்லாம் வந்து லவ்வில் ஒரு ஸ்டேஜில் இருக்கும்ல. அதில் வந்து பார்த்திங்கன்னா கடவுளின் கனவில் இருவரும் இருப்போமா, கவிதையின் வடிவில் வாழ்ந்திட நினைப்போமா, இந்த மாதிரி ரொம்ப சூதிங்கான லைன்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு பாட்டை தான் நம்ம நெக்ஸ்ட்டு கேட்க போகிறோம். விஜய் ஆண்டனி ஒரு சூப்பரான மெலடி போட்டிருப்பாரு இந்த பாட்டில். எஸ் வாங்க கேட்கலாம்.

0: மந்தார பூ போல மச்சம் காணும் வேலை, என்னத்தை நான் சொல்ல, மிச்சம் ஒன்றும் இல்லை. முழுமதியினில் பனி இரவினில் கனி பொழுதினில் ஓடாதே.
1: எஸ், ஒரு பொண்ணு நீ என்னை தள்ளி போ, என்னை விட்டு தள்ளி போகாத அப்படின்னு இதை விட ரொம்ப பாய்ட்டிக்காக கேட்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் இன்னொரு இதில் ஒரு அழகான திமிர் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லியிருப்பார் போயம் எழுதினவர். ஸோ அந்த பாட்டு தான் இப்போ கேட்க போகிறோம். பிரதீப் குமாரோட வாய்ஸ் இந்த பாட்டு அப்படியே ஒரு மெஸ்மரைசிங்காக மாற்றிருக்கோம். எஸ், அதுபோனோட மியூசிக்கில் பிரதீப்போட வாய்ஸில் நீ கவிதைகளாக தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். வாங்க கேட்கலாம். அண்ட் இந்த பாட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிச்சு இன்னொரு சரணமில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்படியே ஹை ஆகும், வேறு லெவலில் இருக்கும். வாங்க கேட்கலாம்.

0: 102.3 பாட்டுக்கு இட்டான்.
1: கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக ஆசை தான் இருக்கும். ஒன்றுமே இல்லை, கையை பிடிச்சிட்டு நடந்துட்டு போகணும். சண்டை போடும்போது கூட வந்து கோவமாக இருந்தால் கூட நீ கையை பிடிச்சிட்டு சண்டை போடு அப்படின்னு கேட்குறது. அதுக்கப்புறமா ஒரே கொடையில் மழையில் நனைஞ்சிட்டு போகணும். இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியான ஆசைகள் தான், ஆனால் அது யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டுறாங்க அப்படின்றது தான் கேர்ள்ஸோட ஃபீலிங்ஸாக இருக்குது. எனிஹோ, இந்த பாட்டில் எல்லாமே கேட்டிருப்பாங்க. நம்ம வந்து பாட்டு கேட்கலாமா, ஆடலாமா, அந்த மாதிரியெல்லாம் ஆன சின்ன சின்ன விஷயம்.

இவங்க எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக இந்த சாங்கோட லிரிக்ஸில் செம்மையாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் பாட்டு எடுத்த விதமும் சூப்பராக இருக்கும். எஸ் போகன் மூவிலேருந்து செந்தூரா சாங் தான் அவங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. லக்ஷ்மி சுவனேஸ்வர லிங்கம் அவங்க பாடியிருக்காங்க. வாங்க பாட்டை கேட்கலாம்.

50 நிமிஷம் ஆயிட்டுருக்க ஸ்டுடியோ கிளாக்ல. என் இனிய பொன்னிலாவேலோ நெக்ஸ்ட் நம்ம கேட்க போற பாட்டு. இந்த பாட்டில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப நார்மலாக இருக்கும் லைன்ஸ். எங்கி எங்கி கேட்பது உன்னை தானடா,

தூங்கி போனதாய் நடிப்பது இன்னும் என்னடா கைண்ட் ஆஃப், நான் இவ்வளோ உன் கூட உன்னை இவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணலை, நீ ஏன் இப்படி பண்ணிட்ட அப்படின்னு ஒரு சிலவங்களை பார்த்து நம்ம கேள்வி கேட்போம்ல, அந்த மாதிரியான கேள்வியாக அவங்க எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க, அவங்க நான் பயங்கரமாக லவ் பண்ணனே, நீ என்னை இப்படி பண்ணிட்டே அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய சாங் தான் நீதானே என் பொன்மை சிந்தமில் இருக்க. இந்த சாங் சச் அ பியூட்டிஃபுல் சாங், ரம்யா அவங்க பாடியிருப்பாங்க, கேட்கலாமா?

பத்து மணி 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல கேட்க போற இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா, அது ஒரு நல்ல மெலோடி சாங்காக இருந்தால் செமையாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆகும்ல, அந்த மாதிரியான சாங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் 9444001023 9444001023 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களோட சாங் இந்த ஒரு மணி நேரத்தில்

கண்டிப்பாக வரும். ஸோ நிகழ்ச்சியோட முதல் பாடலாக யாருக்காக வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்வதவர்த்தினி பொழிச்சலூர்லேருந்து சாங் கேட்டிருக்காங்க, கனா காண்கிறேன் கனா காண்கிறேன் கண்ணா சாங் கேட்டிருக்காங்க, ஆனந்த தண்டவம் படத்துலேருந்து கேட்கலாமா?

நிமிஷம் ஆயிட்டிருக்க ஸ்டுடியோ கிளாக்ல எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நெக்ஸ்ட் வரப்போகிற பாட்டு யாருக்காக அப்படின்னா சுதர்சன் வெளிவாக்கம்லேருந்து சாங் கேட்டிருக்காரு. தொட்டால் பூமலரும் படத்துலேருந்து அரபு நாடே சாங் கேட்கலாமா?

102.3 FM. மணி 13 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. கோட்டூர்புரம்ல இருந்து வெங்கடேஷ் 24 மூவில இருந்து நானும் அழகினிலே சாங் கேட்டிருக்காரு. அவருக்காக இப்ப அந்த பாட்டை நம்ம கேட்க போறோம். பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி மறுபடியும் உங்களுக்காக நான் வாட்ஸ்அப் நம்பரை ரிப்பீட் பண்றேன். 9444001023 9444001023.

0: 102.3 FM.
1: பதினெட்டு நிமிஷம் ஆயிட்டிருக்கு. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல கேட்டுட்ருக்கீங்க. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேவரட் சாங்கை நீங்கள் எந்த நிகழ்ச்சியில் கேட்கலாம். 9444001023 9444001023. அண்ட் இப்போ வரப்போகிற பாட்டை வனஜா அம்பத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. மாயாவி மூவிலேருந்து கடவுள் தந்த அழகிய வாழ்வு. எஸ்பிபி சரண் அண்ட் கல்பனாவோட வாய்ஸில் கேட்கலாமா?

கிளாக் 24 மினிட்ஸ் ஆயிட்டுருக்கு ஸ்டுடியோ கிளாக்ல. நெக்ஸ்ட் நம்ம கேட்க போகிற பாட்டு வெண்ணிலவு சாரணி சாங், அமரன் படத்துலேருந்து. இந்த பாட்டை ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறது காயத்ரி கோயம்புத்தூர்லேருந்து. ஸோ அவங்களுக்காக இப்போ அந்த பாட்டை கேட்கலாம்.

காற்று வெளியிடை படத்துலேருந்து நல்லையாலை சாங் கேட்டிருக்காங்க தர்ஷன் கள்ளக்குறிச்சியிலேருந்து. ஸோ அவங்களுக்காக இந்த பாட்டு வந்துகிட்டே இருக்கும். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 10:28.

பொங்கல் தேர்வு நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரப்போகிற பாட்டு யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாதி கதவு நீயடி சாங் கேட்டிருக்காங்க ஹரிச்சரன் அண்ட் வந்தனா ஸ்ரீனிவாசனோட வாய்ஸில். தாண்டவம் படத்துலேருந்து இந்த பாட்டை ரெக்வஸ்ட் பண்ணது சரஸ்வதி பத்மநாபன், எஸ் மாதவரம்லேருந்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த பாட்டை நான் ப்ளே பண்ண போகிறேன்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். எஸ் 10:40 ஆயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் கேட்க போகிற பாட்டு யார் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, திருவள்ளூர்லேருந்து ஷெரீஃப் கேட்டிருக்காரு. பிதாமகன் மூவிலேருந்து இளங்காத்து வீசுதே சாங். எஸ் கண்டிப்பாக உங்களுக்காக நான் ப்ளே பண்ணுறேன். வாங்க இந்த பாட்டு கேட்கலாம்.

ஆறு நிமிஷம் ஆயிட்டிருக்கோம் ஸ்டுடியோ கிளாக்ல. எஸ் கேட்டுட்ருக்கீங்க 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களோட சாங்கை இந்த நிகழ்ச்சியில் ப்ளே பண்ணிட்டுருக்கோம். எஸ் 9444001023 9444001023. சுகந்தி திருவண்ணாமலையிலேருந்து சாங் கேட்டிருக்காங்க. சொல்ல துடிக்கிறது மனசு படத்துலேருந்து பூவே செம்பூவே சாங் கேட்டிருக்காங்க. எஸ் அஃப்கோர்ஸ் நான் ப்ளே பண்ண போகிறேன் அந்த பாட்டை. சச் அ பியூட்டிஃபுல் சாங், வாங்க கேட்கலாம்.

0: 3:53 ஆயிட்டிருக்கு ஸ்டுடியோ கிளாக்ல. எஸ் கேட்டுட்ருக்கீங்க எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில். பொன்னேரியிலேருந்து கலில் அகமத் சந்தன தென்றலே சாங் கேட்டிருக்காரு. எஸ் கண்டு கொண்டின் படத்துலேருந்து வாங்க அந்த பாட்டு கேட்கலாம்.
1: இல்லை இல்லை சொல்லு ஒரு கணம் போதும்

நான் என்ன சொல்ல போகிறேன்னா, டாடா பாய் பாய் சொல்ல போகிறேன். ஈவினிங் 5 o'clockலேருந்து டில் நவ் என் கூட ட்ராவல் ஆன எல்லா லிஸ்னர்ஸ்க்குமே டாடா பாய் பாய். திரும்பவும் ஒரு சூப்பரான ஷோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் ஸ்டே ட்யூன்.

நேரம் 11:20. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களோடு இந்த வேளையில் பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் இதோ. இந்த பாட்டை கேட்டால் உங்களுக்கும் பாட தோன்றுமோ என்னவோ.

ஏஆர் ரகுமான் இசையமைப்பில் வைரமுத்து இயற்றிய பாடலை பாடியிருந்தார்கள் உன்னிகிருஷ்ணன், பாம்பே ஜெயஸ்ரீ. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஆஹா படத்திலிருந்து அரியரன் குரலில் ஒலிக்கின்றது, வாசன் ஏற்றி தேவாவின் இசையமைப்பில். இதோ உங்களுக்காக.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுமணியம் ஷோபனா பாடியுள்ள பாடல். பழனி பாரதி இயற்றிய இந்த பாடல் இசையமைத்திருக்கிறார் யுவன் சங்கர் ராஜா. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் அரவிந்தன்.

அடுத்து வரும் பாடல் அரியரன் குரலில் ஒலிக்கின்றது. தேவாவின் இசையமைப்பில் ரெட்டி ஜடை வயசு படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக.

இனிமையான தருணங்களை இனிமையான இசையில் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாய். அன்பு நேயர்களே, இந்த இரவு வேளையிலும் இசையை ரசித்து கொண்டே முகநூல் பக்கமாக நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை, சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம்.

நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் அரியரன் சுஜாதா பாடியுள்ளது. வைரமுத்து ஏற்றி ஏஆர் ரகுமான் இசையமைப்பில் ரட்சகன் படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. உங்களுக்காக, எனக்காக.

இனிய இசையை தந்து கொண்டிருக்கின்றது விவித் பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நேரம் 11:31, நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் ஏ.ஆர். ரகுமான் இசையமைப்பில் வாலி ஏற்றிய பாடலை பாடியிருக்கிறார்கள்.

நாக்கில் உள்ளாக்கு ஜொலிக்கிறது ஜொலிக்கிறது. நிகழ்ச்சியில் இனி எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வைரமுத்து ஏற்றி சிவாசி இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது லவ் டுடே படத்திலிருந்து இந்த பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 11:43.

இசையை ரசித்துக் கொண்டே முகநூலில் ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிட்டிருக்கிறார்கள். அவைகள் என்னவென்று பார்ப்போமா? திருச்சி குமரன் நகர் லட்சுமி அவர்கள் மனசமயம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் பீட்டர் சார், அவர்களுக்கு வணக்கம். மென்மையான அழகான பாடல்களின் பவனி என சொல்லியிருக்கின்றார், நன்றி. அடுத்து தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்களும் வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, நன்றி என சொல்லியிருக்கின்றார். பிரகாஷ் அவர்கள் இனிய இரவு வணக்கம் என்று சொல்லியிருக்கின்றார். வழக்கம்போல காட்டுப்பாக்கம் அந்தோன் ராஜா என்ற அன்பு நேயரும் இசையால் இணைய மனசம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் என்ற அன்பு நேயரும் மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கிறார்கள். அள்ளிநகரம் எஸ் மகாதேவன் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், மனசமயங்கும் நிகழ்ச்சிக்கு வணக்கம் என சொல்லியும் இருக்கின்றார். அடுத்து மாதவரம் வீரராகவன் என்ற அன்பு நேயர், வான்வழி வந்த சப்தம், செவி வழி புகுந்த நிசப்தம், தேனொலியாக தந்த சொற்பதம், பண்பலை பாடல்கள் அற்புதம், முதன் முதலில் மனதில் உறைந்த அமிர்தம், இன்று மனசு மயங்கும் நேரம் மறையாமல் நிற்கும் மோரம் என சொல்லியிருக்கின்றார். நன்றி நண்பரே. அவரை தொடர்ந்து ஏமலது அவர்களும் ஏஆரின் புகைப்படத்தை பரிசாக கொடுத்திருக்கிறார், நன்றி. சாந்தி ரமேஷ் அவர்கள் இரவு வணக்கம் என சொல்லியிருக்கிறார்கள். அம்பத்தூர் முத்துலட்சுமி அன்பு நேயரும் இனி இரவு வணக்கம், மனசமன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். ஏழு கிணறு அபுதாயர் என்ற அன்பு நேயரும் பூங்கொத்தை பரிசாக கொடுத்திருக்கின்றார். அம்பத்தூர் முத்துலட்சுமி அன்பு நேயரை தொடர்ந்து ஒவ்வொரு பாடல்கள் இனிமையான பாடல்கள் என சொல்லி கோடான கோடிகள் நன்றிகள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து தருமபுரியிலிருந்து முனிராஜ் என்ற அன்பு நேயர் மனசமன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். உடன் ஸ்ரீதேவி என்ற அன்பு நேயர் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்து கனகரத்தினம் கனியாம்பூண்டியிலிருந்து அன்புக்குரிய அறிவிப்பாளர் பீட்டர் சகோவிற்கு இனி இரவு வணக்கம் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து முத்துலட்சுமி என்ற அன்பு நேயரும் ஒவ்வொரு பாடல்கள் முதல்வரை பதிவிட்டு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், கோடான கோடிகள் நன்றிகள் என சொல்லியிருக்கின்றார். சரி, நேயர்கள், நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் ஆசை படத்திலிருந்து உங்களுக்காக. தேவாவின் இசையமைப்பில் வாலி ஏற்றிய பாடலை பாடியிருக்கிறார்கள் உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் குழுவினர், கேட்கலாமா?

0: நிகழ்ச்சி நிறைவாக மின்சார கனவு படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல் வைரமுத்து இயற்றிய ரகுமன் இசையமைப்பில் கேட்கலாமா? நிறைவான பாடல் மனசமயம் நிகழ்ச்சியில்.
1: மனசு மயங்கும்

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
0: நேரம் 12:10. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழ்எஃப்எம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேயர்கள் தொடர்ந்து இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்திருக்கின்றன. கேட்கலாமா? காற்றின் மொழியாகவும், நீங்காத ரீங்காரமாகவும், தூங்காத விழிகளாகவும், இன்னிசை இரவாகவும் தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் அணிவகுத்து நிற்கின்றன.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றின் மொழி.

0: மிஸ்டர் ஜமீன்தார், ஹவு டு யூ டு?
1: ஓகே டீச்சர், ஓகே, ஹவு டு யூ டு?
0: ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், ஹவு டு யூ டு?
1: ஓகே டீச்சர், ஓகே, ஹவு டு யூ டு?

காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும், ஊர் பேசும் பேச்சாயிருக்கணும், புதுமனையில் குடி

பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு

0: தெய்வமும் ஒன்றில்லை,
1: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை,
0: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை,
1: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை.
0: சரியோ இனி அவளுடன் இருப்பது சரியோ,
1: அவள் துணையினை பிரிவது முறையோ,
0: பகைதான் வளரும்
1: பகையே அன்பாய் மலரும்,
0: பிரிந்தவர் இணைந்திடப்படுமோ,
1: கலந்தவர் பிரிந்திட

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

நேரம் 4:10. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 103.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் திரையசையில் பக்தி பாடல்கள். தெய்வமகன் படத்திலிருந்தும் அனுமான் பாக்கிய விஜயம் படத்திலிருந்தும் பாடல்கள் ஒலிபரப்பாகின்றன. தொடர்ந்து 4:10 பொங்கும் மங்கலம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று பாடிய நல்லூர் இ பழனி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். சாத்தாம்பாடி எஸ் நாகராஜன் அவர்கள் தவில். முதலில் நிரவதி சுகதா தியாகராஜர் கீர்த்தனை, ரவிச்சந்திரிகா ராகம் ஆதிதாளம்.

அடுத்து சாமோதம் சிந்தயாமி. சுத்த தன்யாசி ராகத்தில் அமைந்த சுவாதி திருநாள் சாகித்யம். மிஸ்டர் சாப்பு தாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பாடியநல்லூர் இ பழனி அவர்களின் நாகஸ்வரை இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சாத்தாம்பாடி எஸ் நாகராஜன் அவர்கள் தவில். தொடர்ந்து சரஸ்வதி ராகத்தில் அமைந்த கலைமகளே என்று தொடங்கும் எம் எம் தண்டபாணி தேசிகர் பாடல் ஆதிதாளம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பாடியநல்லூர் இ பழனி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். சாத்தாம்பாடி எஸ் நாகராஜன் அவர்கள் தவில்

0: நேரம் 5 மணி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய வித் பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 102.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: அருள்மணி மாலை.
0: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக

ஸ்ரீவேங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே பார்த்தாய தஸ்ஸதிருஷ சாரதினா த்வயைவ யௌதர்ஷிதௌ ஸ்வசரணௌ சரணம் வ்ரஜேதி பூயோபி மஹ்யமிகதௌ.

ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்த்ரு முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்த்ரு முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ.